நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் புலரும் இந்த இனிய பொழுது. நம் அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 11 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை, நேரம் 5:56, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி கரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. செய் நன்றி அறிதல் என்ற 11வது அதிகாரத்திலிருந்து 9வது குரட்பா. கொன்றண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். கொன்றண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். குரலோசை கேட்டோம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறியலாம். முன்னதாக இன்று காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை.

0: அணு மருத்துவமனை வழங்கும் உதரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். தொடர்ந்து இன்று காலை 8:45 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது சிதம்பரம் திருசித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில். இணைய மற்ற நிகழ்ச்சிகள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமது, வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், இன்று பங்கேற்கும் தளிர் ஜே கிறிஸ்டோபர், 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 திருவாரூர் மகாராஜா சில்ஸ் வைக்கிங் பன்னியன்கள் உள்ளடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், தொடர்ந்து 9:35 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சொல்லரங்கம் ஒரு சொல் ஒரு குரல், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை அண்ணா என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் பி சம்பந்தம் அவர்கள், 1:00 தென்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 திருவாரூர் மகாராஜா செல்சின் லஞ்ச் பிரேக் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 சிறுவர் சோலையில் காரைக்கால் மாவட்டம் பிள்ளை திருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் சோசியல் மீடியா மூலம் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 3:30 மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி, 4:00 மனமடைது தனது பிரதி ஆக்கம் மூலம் இடம்பெறும் நேயர் இழுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள், 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா, மாலை 5:00 கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை கண்காட்டு என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் திருவடைமருதூர் சிவச நடராஜன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 6:45 இசைத்துடுகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கலியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கு, 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல், பண்டைய கால இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்பலம் ரா சிவாஜி அவர்களோடு நேர்முகம், 8:00 இளைய பாரதம் வலங்கைமான் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது, 10:00 திருவாரூர் மகாராஜா சில்ஸின் இரவு மலரும், 10:30 மயிலாடுதுறை வம்சா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டும் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. India has called for WTO compliant approach to correcting global trade distortions at the concluding day of G20 trade ministers meeting in Milwaukee, US. Speaking on structural excess capacity and production, Commerce and Industry Minister Piyush Goyal said, India shares the concerns of many members that trade distorting support in some economies can lead to dumping and predatory pricing. He said such concerns are addressed through WTO consistent measures including anti-dumping and countervailing duties based on evidence and subject to judicial review. He emphasized that industrial capacity in itself is not the issue, while distortions can arise where geographical concentration of production is driven by hidden subsidies and support.

0: நடத்தியே மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அட்சரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மோன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல் அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனிடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல் அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா? அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல், அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால் நெய் தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊற்றி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கேட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேரம் 6:15. புலர்கின்ற பொழுதில் தொழுது வணங்குகின்ற பக்தி மாலை.

இன்றைய பக்தி மாலையில் அனிதா கிருஷ்ணா, மகநதி சோபனா, எம் அசோக், எம் ஏ ஜாஃபர் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் ஒலி உலா வரவேற்கின்றன. காலை எழுந்தவுடன் இறை சிந்தனை, அதுவே நாளின் தொடக்கத்திற்கு நற்சிந்தனை. அமைதியும் அருளும் நிறைந்த இந்த அழகிய விடியலில் நமது காரைக்கால் பண்பலையின் காலை பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காரைக்கால் அம்மையாரின் அற்புத

திருத்தலமாம் இந்த புண்ணிய பூமியிலிருந்து இந்த விடியலை இறைவனின் திருவடிகளை போற்றி தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய காலை வேளையில் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை நிரப்பப் போகும் இந்த நிகழ்ச்சிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம்.

வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தேடி ஓடினாலும் இந்த காலை வேளையில் இறைவனுடைய திருநாமத்தை கேட்கும் போது மனதிற்குள் கிடைக்கும் அந்த அமைதிக்கும் நிறைவிற்கும் ஈடே இல்லை. தெய்வத்தன்மை என்பது வேறெங்கோ இல்லை, அது நமது தெளிவான சிந்தனையிலும் நாம் பிறருக்கு செய்யும் நன்மையிலும் தான் இருக்கிறது என்பார்கள். அதுபோன்று ஏழுமலை வாசனை வணங்கி பாடிய பாடல், அனிதா கிருஷ்ணா பாடிய பாடல், அடுத்து கூவி அழைக்கின்றோம் கோவிந்தனை மகனதி சோபனா பாடியிருக்கும் பாடல் இது.

0: இன்று புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அல்லவா? அதனால் கூவி அடைத்தார்கள் கோவிந்தனை மகாநதி சோபனா மற்றும் குழுவினர்கள். இனி விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: மீண்டும் பக்தி மாலை இணைகின்றோம். ஒரு புதிய நாள் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த புதிய வாய்ப்பு. இந்த நாளில் நாம் பேசும் சொல்லும் செய்யும் செயலும் பிறருக்கு இன்பம் தருவதாக இருக்கட்டும். இறைவனின் அருள் எப்போதும் நம் குடும்பத்திலும் நம் எண்ணங்களிலும் நிறைந்திருக்க பிரார்த்திப்போம். இது எம் அசோக் படி.

வருக வருக அருள் வள்ளலே வருக தீருமாறைத்தரும். அன்பான நேயர்களே, பக்தியும் பரவசமும் நிறைந்த இன்றைய காலை பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவிடும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் நலன்களையும் மன அமைதியையும் தரக்கூடிய சுப நாளாக அமைய காரைக்கால் பண்பலையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் அன்பிற்குரிய ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு. இது சிங்கை எம்ஏ ஜாஃபர் பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவேற்றது பக்தி மாலை. மீண்டும் இன்று மாலை மணி 5:30 விளக்கேற்றும் வேளையில் ஒளி உலவரும் ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:35. காரைக்கால் ஒய்என்ஜிசி காவேரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒய்என்ஜிசி காவேரி செட் காரைக்கால்.
2: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒய்என்ஜிசி
3: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்.

0: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ் பாரதியார் ரோட் காரைக்கால்.
1: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம். புரட்டாசி மாதம் 16 தேதி சனிக்கிழமை.
2: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: அன்பார்ந்த காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானொலி மூலம் இந்திய வானிலை துறையிலே வானிலை முன்னறிவிப்பு தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த 5 நாட்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் நம்ம பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, லேசான தூறல் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு, 34 இல்லை 35 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகும். ரொம்ப வெயில் தாக்கம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காற்றுல உள்ள ஈரப்பதம் 60-80% பதிவாக வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் மணிக்கு 10-12 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இந்த காற்றின் திசை வந்து தென்மேற்கு திசையிலேருந்து வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தென்மேற்கு மழை வந்து அந்த பருவகாலம் முடிஞ்ச பிறகு தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகும். அப்போ வந்து மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகையால் இன்னும் ஒரு 10 நாட்கள் அந்த அளவில் வடகிழக்கு திசையிலேருந்து பருவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இப்போ விவசாயிகள் நிலத்தை தயார் செஞ்சு நேரடி விதைப்புக்கு ஏற்பாடு செய்யலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன அதிக வசூல விவசாயிகள் நாற்று விட்டு நடவுக்கும் ஏற்பாடு செய்யலாம். அதே போல் வந்து மிஷின் நடவுக்கும் இந்த கான்ட்ராக்டர் வந்து மத்திய கால நெல் ரகங்களை பயன்படுத்தி நாத்தங்கால் தயார் செஞ்சால் அதை நடவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சம்பா பருவத்தில் மத்திய கால நெல் ரகங்கள் மட்டும் பயன்படுத்தணும். அதை வந்து முக்கியமாக புழுதி விதைப்பு இல்லை சேற்று விதைப்பு ரெண்டும் செய்யலாம். புழுதி விதைப்பு செய்யும் பொழுது களை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால களைக்கொல்லை பயன்படுத்தலாம். சேற்று விதைப்பு செஞ்சேன்னா அதற்கு வந்து களையை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் எளிதாக இருக்கும். இரண்டு நேரடி விதைப்பு பயன்படுத்தலாம். களைக்கொல்லியான பெண்டிமெத்திலின் இல்லை பிரட்டிலா குளோர் போன்ற களைக்கொல்லி பயன்படுத்தலாம். சில விவசாயிகள் பசுந்தால் இலை உரங்களில் மடக்கி விழுதுனா இது மண்ணின் தரத்தை அதிகரிக்கும். அதே போல் வந்து அதிக விளைச்சல் கொடுத்துக்கு வாய்ப்பு உள்ளது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மழைக்காலம் தொடங்க இருப்பதனால தடுப்பூசி போடுறது நல்லது. பொதுமக்களும் இந்த வானிலை முன்னெடுப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது பருவகாலம் மாறுறதுனால உடல்நிலை உபாதைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அதற்கு தகுந்த போல பணிகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
4: கேட்டது
1: காரைக்கால் வாஞ்சிசி காவிரியர்சன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரியர்சன் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ் பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேயர்கள், இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
9: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
10: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கல்விக்கு அழகு கற்றறிந்த அடங்கல் என்பதை கற்றவர்கள் சிலர் அடக்கத்தின் மேன்மையை அறிந்து அடக்கமாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் செல்வமும் அறிவும் அவர்களிடம் நாம் பேசும் வரை தெரியாது. ஆடம்பரமான மனிதர்களை பார்த்து

0: அவர்களுக்கு அடக்கமுடையவர்கள் பற்றி அறியாமல் அவர்களை எளிமையாக மதிப்பிடுவர். அடக்கமுடைய அறிவாளிகள் தகுந்த நேரத்தில் தேவையானதை செய்வார்கள். அப்படி ஒருவர் அந்த ஊரில் இருந்தார். அவர் இராணுவத்திற்கு சென்று 30 வருடங்கள் ஆகிவிட்டன. இராணுவத்தில் பணியில் சேர்ந்தவர் எப்போதாவது ஊருக்கு வருவார். அந்த ஊரின் மீது அவருக்கு ரொம்ப நேசம். அதனால் ஊரை 2 முறை சுற்றி வருவார். பேசுகின்றவர்களிடத்தில் அன்பாக பேசுவார். பேசாதவர்களை இவரே பார்த்துவிட்டு நாம் அவர்களை பார்த்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வந்துவிடுவார். அவர் ஊரையும் ஊர் மக்களையும் மிகவும் நேசித்ததால் அவரை அனைவருக்கும் பிடித்திருந்தது. இராணுவத்தில் சேருவதற்கு முன் ஊரில் உள்ளவர்களின் தேவையை அறிந்து சான்றிதழ்கள் பெற்று தருவது, மனு கொடுப்பது, நோயுற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போன்ற ஊர் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இப்போது அவரவர் வீட்டிலும் பிள்ளைகள் படித்து பெற்றோரின் தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையில் வளர்ந்திருக்கின்றனர். அதனால் அவருக்கு தற்போது ஊருக்கு செய்ய பெரிய தேவைகள் எதுவும் இல்லை. மாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்தலாம் என்று எண்ணி படிக்கும் மாணவர்களை ஒருங்கிணைத்தார். ஆனால் மாணவர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. இப்போது அவருக்கு வயது 60. அப்போது அவரை பார்க்க வந்த நண்பரிடம் தனது மனவிருப்பத்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியர். மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களிடம் இராணுவ வீரரின் தொண்டுள்ளம் பற்றியும் அவரால் அவர்களுக்கு சிறப்பாக பாடம் நடத்த முடியும் என்றும் நாளை முதல் வகுப்பை நடத்த இருக்கிறார், அனைவரும் பயன்பெறுங்கள் என்றும் கூறினார். அடக்கமுடையவர்கள் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு போன்று தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து செயல்படுத்துகின்ற இந்த இராணுவ வீரரை போன்றவர்கள் உண்மையாகவே அடக்கமுடையவர் என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரைகளை கூறி அவருடைய பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்தார். அமைதியானவர்களை அறிவிலார் என்று நினைக்க கூடாது நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விடங்களூர் என்னை வழங்கிய
2: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மாவின் விடங்களூர் எண்ணெய்,
3: கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
1: இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். இன்று காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடே செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இன்று காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையே

0: வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: நம்ம தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்த இந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளிருன்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சி அடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
0: பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களை தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் GST வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது.

0: அதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
1: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வரனானு நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்ட கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன். நான்
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4,018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத் துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனுகுழி குடிகாடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சென்று வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
3: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
2: மேலணி குழி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி எஸ்ஏடி ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
4: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: ஜே கிறிஸ்டோபர்.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: 5th ஸ்டாண்டர்ட்.
5: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: நான் டங் ட்விஸ்டர் சொல்றதா இருக்கேன்.
5: எங்க சொல்லுங்கள?
6: பெட்டி பாசம் பட்டர் பட் த பட்டர் வாஸ் பிட்டர் ஸோ பெட்டி பாசம் பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். பெட்டி பாசம் பட்டர் பட் த பட்டர் வாஸ் பிட்டர் ஸோ பெட்டி பாசம் பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். பெட்டி பாசம் பட்டர் பட் த பட்டர் வாஸ் பிட்டர் ஸோ பெட்டி பாசம் பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். பிளாக் பேக் பேட் பிளாக் பேக் பேட் பிளாக் பேக் பேட். ஐஸ்கிரீம் யூஸ் கிரீம் வி ஆஸ் கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் யூஸ் கிரீம் வி ஆஸ் கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் யூஸ் கிரீம் வி ஆஸ் கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஊசின் உள்ளில் பாசி கோத்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனான். ஊசின் உள்ளில் பாசி கோத்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனான். ஊசின் உள்ளில் பாசி கோத்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனான். கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி இட்ட முட்டை கட்ட. கூவுற கோழி கொக்கர கோழி கொக்கர கோழி கொழுகொழு கோழி கொழுகொழு கோழி கொத்தர கோழி. கூவுற கோழி கொக்கர கோழி கொக்கர கோழி கொழுகொழு கோழி கொழுகொழு கோழி கொத்தர கோழி. ரெட் லாரி எல்லோ லாரி ரெட் லாரி எல்லோ லாரி ரெட் லாரி எல்லோ லாரி. ரெட் பிளட் ப்ளூ பிளட் ரெட் பிளட் ப்ளூ பிளட் ரெட் பிளட் ப்ளூ பிளட்.
5: சூப்பரா சொன்னீங்க தம்பி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆள ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: டாக்டர்.
5: என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: குழந்தைங்க.
5: பீடியாட்ரிஷனா? ஏன் நீங்க குழந்தைங்க டாக்டர் மட்டும் ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணிருக்கீங்க?
6: எனக்கு குழந்தைங்களா ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைங்க டாக்டர்.
5: சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல நீங்க சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சபக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவனம். உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
9: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன்

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா.
2: ஆலய தரிசன மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள். மெய்யன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தீயாத்த மங்கை ஸ்ரீ உபய புஷ்ப வினோச்சனி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலத்தை தரிசிப்போம் வாருங்கள். மெய்யன்பர்களே வாருங்கள், தீயத்த மங்கைக்கே செல்வோம். வயல்கள் சூழ்ந்த இந்த அழகான கிராமத்திற்கு நடுவே அமைந்துள்ளதுதான் இந்த தீயத்த மங்கை. மிகப்பெரிய கோவிலாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறது. இதோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அழகிய இந்த கோபுர வாயிலை

0: நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தீயாத்த மங்கை ஸ்ரீ உபய புஷ்ப விமோச்சனி சமேர ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலத்தை தரிசிப்போம். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள் தீயாத்த மங்கைக்கே செல்வோம். வயல்கள் சூழ்ந்த இந்த அழகான கிராமத்திற்கு நடுவே அமைந்துள்ளதுதான் இந்த தீயாத்த மங்கை. மிகப்பெரிய கோவிலாக மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறது. இதோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அழகிய இந்த கோபுர வாயிலை அடைகிறோம்.
1: இறைவனுடைய திருநாமம் அயவந்தீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர், தாயாரின் திருநாமம் இருமலர் கண்ணி உபய புஷ்ப விலோச்சனி. இஸ்தலம் வந்து கும்பகோணம் டு நாகப்பட்டினம் வழியில இருக்கிற ஸ்தலம். மாயோரத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டரும் திருவாரூர்ல இருந்து 25 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த ஸ்தலம். திருமருகல் அருகாமையில இருக்கு. திருவாரூர் டு சன்னாநல்லூர் வந்து சன்னாநல்லூர்ல இருந்து 12 கிலோமீட்டர்ல ஸ்தலம் இருக்கு. கிழக்க வரணும். சுவாமியினோட கோபுரம் வந்து 5 அடுக்கு கோபுரம். கோவில் உள்ள தரிசனத்துக்கு வந்தோடனே 5 அடுக்கு கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு நந்தீஸ்வரத்தை தரிசனம் பண்ணிட்டு மூலகணபதியை தரிசனம் பண்ணலாம். ஓம கஜான மத்மார்க்கம் கஜானம் கர்ணிஷம் நேகதந்தம் பத்மானாம் ஏகதந்தம் உபாஷ்மகேயம் ஓம் சர்வஷ்யாப்தே சர்வசதுப்தே சர்வமேவ தினாக்னோது சர்வம் ஜயதி ஏகமுக கற்பூரச்சோதகேன்.

0: ஷோரூம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்
4: விநாயகர் வந்து இடது பக்கமாக பார்த்து கிழக்க பார்த்துருக்கார் விநாயகருக்கு சொன்னோம்னா விநாயகருக்கு பக்கத்துலேயே முடகர் இருக்கார் சுப்பிரமணியர் ஓம் தத்ரோஷாய உத்மகே மகாசேனாய தீமகே தன்னோ கந்த பிரசோதகாது சர்வஸ்யாப்தி சர்வஜெயத்து சர்வமேவதேனாப்னோதி சர்வம் ஜெயதி சுப்பிரமணியரை தரிசனம் பண்ண உடனே நேரடியாக சுவாமியை தரிசனம் பண்ணலாம் துவாரபாலர் ரெண்டு பேர் இருக்கு தண்டாயுதபாணியும் விக்னேஸ்வரரும் மேலே இருக்கார் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு மகாமண்டபம் அர்த்த மண்டபம் ரெண்டு மண்டபத்தை தாண்டி சுவாமியை தரிசனம் பண்ணலாம் சுவாமி வந்து மேற்க பார்த்துருக்கார் சுவாமி சத்யோஜாதமாக இருக்கார் அதனால் சுவாமியை தரிசனம் பண்ணுறது 1000 சிவாலயத்துக்கு சமம் சத்யோ சுவாமிக்கு ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் அப்படின்னு பஞ்சமுகம் இருக்கும் அதில் இந்த சுவாமி சத்யோஜாதமாக இருக்கார் அதனால தான் இந்த சுவாமி ரொம்ப விசேஷம் அயவந்திங்கிறது இந்த இடத்தோட பெயர் வெறும் சரக்கொன்ற பூவாக நிறைஞ்சிருந்ததுனால அந்த பூவோட நறுமணத்துக்காக சுவாமி இங்கே வந்திருக்கார் தலவருஷம் சரக்கொன்றை பூ அந்த பூவாக தான் இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்திருக்கு அந்த பூவோட நறுமணத்துக்காக சுவாமி இங்கே வந்திருக்கார் சுவாமி சத்யோஜாதமாக இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் பிரம்மா வந்து இங்கே சிவபூஜை பண்ணியிருக்கார் சுவாமிக்கு அதனால தான் பிரம்மபுரீஸ்வரருங்கிறது சுவாமியோட திருநாமம் சமஸ்கிருதத்தில் அப்படி இருக்கும்போது தோஷ நிவர்த்திக்காக காளியம்மன் வந்து இங்கே சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கான் அதுவும் இந்த ஸ்தலத்தில் ஒரு விசேஷம் சுவாமியை இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய அயவந்தீஸ்வரர் சமஸ்கிருத பெயர் பிரம்மபுரீஸ்வரர் தமிழில் அயவந்தீஸ்வரர் ஓம் சத்யோஜாதம் பிரவத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமஹ ஓம் 63 நாயன்மாரில் ஒருவரான திருநீலக்க நாயனாரோட அவதாரஸ்தலம் இது அவள் மனைவி பேர்

வேட்டையர்க்கரசி. அவ ரெண்டு பேர் தான் ஞானசம்பந்தர் சுவாமி காலத்தில் கணவன் மனைவியாக இங்கே சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கான். ஞானசம்பந்தர் சுவாமி காலங்கிறது 6வது நூற்றாண்டு, அந்த காலத்தில் தான் இவா ரெண்டு பேரும் பூஜை பண்ணியிருக்கான். இவா பூஜை பண்ணும்போது கோவில் இவ்வளோ பெருசாக இருந்திருக்காது, சுவாமி மட்டும் சுயம்பாக இருந்திருப்பார். அப்படி தினசரி அவர் பூஜை பண்ணும்போது அவருக்கு பூ எடுத்து கொடுக்கறதும் ஜலம் எடுத்து கொடுக்கறதுமா மங்கையர்க்கரசி உதவி பண்ணிட்டு இருந்திருக்கான். தினசரி அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சுவாமியோட திருமணியில் இடது பக்கத்தில் ஒரு சிலந்தி பூச்சி வந்து உட்கார்ந்துடுறது. அந்த சிலந்தி பூச்சை பார்த்துட்டு சுவாமியை தொடப்படாதுங்கிறதுக்காக மங்கையர்க்கரசி என்ன பண்ணுவான்னா வாயால் வந்து ஊதி அந்த சிலந்தி பூச்சை கீழே தள்ளிடுறான். அப்படி தள்ளும் போது சுவாமியோட திருமணியில் நீ எப்படி வாயால் ஊதலாம், உன்னோட எச்சல் சுவாமி மேலப்பட்டுருது, உன்னோட மூச்சு காத்து சுவாமி மேலப்பட்டுருது, நீ ஆகம விதியை மீறிட்ட, நீ உன்னோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசர் துறந்தேன்னு சொல்லி கோவிலே விட்டுடுறார். திருநீல எனக்கு நாயனை விட்டுட்டு வீட்டுக்கு போற அவரோட கனவுல போய் சுவாமி காட்சி கொடுத்துருக்கார். எந்த இடம் சிலந்தி இருந்ததா சொல்லி மங்கையர்க்கரசர் ஊதினாலும் அந்த இடம் மட்டும் நன்னா இருக்கிற மாதிரியும், மற்ற இடமெல்லாம் சிலந்தி கடிச்சா எப்படி ஒரு தடுப்பு தடுப்பா காயம் வருமோ கொப்பளம் கொப்பளம் கொப்பளமா வர்ற மாதிரி சுவாமி உருவமா போய் ஜடாமுடியோட காட்சி கொடுக்கிறார். அந்த கனவை கண்டு பயந்து பதறி போய் சுவாமி என்ன இப்படி காட்சி கொடுக்கிறாரேன்னு காலம்பரம் வந்து சுவாமியோட திருமேனியை திருநீல நக்கநாயனார் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது காலம்பரம் சுவாமியோட திருமேனிலையும் அப்படி ஆயிடுறது. இப்பயும் சுவாமியோட திருமேனியில ஒரு இடம் தான் நன்னா இருக்கும், மற்ற இடமெல்லாம் சிலந்தி கடிச்சா எப்படி ஒரு தடுப்பு தடுப்பா காயங்காயமோ இருக்கும், அந்த மாதிரி காயங்கள்லாம் இன்னும் சுவாமி மேல இருக்கு, இப்ப வரையும் இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்னா தன்னை ஒரு குழந்தையா பார்த்து ஒரு தாய் உள்ளத்தினால, ஒரு குழந்தை மேலே ஒரு பூச்சி இருந்ததுன்னா ஒரு தாய் என்ன பண்ணுவாளோ பதறி போய் ஒரு தாய் உள்ளத்தினால தான் என் மேலே ஊதினான்னு சொல்லி சுவாமியாக வா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கார் திருநீல நக்கநாயனாரும் மங்கையர்க்கரசி. அந்த திருவிளையாடலாம் ஆவணி மூல நட்சத்திரத்தில் சுவாமி இங்கே நிகழ்த்திருக்கார். அதனால தான் ஆவணி மூலம் இங்கே விசேஷம், ஏகதின உற்சவம் இந்த ஸ்தலத்தில். அதனால தான் இங்கே கொடிமரம் கிடையாது. சுவாமி எந்த அளவு விசேஷமாக இருக்காரோ அதே அளவு இங்கே அம்பாலும் விசேஷம். அம்பாலும் இங்கே மேற்க பார்த்துருப்பார் சுவாமி மாதிரியே. அதுக்கப்புறம் தான் அவள் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக ஞான சம்பந்த சுவாமி இந்த ஸ்தலத்துக்கு வரார். அவரால் இந்த ஸ்தலத்துக்கு பாடல் கிடைச்சிருக்கு. திருமலர் கொன்றை மாலை தலைக்கும் மதிசன் வைத்தீர், இருமலர் கன்னிதன்னோடு உடனாவதும் ஏற்பதொன்றேன், பெருமலர் சோலை மேகம் முறிஞ்சும் பெரும் ஜாத்தமங்கை அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனே, பொடிதனை பூசும் மார்பில் புரி நூலோடு பார்ப்புருந்த கொடியன சாயலோடு உடனாவதும் கூடுவதே, கடிமணம் மல்கினாலும் கமலும் பொழின் ஜாத்தமங்கை அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே சிவா திருச்சம்பலம் அப்படின்னு சொல்கிற ஞானசம்பந்தரோட பதிகம் இது. சாத்தமங்கைன்னு வரும். இது வந்து ஞானசம்பந்தரால் பாடல்பட்ட ஸ்தலத்தில் 81வது ஸ்தலம். அதுதான் திருசாத்தமங்கைங்கிறது இந்த ஊரோட பேரை விளங்குறது. இந்த ஆண்டு ஆவணி மாதம் 17ஆம் தேதி விசுவாவாச வருடம் 2/9/2025 செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் அந்த வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆவணி மூல உற்சவம் நடைபெறுகிறது. ருத்ரஹோமம் வெகு சிறப்பாக நடைபெறும். அன்றைய நாளில் வந்து சுவாமியை தரிசனம்ன்றது ரொம்ப விசேஷம். 1000 சிவாலயத்துக்கு சென்றால் எந்த அளவு ஒரு பாவதோஷத்துடைய பலன் கிடைக்குமோ அது அந்த நாளில் கிடைக்கும். அந்த காலம்பரை ஒரு 8லேருந்து 1 மணிக்கும் பூஜைகள்லாம் முடியும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிட்டும், பிரிந்து இருக்கிற கணவன் மனைவின் ஒற்றுமையும் பலம் பெறும் அந்த நாளில் சுவாமியை தரிசனம் பண்றது. அன்றைய தினம் வந்து ஒரு 27 நட்சத்திரத்துக்கான 27 தீபங்களை சுவாமியிடம் ஏற்றிவிட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து தரிசனம் பண்றான். அந்த பிரிந்து இருக்கிற ஒரு கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வார். அதெல்லாம் திருநீல நக்கநாயனருக்கு நடந்திருக்கீங்க. அது இன்னும் பலமாகவும் இருக்கும் கணவன் மனைவி ஒற்று. ஓம் சத்யோஜாதம் பிரமத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நமஹாவோம், பவே பவேநாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நமஹாவோம், சிவாஜ நமஹாவோம், மகேஸ்வராஜ நமஹாவோம், சம்பவே நமஹாவோம், பினாக்னே நமஹாவோம், சசிசேகராஜ நமஹாவோம், பாமதேவாஜ நமஹாவோம், விருபாக்ஷாஜ நமஹாவோம், கவர்தனே நமஹாவோம், சர்வஸ்யாப்தே சர்வஷதிப்தே சர்வமேவ தினாப்னோதி சர்வம் ஜயதி ஏகமுக கற்பூ.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

0: சுவாமியை தரிசனம் பண்ணோடனே இப்படியே கோஷ்டத்தில் உள்ள சுவாமி பரிவாரத்தை வருஷலாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சண்டேஸ்வரர் ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்தோ சதா சிவோம். சண்டேஸ்வரர் தரிசனம் பண்ணோடனே சண்டேஸ்வரருக்கு நேராமை அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி இருப்பார். அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி வடக்க பார்த்திருப்பார், பிச்சாண்டவர் பிரம்மா, பின்னாடி எப்பவும் போல லிங்கோத்பவர் சுவாமிக்கு. சுவாமிக்கு சுவாமி மேற்க பார்த்திருக்கிறதுனால லிங்கோத்பவர் வந்து இங்க கிழக்க பார்த்திருப்பார். லிங்கோத்பவரம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன தட்சிணாமூர்த்தி இருப்பார். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணோடனே பக்கத்திலே அகஸ்திய மாமுனிவர் இருக்கார். அகஸ்தியரை தரிசனம் பண்ண பிறகு கௌரி லீலை ரொம்ப அற்புதமா இருப்பா இங்க. கௌரி லீலை கௌரி லீலன்னே அம்பாள் கோச்சின்னு இருப்பார். சுவாமி போய் சமாதானம் வித்தியாசமா இருப்பா இங்க அம்பாள். பின்னாடியே நர்த்தன கணபதி, நர்த்தன கணபதி நடனமாடுற கணபதி ரொம்ப விசேஷமா இருப்பார். பழமையான நர்த்தன கணபதி அவள தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே நவநீத கிருஷ்ணன் தரிசனம் பண்ணலாம் இங்க. தவழ்ற நவநீத கிருஷ்ணன் அவருக்கு பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த பக்கத்திலே திருநீல நக்கநாயனாரும் மங்கையரகரசிய சன்னதியை தரிசனம் பண்ணலாம். நால்வர் சன்னதியை தரிசனம் பண்ணலாம். அதை முடிச்சிட்டே மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணிட்டு மகாலட்சுமி தரிசனம் பண்ணிக்கலாம்.
1: மங்கை ஸ்ரீ உபய புஷ்ப வினோச்சினி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருத்தலத்தை தரிசித்தோம். ஏனைய சன்னதிகள் தொடரும் அடுத்த வாரமும். இதே நாள் இதே நேரம் காத்திருங்கள். அதுவரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுகிறோம். நன்றி.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன், ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: இன்னமும் சில நொடிகள் தொடர்வது ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை

0: அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமான துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வேலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 251,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில், சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு சர்வதேச அளவிலான டீசல்

0: விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசு பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 12.64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவரசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
6: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்ஸ்.

0: அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842997.
1: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறையுண்ட சைபால். சைபால் இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
5: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்லை. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திகிட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம், திட்டுறதுன் நோக்கம் என்ன, திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும். திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்கள திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எழுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டுதுன்னு நான். அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு நான்.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம்.

0: தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். இது நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
4: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: ஆகாய காற்றில் ஆலாபனைப்படும் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இன்றைய காலை காமோ நிகழ்ச்சியில் முதலாவதாக உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம கேட்க போறோம். இது மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும்.
1: உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் உங்கள் கடை மயிலாடுதுறை.
2: தரமான தார்பாய்கள், நெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள்.
6: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பிளட் குரூப்ல என்னென்ன வகை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இப்போ பிளட்ல வந்து ஏ பி ஏபி ஓ அப்படின்னு நாலு குரூப் இருக்கு. இதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஏவில் ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ். அதே போல பியில் பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ். அதுக்கு போல் ஏபி பிளட் குரூப்பில் ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். அப்புறம் வந்து ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ் அப்படின்னு இருக்கு. இதில் ரேர் பிளட் குரூப் அப்படின்னு பார்க்க போனோம்னா நெகட்டிவ் குரூப்லாம் ரேர் பிளட் குரூப். அதோட ஏபி பாசிட்டிவும் ரேர் பிளட் குரூப். ரொம்ப ரேர் அப்படின்னு பார்க்க போனோம்னா ஏபி நெகட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இந்த குரூப்பில் வந்து ஓ பாசிட்டிவ் அல்லது ஓ நெகட்டிவ் இவங்களெல்லாம் வந்து

0: யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் யூனிவர்சல் ரிசிப்பியன்ட் அப்படின்னா ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ்ங்கலாம் யூனிவர்சல் ரிசிப்பியன்ட். அப்படி என்னென்னா, இப்போ ஓ பாசிட்டிவ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அவங்களோட பெட்டை கொடுக்கலாம். ஏ பாசிட்டிவ் கொடுக்கலாம், பி பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவும் கொடுக்கலாம், ஓ பாசிட்டிவும் கொடுக்கலாம். அதே போல் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இருக்கவங்க வந்து யூனிவர்சல் ரிசிப்பியன்ட், அதாவது அவங்களுக்கு எல்லாருடைய பெட்டையும் ஏற்றிக்கலாம். உதாரணமாக ஏபி பாசிட்டிவ் உள்ளவங்களுக்கு ஏ பாசிட்டிவ் வந்து ஒத்துக்கும், பி பாசிட்டிவும் ஏற்றலாம், ஓ பாசிட்டிவும் ஏற்றலாம், ஏபி பாசிட்டிவும் ஏற்றலாம். அதுபோல் நெகட்டிவ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப ரேரு, எல்லா குரூப்பும் அவங்களுக்கு செட் ஆகும். எப்படின்னா ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், இது எல்லாமே செட் ஆகும். இவங்க பிளட்டு கொடுக்கணும்னா யாரு கொடுக்க முடியும்னா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, இந்த ஏபி நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே போல் ஓ பாசிட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, யூனிவர்சல் டோனர், இவங்க வந்து எல்லாருக்கும் பிளட்டை கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பிளட்டு தேவைன்னா அந்த ஓ பாசிட்டிவ் உள்ளவங்க மட்டும்தான் கொடுக்கலாம், இல்லைனா ஓ நெகட்டிவும் கொடுக்கலாம். ஆனால் ஓ நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு ஓ பாசிட்டிவாக கொடுக்க முடியாது. அதே போல் தான் ஏபி நெகட்டிவ்க்கு வந்து எல்லா நெகட்டிவும் கொடுக்கலாம், அதே சமயத்தில் பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுக்க முடியாது. பாசிட்டிவ் உள்ளவங்களுக்குலாம் நெகட்டிவ் குரூப்பை கொடுக்கலாம், ஆனால் நெகட்டிவ் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவ் குரூப்பை கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன குரூப்புன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிறது முக்கியம். என்னென்னா, இங்கே நம்ம அரசு பொது மருத்துவமனையிலேயே அந்த ரத்த வங்கியில் உங்களுடைய குரூப்பை முதல்ல செக் பண்ணுவாங்க, ஹீமோக்ளோபின் அளவை செக் பண்ணுவாங்க, உங்களோட வெயிட்டை செக் பண்ணுவாங்க, ஹைட்டை செக் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிபியை செக் பண்ணுவாங்க, அப்புறம் மலேரியா செக் பண்ணுவாங்க, அதன் பிறகு பிளட் எடுத்த பிறகு மற்ற டெஸ்ட்லாம் அதில் போடுவாங்க. இதுதான் வந்து பிளட் குரூப் பற்றின ஒவ்வொரு விவரங்கள். நன்றி.
1: உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம். தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் இரத்த வங்கி ஆலோசகர் இ. வின்சென்ட் அவர்கள்.
2: மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மயிலாடுதுறை.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காலை காம்போ நிகழ்ச்சியில அடுத்தடுத்து நம்ம பல்வேறு இசை பாடல்களோடு நம்ம முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது காலை காம்போ.

0: பகலவன் ஒளிக்கீற்றில் பத்மம் இதழ் விரிக்க, புல்வெளியில் புன்னகைக்க, புதிதாய் புலரும் பொழுதில் காலை காம்போ.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காலைகாம்போ நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மின்துறை தொடர்பான அறிவிப்பு காரைக்கால் பகுதி மக்களுக்காக. காரைக்கால் பகுதி மக்களுக்காக காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் விடுக்கும் செய்தி குறிப்பு இது. மின்துறை தொடர்பான நுகர்வோர் குறை கேட்கும் நாள் வருகின்ற 5ஆம் தேதி திருமலை ராயன்பாட்டினம் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில்

0: எல் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும். வருகின்ற 6ஆம் தேதி நெடுங்காடு இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும். வருகின்ற 7ஆம் தேதி அம்பகர்த்தூர் இளநிலை பொறியாளர் அலுவலகம் மற்றும் நிரவி இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும். வருகின்ற 8ஆம் தேதி திருநள்ளாறு இளநிலை பொறியாளர் அலுவலகம் மற்றும் காரை நகர வடக்கு இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும். அதோடு வருகின்ற 9ஆம் தேதி கோட்டுச்சேரி இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் காலை 10 மணியிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும். பொதுமக்களுக்கான மின்துறை தொடர்பான நுகர்வோர் குறைய கேட்கும் நாள் நடைபெற இருக்கிறது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்குமாறு காரைக்கால் மின்துறை செயற் பொறியாளர் தெரிவிக்கின்றார்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றைய பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: வருகின்ற 8ஆம் தேதி என்று கொண்டாடப்பட தீபாவளி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசுகள் கடைகள் வைக்க விரும்புவோர் விதி எண் 84 கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி இணையதளம் வழியாக வருகின்ற 18ஆம் தேதிக்குள் நாகப்பட்டினம் மாவட்ட வர்த்தகர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிக பட்டாசு கடைகளுக்கு விண்ணப்பிக்க உரிய ஆவணங்களுடன் www.tnesevai.tn.gov.in என்ற இசேவை மையத்தை அணுகி விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 18ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதான். விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதெனில் அதற்கான தற்காலிக உரிமை ஆணையை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் அனுமதியின்றி உரிமை பெறாமல் பட்டாசு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் கோரி விண்ணப்பம் அளிப்போர் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத ஆட்சேபனையற்ற மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்குமாறு விபத்தில்லாத மகிழ்ச்சியான தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
4: இது காலை காம்போ.

0: இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி தேசிய விதவை உதவித்தொகை திட்டம், இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசு பங்களிப்போடு உள்ள மாதாந்திர உதவித்தொகை பெறும் பயனாளிகள் தங்கள் வங்கிக் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே இம்மாதம் மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கப்பெறாத பயனாளிகள் உடனடியாக தங்கள் வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் வங்கிகளுக்கு சென்று வங்கிக் கணக்குடன் ஆதார் எண்ணினை இணைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பயனாளிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை களைவதற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட அலுவலகங்களிலும் இயங்கி வரும் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரைதளத்தில் அறை எண் 8 தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவில் உதவி மையம் அமைக்கப்பட்டு காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை விடுமுறை நாட்களை தவிர அனைத்து நாட்களிலும் செயல்படக்கூடியது. மேலும் மாதாந்திர உதவித்தொகை வராத பயனாளிகளுக்கு அவரது வங்கிக் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணினை இணைக்க இயலாத நிலையில் உள்ள பயனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அஞ்சலகம் மூலமாக வங்கிக் கணக்கு எண் துவங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. முதியோர் மற்றும் இதர உதவித்தொகை பெறும் பயனாளிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு அருகாமையில் உள்ள அஞ்சலகங்களுக்கோ அல்லது வருவாய்த்துறை மூலம் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம்களுக்கோ சென்று அஞ்சலக வங்கிக் கணக்கு எண் துவங்கி கொள்ளலாம். இதற்கு பயனாளியின் ஆதார் எண், வாக்காளர் அடையாள அட்டை, பயனாளிகள் அலைபேசி அல்லது குடும்ப உறுப்பினரது அலைபேசி எடுத்து செல்ல வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
4: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
7: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
6: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
7: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
6: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
7: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
6: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
11: இன்னைக்கு காலைக்காம்போல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆக வாழ்க்கையில நமக்கு குறிக்கோள் அப்படிங்கிறது வேண்டுங்க. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை நங்கூரம் இல்லாத கப்பலை போன்றது. அதனால குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை நமக்கு வந்து தேவையில்லாத வாழ்க்கையாக போயிடக்கூடாது இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோளை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்ட இந்த காலை காம்போ நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம்னு பார்த்தோம்னா, அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல், அப்புறம் நிறைவிலேருந்து NMP நச்சுப்பிள்ளை, புனே நிமிடம் அன்னை கணேசன், அப்புறம் மேலவஞ்சர் ஃபாத்திமா, அன்னப்பன்பேட்டை ஜோதி, இப்படி நிறைய நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை நமக்கு காலை நேரத்திலே நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியோட அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் துள்ளி வரும் பாட்டுங்க. துள்ளி வரும் பாட்டு அப்படின்னோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்காக நீங்கள் தயாராக காத்துக்கிட்டே இருக்கலாம். 2311231 மற்றொரு தொலைபேசி எண் 2994 8 0 அல்லது 2995 8 0. கரைகள் தொலைபேசி இணைப்புக எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0436 8. இந்த நம்பரை நீங்கள் இணைச்சி தொடர்பு கொள்ளலாங்க. நீங்கள் கேட்குற பாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சக அறிவிப்பாளர் செல்வ சுகப்பிரியா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தயாராக வாங்க, எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்கலாம்.

0: காதோடு பேசியது காலை காம்போ. அடுத்து வர இருக்கிறது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில் திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். அன்பா பேசுனா எதிரோட மனசை கூட மாத்திரலாம். ஒரு கல்யாண சத்திரம், அங்க விதவிதமா வந்து உணவு பண்டங்கள் வந்து வச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சமையல்காரர் அவரு ரொம்ப பிஸியா செஞ்சுட்டே இருக்காரு. அந்த நேரத்துல பார்த்தா ஒரு எலி மண்டத்தை விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வருது. ஓடி வந்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போய் இதை எடுக்க போயிருக்கு. சமையல்கார் பாத்துட்டாரு, அதை அடிச்சு விரட்டினதுக்கு ஓடி வந்துருச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தெருவோரமா இருந்த ஒரு மதில் மேல வந்து ஒரு காகம் உட்கார்ந்துருந்தது. அந்த காகம் எலிய பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அந்த எலிய வந்து இன்னைக்கு நம்ம தூக்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அதை விரட்டி கொத்த போகும்போது அந்த எலி வந்து அலறுது. கிச்சு கிச்சுன்னு கத்துனபடி ரொம்ப காக்கா வந்து பார்த்து பரிதாம அந்த எலி சொல்லுது, அண்ணா நீங்க செய்யறது சரிதானா? மண்டத்து உள்ள போனா அந்த மனுஷனுக்கு பயந்து தெருவுக்கு வந்தேன். இங்க வந்தா நீங்க என்னை பிடிச்சு கொள்ள நினைக்கிறீங்க. என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. நான் சொல்றத கொஞ்சம் அன்போட கேளுங்கன்னு சொன்னோன்னு காகம் வந்து எலி சொல்றதை கேட்டு

கிச்சு கிச்சு கத்துனபடி ரொம்ப காக்கா வந்து பார்த்து பரிதாம எலி சொல்லுது, அண்ணன் நீங்க செய்யறது சரிதானா? மண்டபத்து உள்ள போனா அந்த மனுஷனுக்கு பயந்து தெருவுக்கு வந்தேன், இங்க வந்தா நீங்க என்னை பிடிச்சு கொள்ள நினைக்கிறீங்க, என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க, நான் சொல்றத கொஞ்சம் அன்போட கேளுங்கன்னு சொன்னேன். காகம் வந்து எலி சொல்றதை கேட்டு, ஏன் அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ உன்னை விட்டு எனக்கு வேற வழியே இல்லை, உன்னை வந்து நான் வந்து எனக்கு இரையாக்கி சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னோன்னு அடம்பிடிக்காம நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொல்லுது. அப்ப அந்த நேரத்துல எலி சொல்லுது, காகண்ணன் உங்க பேச்சில் ஒரு நியாயம் இருக்கு, இதை நான் உணர்றேன், ஆனா உங்க குஞ்சுக்கு இதே போல ஒரு ஆபத்து இருந்தா என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு பறவைகிட்ட இல்ல விலங்குகிட்ட மாட்டிக்கிட்டா அந்த சின்ன குஞ்சு என்ன பாடுபடும் நினைச்சு பாருங்க, எனக்கு உயிர் பிச்சை போடுங்க அப்படின்னு ரொம்ப பரிவோடு அந்த எலி கெஞ்சுது. எலி பேசுறத கேட்டோன்னே காகத்தோட மனசு கொஞ்சம் மாறுது. சரி, கொஞ்ச நேரத்துல யோசனை பண்ணுது. என்ன யோசனை பண்ணுதுன்னா, எலியே உன்னை பார்த்தப்ப எப்படியாவது உன்னை சாப்பிடணும்னு நினைக்க தோணுச்சு, ஆனா இப்ப அந்த எண்ணம் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உன் வார்த்தைகளை வந்து என் மனசை ரொம்ப யோசிக்க வச்சுட்டு, அதனால வந்து உன்னுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பாசமா நீ என்ன வந்து தட்டி எழுப்பியிருக்க, இனிமேல் நீ பயம் இல்லாம போ, நான் உன்ன டெஃபினட்டா வந்து நான் உன்னை சாப்பிட மாட்டேன், வேற யாரையும் தேடி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா போயிடுச்சு. எலி வந்து உயிர் புலச்ச மகிழ்ச்சியில தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வேகமா வந்தது. அப்ப வந்து யோசிக்குது எலி, அன்பான பேச்சினால எதிரியோட மனசை கூட மாற்றி விடலான்ங்கிறதுக்கு அந்த எலி வந்து மிக நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அன்னையிலேருந்து அந்த எலி என்ன பண்ணிச்சுன்னா தனக்கு ஏற்பட்ட அனுபவத்து மூலியமா எப்பயுமே மற்றவங்களோட அன்பா பழகணும் அப்படிங்கறத ஒரு உறுதியா எடுத்துக்கிட்டது. ஏன் நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எந்த சுச்சுவேஷனாலும் சரி நம்ம ஒருத்தங்களை பார்த்து ஐயோ மாட்டிக்கிட்டோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம், அந்த இடத்துல கூட நீங்க அவங்கள்ட்ட அன்பா பேசுங்க. எப்பயுமே வந்து முடிவு அப்படிங்கிறது முடிவல்ல, அந்த முடிய போற நேரத்துல கூட ஒரு புது அத்தியாயம் புது லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அப்ப வந்து நம்ம எப்படி பாக்குறோம், எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம புத்தி சாதுர்த்தியமா நம்ம பேசும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் மனசு மாதிரி பரவாயில்ல நமக்காக ஒரு விஷயத்த செய்வோம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி செய்யும் பொழுது நம்மளை வந்து மன்னிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அன்புக்கு எப்பயுமே ரொம்ப பவர் அதிகம். அன்பா செய்யக்கூடிய காரியங்களால மற்றவங்க மனசுக்குள்ள உங்களை பார்க்கும் பொழுதுலாம் ரொம்ப அற்புதமான மனிதர் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வசிக்கிட்டே இருப்பீங்க. மகிழ்ச்சியா இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: வணக்கம் நேயர்களே, சிந்தனை துளி. மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல, புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வும் கூட. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: பண்பலையில் இணைந்து நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

நேர்களை பண்பலியோடு நாம் இணைந்திருக்கிறோம். துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டில் இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலை எங்கு அமைந்துள்ளது, இந்த கேள்வியோட நம்ம காரை பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம். நேயர்களும் உங்களுடைய விடைகளை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். கூடவே இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டில் பாடல் கேட்கவும் நீங்கள் அழைக்கலாம். பண்பலையினுடைய தொலைபேசி எண் 2311231 அல்லது 2999480 2999580 இணைப்பு எண்ணான 043368 இணைத்து, மேலும் அலைபேசி எண் 9566427231. இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை துள்ளி வரும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைஞ்சிருக்க அறிவிப்பாளர் செல்வ சுகப்பிரியா. என்றும் இசையோடும் நம்மை இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: கரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்போர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ். நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய அம்தல் நேயர் இங்க இருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேலக்காசாக்குடி வடிவேலன்.
0: என்ன பாடல் சார் வேணும் துள்ளி வரும் பாட்டுல?
1: ஜனநாயகன் படத்தில இருந்து தளபதி கச்சேரி
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி மேடம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் இன் சொல்ல அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேழனிக்குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்துகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை

0: காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாச்சுவலசின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
2: நீ அப்பவே சொன்ன செல்வண்ணே, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
1: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
3: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
1: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: அபி பெரிச்சை நேரம் 8:20. அபி பெரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியமானது. அபி பெரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பெரிச்சை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: நேர்கிட்ட பாடல் இது ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா, போடே.
2: தொழில் பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார் இங்கிருந்து அழைச்சிருக்கீங்க?
3: பிரதாப ராமபுரம், கவியரசன்.
2: தொழில் பாட்டுல என்ன பாடல் சார் வேணும்?
3: வேட்டையின் படத்துல இருந்து எனி சாங் மேடம்.
2: சரிங்க சார், உங்களுக்காக பாடல் வரும். நன்றி. நிகழ்ச்சி.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது பண்பலையில் இன்று காலை 8:45 மணிக்கு திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில். இணைந்திருக்கிறோம் துள்ளி வரும் பாட்டு.

கூட்டிக்கண்ணா அண்டர் கட்டுல தந்தர் தொந்தர் அந்தர் வந்தர் ஜு.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. துள்ளி வரும் பாட்டு நம்ம துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கு வந்து ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் முகநூல் பக்கத்தில். இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார், கடலூர் சுரேஷ், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அன்னப்பன்பேட்டை ஜோதி, சுரேஷ் பாபு கண்ணாரப்பாளையத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. சுரேஷ் பாபு சென்னை அம்பத்தூர், மேடுபாளையம் ரவி, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பிரதாமராமபுரம் பிரியா யோகநாயகி, அனல்யா கவியரசன், மணக்குடி ராஜேந்திரன், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, ஆண்டிப்படம் கார்த்திகேயன், பூவம் குபேர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, மல்லியம் ரவி, பூவம் தினேஷ், ஆண்டிமடம் சுதி சுபிதா, அலிநகரம் மகாதேவன் பரமலூர், மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன். இன்னும் நிறைய நேயர்கள் சரியான விடை அனுப்பியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவங்க பெயரையும் படிக்கலாம். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பம்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம்

0: டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
3: துளி வெறும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தங்களுடைய விடையை தெரிவிச்சிருக்காங்க இல்லையா. நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு தொடர்ந்து நேயர்களுடைய பெயர்ல நம்ம படிக்கலாம். அடுத்ததாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க திட்டுச்சேரி நிஷான் ஹலீம், பூவம் நிலா, இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், அரியலூர் வீரதுரை, காரைக்கால் பத்மாவதி, ஸ்ரீவதனி ஸ்ரீதர், பொறையார் சுகுணாதேவி, சிவ கௌஷிகா கௌரி, காட்டுமன்னார் கோவில், வாஞ்சூர் பாத்திமா, காரைக்கால் ஸ்ரீதர், கும்பகோணம் குமரன், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், வேடைக்காரனிருப்பு வீரமணி யோகஸ்ரீ, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், சங்கீதா கோவிந்தராஜ், திருவிளையாட்டம். இந்த நேயர்கள்லாம் சரியான விடை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சரியான விடை, இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலை. இந்த நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை 45 மத்திய பிரதேச மாநிலம் போபால் ஜபல்பூர்லேருந்து ஹிரேன் சிந்தூர் வரைக்கும் இருக்குங்க. வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகத்தை சுற்றி சுமார் 11.96 கிலோமீட்டர். வீராங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம் மற்றும் நவ்ரதேகி வனவிலங்கு சரணாலயம் இதில் உள்ளடக்கமாகும். இந்த நெடுஞ்சாலையானது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதன் கீழே வந்து உருவாக்கப்பட்டது. 2015 பசுமை நெடுஞ்சாலைகள் கொள்கையுடன் இணைந்த பசுமை நெடுஞ்சாலைகளின் முன் முயற்சியின் கீழே செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகுங்க. இந்த நெடுஞ்சாலை மறுவடிவமைப்பு, உட்கட்டமைப்பு வசதி, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்துறதுக்காக வளர்ந்து வரும் இந்தியாவுடைய கவனத்தை பிரதிபலிக்கும் வகையில் இது அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலையை வந்து இது அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த முயற்சி நெடுஞ்சாலை மேம்பாட்டில் பாதுகாப்பு முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதை ஒரு முக்கிய மாற்றமாக குறிக்கிற அதே நேரத்தில், தடையற்ற சாலை இணைப்பை பராமரிக்கும் அதே வேளையில் வனவிலங்கு வாகன மோதல்களை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு, இந்தியாவில் முதல் முறையாக பயன்படுத்தப்படும் மேசை வடிவ சிவப்பு சாலை குறியீடுகளுடைய அறிமுகமாகும். இது சாலையில் பதிக்கப்பட்ட சற்றே உயர்த்தப்பட்ட கட்டம் போன்ற சிவப்பு பரப்பு, வழக்கமான வேக தடைகளை போல இல்லாமல் ஒரு மென்மையான மேசை வடிவ விளைவை உருவாக்குது. இது ஓட்டுநர்களை இயல்பான வேகத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திடீர் பிரேக் போடுறதையும் குறைத்து ஒட்டுமொத்த ஓட்டுநர் பாதுகாப்பையும் மேம்படுத்துதுங்க. சிவப்பு நிறம் பாரம்பரிய சாலை குறியீடுகளை விட அதிக தெளிவான பார்வையை வழங்குது. இது வனவிலங்கு உணர்பகுதிக்குள் நுழைகிறார்கள் என்பதை வாகன ஓட்டிகளுக்கு காட்சிபூர்வமாகவும் உணர்த்துதுங்க. இந்த வழித்தடம் முழுவதும் சீரான வேக கட்டுப்பாடை உறுதி செய்வதற்காக வனப்பகுதியின் கிட்டத்தட்ட முழு பகுதியும் இந்த குறியீடுகளால் மூடப்பட்டுள்ளது. இந்த சாலை குறியீடுகளுக்கு பக்கபலமாக பரந்த அளவிலான வனவிலங்கு பாதுகாப்பு கட்டமைப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நெடுஞ்சாலைக்கு கீழே கிட்டத்தட்ட மொத்தம் 25 வனவிலங்கு சுரங்க பாதைகளும் கட்டப்பட்டிருக்குங்க. இது வனவிலங்கினுடைய போக்குவரத்தை வந்து தடையில்லாமல் செயல்படுறதுக்காக பராமரிக்கப்படுது. இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலை மத்திய பிரதேச மாநிலம் போபால் ஜபல்பூர் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு.

0: துள்ளி வரும் பாட்டி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு மாமன்னன் படத்துல சூப்பரான பாட்டு போடுங்க.
0: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில. அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
0: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
3: ஃப்ரீ, ஃப்ரீ க ஃப்ரீ.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஒலித்த பாடலுடன் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸின் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் பன்ரூட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ரூட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ், பன்ரூட்டி மற்றும் நெய்வேலி. வல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ரூட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ் வி ஜுவல்லர்ஸ், பன்ரூட்டி மற்றும் நெய்வேலி.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
1: இன்று நாம் தரிசிக்க இருப்பது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். மணம் வீசும் துளசி மாலை அணிந்தவன், கடலில் அமுதத்தை கடைந்தவன், ஆறாவமுதனை கோவிந்தராஜ பெருமாளை பற்றி பக்தர் பேசுகையில்.
2: வணக்கம், என்னுடைய பேர் வந்து ராமானுஜன். சிதம்பரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த திவ்ய தேசத்தை வைஷ்ணவத்துல தில்லை திருச்சித்திரக்கூடம், நார்மலா வந்து சித்திரக்கூடம் அப்படின்னா நமக்கு வடநாட்டுல ராமபிரான் இருந்தாரு அப்படின்ற ஒரு சின்னதா தான் வரும். வால்மீகி ராமாயணத்துல அதிகப்படியான வருஷங்கள் வந்து ராமர் சித்திரக்கூடத்துல சந்தோஷமா இருந்தார் அப்படின்றது தான் குறிப்பு நமக்கு காணப்படுது. குலசேகரர் படும்போது ராமர் சித்திரக்கூடத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இங்க இருக்கார். சித்திரக்கூடத்து இருந்தான் தன்னை இன்று தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன் நூல் பார்க்கிறேன் அப்படின்னு தான் குலசேகரர் படுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தில்லை அப்படின்னு சொன்னா அது சிதம்பரம், அது சைவர்களுடைய கூற்று. அதனால இந்த சித்திரக்கூடம்ன்றது வடநாட்டுல இல்ல, சிதம்பரத்தில் இருக்கு, நடராஜர்கள் பக்கத்தில் இருக்குன்றது ஆழ்வார் ஆணித்தரமா சொல்றாரு. தில்லை திருச்சித்திரக்கூட தொள்ளான், தில்லை திருச்சித்திரம் சென்று சேர்மீன்களே அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. அப்ப சைவத்திலேருந்து வைஷ்ணவத்துக்கு வந்த ஒரு கருத்து இங்க இருக்கு. இந்த பெருமாள் வந்து எதுக்காக வந்தார், நடராஜாவுக்கும் அம்மனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நடன போட்டி. அந்த நடன போட்டிக்கு யார் நீதிபதியா இருக்கிறது, ஞானம் உள்ளவங்க அன்பயஸ்டா கருத்து சொல்றவங்க இவங்க தான் இருக்கணும். பிரம்மாவோ வந்து முடியாதுன்னு சொல்லி பெருமாளை போய் கூப்பிடுறாங்க, நீங்க வந்து நீதிபதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீதிபதி ஸ்தானத்துக்கு பெருமாள் இங்க வர. அதனாலதான் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து இந்த ஊர்ல ரொம்ப உயரத்துல இருக்கிற பெருமாள், மத்த எல்லா சன்னதியை காட்டுறோம் பெருமாளோட சன்னதி உயரத்துல இருக்கு, அதனால வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு புராணங்கள். இன்னொரு பக்கத்துல பதஞ்சலியோட பிரார்த்தனைக்கும் கண்வரோட பிரார்த்தனைக்கும் பெருமாள் இங்க வந்தார் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வந்து பதஞ்சலி கண்வருடைய உருவங்கள் வச்சு நம்ம வழிபடுறோம். இந்த பெருமாளை வந்து ரெண்டு ஆழ்வார் பாடுகிறார். விசேஷம் என்னன்னா ரெண்டு ஆழ்வார் ராஜாவன் ஆழ்வார், ஒருத்தர் வந்து குலசேகர ஆழ்வார் அவர் சேரகுலர் மன்னர், இன்னொருத்தர் திருமங்க ஆழ்வார் அவர் சோழகுலத்து மன்னர். இந்த ரெண்டு ஆழ்வாரும் இந்த பெருமாளை பாடுறாங்க. சரி, இந்த பெருமாளை பாடுறாங்களே ஒன்னா பாடுறாங்களான்னு ஒன்னா பாடல. குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ராமர் பேர்ல பயங்கர ஈடுபாடு, அதனால குலசேகர பெருமாள்னு அவருக்கு பேரு. அந்த ராமர் பேர்ல ஈடுபாடுனால ராமாயணத்தோட ராமர் பிறந்ததுலேருந்து ராமர் மேலுலகம் போற வரைக்கும் உள்ள கதைய பத்து பாட்டுல பாடுறாரு குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. அந்த பத்து பாடல பாடும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும், சீதை வந்து பிறக்கிறாங்க, அயோத்திக்கு போறாங்க, லவகுசா வராங்க, இதோட நமக்கு கதை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் ராமர் மானுதலை தனிச்சுட்டு தான் மானுதம் போற அந்த போற கதைய குலசேகர ஆழ்வார் நமக்கு சொல்றாரு. அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலரவ பகையேறி அசுரர் தம்ம வென்று இலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதம் இது வர தன் தாமமேவி. அதாவது ராமர் போகும்போது இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் தனது கூட்டு போனாலும் அந்த சராசரங்களை வைகுந்த தேத்தி, அதுதான் இந்த ஊர் விசேஷம். இந்த ஊர் மெயினான விசேஷம் என்ன, யார் இந்த பெருமாளை வந்து சேவிச்சாலும் அந்த பெருமாளை மறக்காம இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி கட்டாயம் உண்டு அப்படின்றது குலசேகராவது. இது தில்லைநகர் திருச்சித்திரகுடத்தில் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோம் அன்றே. அதான் குலசேகராவர் இந்த பெருமாளை ராமரா வழிபட்டது. சரி, திருமங்கலவர் அவருக்கு என்ன தோன்றதுன்னா, இவர் ராமனை காட்சிக்கல கண்ணனா காட்சி வைக்கிறார், 20 பாட்டு பாடுறார். அந்த 20 பாட்டுல 10 பாட்டு வந்து முழுசுமையாவே கண்ணனா பாடுறார். பாட மருதிரை போகி மல்லரை கொன்று ஒக்களித்துட்டு ஆடல் நன்மா உடைத்து ஆயிரநாடு கண்ணனை தீர்ப்பான்னு சொல்லிட்டு 10 பாட்டுமே கண்ணனா பாடுறார். அப்ப ஒரே பெருமாள் ஒரு ஆழ்வாருக்கு ராமனா காட்சி வைக்கிறார், இன்னொருத்தருக்கு கண்ணனா காட்சி வைக்கிறார். ஹனுமான் சந்தி ஆஞ்சநேயர் சந்தி எங்க இருக்கும்னா கருடனுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஏன்னா கருடன் தான் பெருமாளுக்கு விசேஷம், ஆஞ்சநேயர் ராமருக்கு தான் விசேஷம். கருடன் எந்த அங்கனத்துல இருக்காரோ அந்த அங்கனத்துக்கு அப்புறம் தான் ஆஞ்சநேய சந்தி எப்போதுமே இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ராமரா பாடினதுனால ஆழ்வார் பாடும்போது தில்லைநகர் திருச்சித்திரகுணம் தன்னுள் திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னைன்னு பாடினதுனால இந்த ஊர்ல மட்டும் ஹனுமார் சந்தி பெருமாள் சந்திக்கு பக்கத்திலேயே இருக்கும். அது ஒரு பெரிய விசேஷம் இந்த ஊர்ல. அதனால நீங்க ஹனுமார பிரார்த்தனை பண்ணணும்னா இந்த ஊர்ல பெருமாளை சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும். மத்த ஊர்ல அனுமார் தனியா இருப்பார், தனி பிரார்த்தனை பண்ணலாம். இல்ல ராமர் தனியா தனியா பிரார்த்தனை, இந்த ஊர்ல அப்படி கிடையாது. பெருமாளும் அனுமாரும் ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கு அருள் பாதிக்கிறாங்க. அந்த அனுமாரை நீங்க சனி தோஷம் சொல்றீங்களா இல்ல மத்த தோஷம் சொல்றீங்களா, எந்த தோஷங்களும் இந்த பெருமாளை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது ஒரு பெரிய வரலாறு, எந்த ஊர்லயும் கிடையாது. இந்த அனுமார சந்தி வந்து இந்த ஊர்ல மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கு. திரள் விலங்கு மாறுதின்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாட்டு, அந்த ஆழ்வார் பாட்டை அப்படியே நியமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சோழர்கள் காலத்துல இந்த நடராஜா கோயிலை எக்ஸ்டன் பண்றதுக்காக பெருமாளை கொண்டு கடல்ல கொண்டு போட்டான்னு சொல்லி சரித்திரம். அப்ப ராமானுஜர் காலத்துல என்ன பண்றாரு, அந்த பெருமாளை கொண்டு போய் திருப்பதி கொண்டு போய் பெருமாள் இருக்கிறார்.

1600 வருஷத்துல அச்சுதப்ப நாயக காலத்துல கோவில திருப்பி புனருத்தாரணம் பண்ணி இந்த கோபுரங்களை கட்டி எல்லாம் பண்ணி பெருமாளை திருப்பி சாதனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரித்திரம் கொண்டு திருப்பதியில கோவிந்தநாத பெருமாள் உற்சவர் வந்து ஆதீனத்து இந்த ஊர்ல இருந்தவர். ராமானுஜர் என்ன பண்றாரு, அங்க வந்து மூலவர் பிரதிஷ்டை பண்றாரு புதுசா, இங்க உற்சவர் பிரதிஷ்டை பண்ற புதுசா பண்றாரு. அதனால தாயார் வந்து பிராச்சீனமா இருப்பாங்க, பெருமாள் வந்து புதுசா இருக்காரு இந்த ஊர்ல. இது ஒரு விசேஷம். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் தாயார் மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதினால குபேர மூலையில உயரமா தாயார் இருப்பான். எல்லா உற்சவமும் தாயார் தான் இந்த ஊர்ல, பெருமாளோட உற்சவம் ரொம்ப கம்மி. இந்த ஊர்ல எப்படின்னா ரெண்டு பேரங்கள், அதாவது ஒரு ஊர்ல உற்சவ பேரம் உற்சவத்துக்குன்னு ஒருத்தர் தான் ஒரு மூர்த்தி இருப்பார், அந்த மூர்த்தி தான் எல்லா புறப்பாட்டுக்கும் வெளில வருவார். இது நார்மலான காயம். ஆனா இந்த ஊர்ல என்ன பண்றாங்க, உத்தமபக்ஷம் சொல்லுவாங்க அப்படின்னா பிரமாதமான இடம். அப்படி வரும்போது இந்த பிரதானமான சொல்லக்கூடிய உற்சவர் தேவாதி தேவன் பார்த்தசாரதின்னு சொல்லுவோம், உட்கார்ந்த பெருமாள், இவர் வருஷத்துக்கு மூணு தரம் தான் வெளில வருவார் அந்த இடத்த விட்டே, மற்ற நாள் வெளில வரமாட்டார். எல்லா உற்சவங்களும் பக்கத்துல உள்ள சித்திரகுலத்துள்ளான்னு ஒரு பெருமாள் நின்ன பெருமாள் இருக்காரு, அவரு தான் எல்லா உற்சவங்களும். ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் ஆழ்வார்பட்டு தான் காரணம். திருவங்காளர் பாடும்போது தெய்வ புள்ளேறி வருவான்னு கிருடமானத்துல பெருமாள் வர, சிம்மவானத்துல வர, புன்னகல வளர்ந்து வரன்னு சொல்லி சித்திரகுடத்துள்ளானேன்னு தனியா பாட்டார். அதனால இந்த ஊர்ல மட்டும் சித்திரகுடத்துள்ளான் தான் எல்லா வானத்துக்கும் எல்லா உற்சவத்துக்கும் வருவார். இந்த தேவாய தேவன் வருஷத்துல மூணு உற்சவம், ஆனி மாசத்துல ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்ட ஏகாசின்னு சொல்லுவோம், பங்குனி மாசத்துல திருக்கல்யாண உற்சவம், ஆடி பொருள் ஆண்டான். இந்த மூணு உற்சவம் மட்டும்தான் இந்த பெருமாள் தனியா வெளில வருவார். மற்ற நாள்ல பெருமாள் வந்து வெளில வர்றது வழக்கம் இல்லை, எல்லா உற்சவங்களும் சித்திரகுடத்துலான் தான். இது அடுத்த விசேஷம். சோ பெருமாள் ரெண்டு பெருமாள், மற்ற ஊர்ல எல்லாம் ஒரே பெருமாள் தான் உற்சவத்துக்கு இருப்பார், இந்த ஊர்ல ரெண்டு பெருமாள் இருக்கார். ரெண்டு பெருமாள்ல முக்கியமான உற்சவம் தான் இவர் வர்றார். இது ரெண்டாவது. மூணாவது ராமரா இருக்கார், ராமரா இருக்கும்போது அனுமார் கூட இருக்கார், அந்த ஆஞ்சநேய ராமர் சம்மாதத்துல அதுக்குண்டான எல்லா தோஷமும் எங்க நிவர்த்தி பண்றார். தாயார் மகாலட்சுமி குபேர முறையில உயர்ந்திருக்கா, செல்வம் ஃபுல்லா எல்லாருக்கும் செல்வத்தையும் பண்றாங்க. இந்த நாளும் பெரிய விசேஷம் ஊர்ல.

0: நீலமணி போன்றவன் சோதியாய் விளங்குகின்றான், அமுதமாய் காட்சி தரும் அப்பெருமாளை பற்றி பக்தர் மனம் திறந்து பேசுகையில்,
1: என் பெயர் ரத்னா. இந்த கோவில்ல நினைவு தெரிந்து இந்த கோவிலோட 70-80 வருஷ தொடர்பு. இந்த கோவில்ல உள்ள கைங்கரியங்கள்ல பல கைங்கரியங்கள் எங்க குடும்பத்தில இருந்து நடந்ததுதான். நான் இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வாழ்ந்ததுதான். பூர்வ கதை ஒண்ணு உண்டு. இந்த ஊர்ல திருப்பியும் கோவிந்தராஜ பெருமாள் மூலவர் வேணும்னு தேடும் போது ஒரு தில்லை காடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல வெறும் காடா இருந்தது, கொஞ்சம் உயரமா படியேறி சுவாமி தரிசனம் பண்ண போற வழி மட்டும் இருந்தது. அதுல வந்து அந்த சேவிக்க போறதுல ஒத்தர் ரெண்டு பேர் ரெண்டு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு படி வரும்போது தாண்டி போவாங்க அந்த படியை. அந்த படியில மட்டும் காலை வச்சு மெதிக்காத போயிட்டு இருந்தாங்க. அப்ப ராமானந்தர் வந்து பார்க்கும்போது எல்லாரும் நார்மலா நடந்து போகும்போது இவங்க மட்டும் ஒரு ரெண்டு படிய காலை வைக்காத போறாங்களே, என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னு யோஜனை பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி போறீங்க, அந்த படியில மட்டும் காலை வைக்கலையேன்னு. பெருமாள் இருக்காரு இதுல அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி பார்த்தா ஒரே பாறையில பெருமாள், தனித்தனி துண்டான இதுவே கிடையவே கிடையாது, கருங்கல் பாறை ஒரே பாறை, அதுல அந்த பாறை மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தது. அதை எடுத்துதான் அப்ப பிரதிஷ்ட பண்ணாங்க. எங்க பாட்டி அவங்க எல்லாம் கதை சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த பெருமாள் வந்து ஒரே பெருமாள், இந்த இடத்திலேயே இருந்த பெருமாள், வெளியிலிருந்து எங்கிருந்து எடுத்துட்டு வரல, இப்பவும் அந்த மோடையில உயரமா இருக்கான்றதுக்கு காரணமே அந்த கருங்கல் அப்படியே பெருமாளோட கீழ அப்படியே பூர்த்தியா இருக்குது. ரெண்டாவது திருமஞ்சன திருமேனி அவர், அக்னி நட்சத்திரம் ஃபுல்லா திருமஞ்சனம் பண்ணிப்பாரு, எப்பொழுதுமே திருமஞ்சனம் பண்ணி அந்த இடத்தையே நல்லா வச்சுக்கிற மாதிரி தைலன் சாத்திர பெருமாள் இவர் இல்ல, திருமஞ்சனம் பண்ணி நல்லா ஆனந்தமா சேவிக்கிற மாதிரி உள்ள பெருமாள் இவர். அது ஒரு பெரிய விசேஷம். இங்க அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் புறப்பாடுகள் காரியங்கள் நடக்கும் போது ஊர்ல என்ன விசேஷம்னா, பக்கத்திலேயே சைவ கோவில் இருந்தா கூட அவங்க அத்தனை பேருமே பெருமாள் சன்னதி வந்துட்டுதான் அந்த கோவில் போவாங்க. அந்த வித்தியாசம் கிடையாது. நீங்க அந்த மண்டபத்துல நடுவுல நின்னாலே ஒரு பக்கம் நடராஜாவையும் பாத்துக்கலாம், வேற எந்த இடத்துலயுமே இந்த அமைப்பு கிடையவே கிடையாது. நாங்க எல்லாம் வழக்கில் சொல்லும் போது சொல்லுவோம், மத்த ஊர்ல ஒரு ராஜா தான் இருப்போம், இந்த ஊர்ல ரெண்டு ராஜா இருக்கான், காப்பாத்துறதுக்கு கவலையே கிடையாது, ஒரு ராஜா இருந்தாலே

கேட்க வேண்டாம், ரெண்டு ராஜா இருந்தா அதுக்கப்புறம் என்ன குறை? அது மாதிரி இன்னைக்கும் ஜனங்க வந்து சேவிக்கிறதோ சுத்தி வர்றதோ இந்தூர் கும்பல் எங்கேயுமே வராது. மூணாவதாக பல கோவில்கள்ல இன்னைக்கு காரியங்கள் நின்று போகுது, சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல மட்டும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அன்னதானம் நிறைய பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் குறைஞ்சு சொல்றாங்களே தவிர, எப்ப எந்த நேரம் வந்தாலும் இந்த கோவில்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. விநியோகம் கார்த்தாலையானா தொத்தியோனம் 8 மணி 8:30 மணிக்கு, திருப்பாவையில தொத்தியோனம், அப்புறம் உச்சிகாலம் சாயந்தரம். இது எல்லா வேலைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு பண்றது கொடுக்கறது, அதை விநியோகம் பண்றது, வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு கொடுத்ததுதான் முக்கியமே தவிர, இவங்க எடுத்துட்டு போறது முக்கியமா நினைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த நடராஜா கோவில்ல இப்ப கடையே போட்டு வித்துட்டு இருக்காங்க சாப்பாடு. அதனால இந்த ஊர் வந்து கோவிந்தன் குறை இல்லாம இருக்கிறது. அதோட தலையங்கள மரக்கால் வச்சு படுத்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க எங்க ஊரு. அலங்கார மரக்கால் பக்கத்துல ஃபுல்லா நிலங்கள் எல்லாம், அதனால வருமானத்துக்கு இவருக்கு குறைவே இல்லை. நெல் அளந்து கொட்டின்னு இருக்காரு. எப்ப வந்தாலும் இந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே அவர் விச்சிருக்க மாட்டார். மனசு நிறைஞ்சு அனுப்புவரே தவிர குறைச்சு அனுப்பவே மாட்டார். குறையில்லாத கோவிந்தன் மட்டும் இல்ல, யாரையுமே குறைப்பட வைக்க மாட்டார். எல்லாரையுமே நினைச்சு நல்லா வச்சிருப்பாரே தவிர குறைங்கிறது இந்த ஊர்ல வந்து நினைச்சே பார்க்க முடியாது. கோவில் பெருமாளை பார்த்தாலும் எப்போதும் மாலைகளும் இதுவும் சாத்திண்டு கும்பலோட இருப்பதை தவிர, கதவு அர்ச்சகர் வந்து திறக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற வெயிட் பண்ற வேலையே இவர்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க எந்த நேரம் 12 மணிக்குள்ள கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா பெருமாள் சேவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ராஜாவா இருக்காரு. எப்ப வந்தாலுமே நேரம் வந்து நம்ம குறைகளை சொல்லி தீர்த்துக்கிற மாதிரி ராஜாவா இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில தாயார் சன்னதியிலிருந்து புறப்பாளாயி பெருமாள் சன்னதிக்கு நேரம் மாலமாக்கல் ஆகும். ரொம்ப பிரமாதமான விசேஷம். நவராத்திரி 10 நாள், தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் அந்த மாலமாக்கல்ன்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். 7 மணியிலிருந்து 9:30 மணி ஆகும் அது முடியறதுக்கு. உண்மையிலேயே ஜனங்களுக்கும் பாக்கிறதுக்கு நமக்கும் மனசுக்கு ரம்யமா இருக்கும், பெருமாளும் பாக்கிறதுக்கு ரம்யமா இருப்ப, நம்மளுடைய சூழலையே மறந்து ஒன்றி போற மாதிரி இருக்கும். அந்த டயத்துல நம்ம சேவிக்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். அது இந்த ஊரை தவிர மற்ற ஊர்ல இவ்வளவு விமரிசையா இல்ல, நடக்கும் எல்லா ஊர்லயுமே நடக்கும். இங்க நடக்கிறது கொஞ்சம் விமரிசையா விசேஷமா ரொம்ப நல்லபடியா நல்லா இருக்கும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர்.
2: இன்று நாம் தரிசித்தது சிதம்பரம் திருச்சித்திரக்கூடம் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் வழங்கிய எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கிய திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்கியோர் பன்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ்.
4: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பன்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ் எஸ்வி ஜுவல்லர்ஸ் பன்ருட்டி மற்றும் நெய்வேலி.
5: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
6: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
6: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார்கோவில்.
5: நிகழ்ச்சியின் முதலில்
8: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
9: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
8: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
11: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
10: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
12: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.

0: கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
0: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
2: இன்னமா அங்க சத்தம்
0: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: நேயர்கள் கேட்கிறது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்.
6: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
7: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
8: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
8: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
7: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
8: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
5: இந்நிகழ்ச்சியினை மேலும்

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: திருவாரூர்
3: தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
4: நிறைய பேர் பயோப்சி எடுத்தா புற்றுநோய் பரவும்னு நினைப்பாங்க, ஆனா பயோப்சினால புற்றுநோய் பரவ போறதில்லை. பயோப்சி எடுத்தாதான் புற்றுநோயை கண்டறிய முடியும், இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் பயோப்சி பண்ணால் புற்றுநோய் பரவிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்றது வதந்தி. இப்போ ஒரு ஒரு புற்றுநோயை பற்றியும் பார்ப்போம். முதல்ல லிப் கேன்சர், உதட்டில் வர புற்றுநோய். இதற்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பது மற்றும் ஆல்கஹால். அப்போ எப்படி அது வெளிப்பாடு ஆகும்னா, முதல்ல உதட்டில் ஏதாவது ஒரு புண்ணு ஆறாமல் இருக்கிறது, ஒரு ரெண்டு வாரமாக இருக்குது, அதுலேருந்து கைப்பட்டாலே ரத்தம் வருது, அது ஒரு காரணம். அடுத்து வாயின் உள்பகுதி, அதாவது பக்கல் மியூக்கோசான்னு சொல்லுவோம், அதாவது கண்ணத்துக்கு உள்ளார இருக்கிற பகுதி, அந்த பகுதியில் இதே மாதிரி ஆறாத புண்ணு, ஒரு ரெண்டு வாரமா இல்லது மூன்று வாரமா ஏதாவது புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி உங்கள் பல் வந்து அதை உறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்போ ஆறாத புண்ணு இருக்குது, அதில் ரத்தம் வருது, அடிக்கடி நீங்கள் கடிச்சிக்கிறீங்க மெல்றப்ப, அதே மாதிரி புகையிலை அந்த இடத்துல வச்சு அடைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து பார்க்கணும். நாக்கில் புற்றுநோய் எப்படி வரும்னா, இதே மாதிரி ஆறாத புண்ணு, நாக்குலேருந்து ரத்தம், நீங்கள் பல்ல கடிக்காமையே தானாக தொட்டாலே ரத்தம் வந்ததுன்னா நாக்கு புற்றுநோய்க்கு காரணம் அதிகம். அதே மாதிரி மூச்சுக்குழாய், லாரிங்ஸ்ன்னு சொல்லுவோம், லாரிங்ஸில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள், திடீர்னு உங்கள் குரல் மாற்றம் ஏற்படுவது, அதாவது ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை கரகரப்பாகவே இருக்குது, ஒரு ரெண்டு வாரமாகவோ மூணு வாரமாகவோ குரல் மாற்றம் இருக்குது, பேச முடியல. சில பேர் பாடுவாங்க, பாடுறவங்களுக்கு அந்த குரல் வராது, இது ரெண்டு அல்லது மூன்று வாரமாக இருக்கும் தொடர்ச்சியாக. அப்படின்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகணும், ஏன்னா அது புற்றுநோயாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதற்காக குரல் மாற்றம் இருந்தாலே புற்றுநோயின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சளி பிடிச்சாலும் குரல் மாற்றம் இருக்கும், ஆனால் அது ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடும் நீங்கள் ஒழுங்காக மருந்து மாத்திரை போட்டிங்கன்னா. ஆனால் சில சமயம் அந்த வாய்ஸ் சேஞ்சுன்றது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி துப்புறப்ப திடீர்னு பிளட்டு வருது, அது தொடர்ச்சியாக வருது, அதே மாதிரி ஏதாவது சதை மாதிரி வந்துடும் துப்புறப்ப, இது மாதிரிலாம் இருந்தால் உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி ஃபெரிஞ்சல் கேன்சர்ஸ், உணவு குழாயில் புற்றுநோய் வருது, அது வந்து உங்களுக்கு விழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஆகாரம் சாப்பிட முடியாது, சாப்பாடு விழுங்க தான் கஷ்டமாக இருக்கும், காலப்போக்கில் தண்ணி விழுங்குறதுக்கே உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். அப்போது இது படிப்படியாக ரெண்டு அல்லது மூன்று வாரத்துக்கு மேலே இருந்தால் உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை அணுகணும். இந்த புற்றுநோயெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எண்டோஸ்கோப் தான் சரியான வழிமுறை. சில சமயம் எண்டோஸ்கோப் வச்சு கூட பயோப்சி எடுப்போம், அந்த பயோப்சி டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு எந்த விதமான புற்றுநோய் என்பது தெரிய வரும், அதாவது டைப் ஆஃப் கேன்சர். சிகிச்சைக்கு இந்த டைப் ஆஃப் கேன்சரை வச்சு தான் சிகிச்சை பண்ண முடியும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
3: அலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வணக்கம் நேயர்களே, இது உங்க காரைக்கால் பண்பலை 100.3. உங்களுடைய ஆர்ஜேக்கள் ஆர்ஜே ஆர் குமார், ஆர்ஜே எஸ் சுகப்பிரியா. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை நாங்க பேச போறோம். இன்னைக்கு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு, தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை. வாழ்க்கையில எவ்வளவோ மனிதர்களை நாம கடந்து போவோம், ஆனா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம வார்த்தைகளை யோசிக்காம உரிமையை எடுத்துக்கிட்டு பேச முடியும். அப்படி தோல் மீது கை போட்டு மனசு விட்டு பேசுற அந்த அழகான நட்பை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். உங்களோடு பேசுவதற்காக உங்கள் ஆர்ஜே ஆர் குமார், உங்கள் ஆர்ஜே எஸ் சுகப்பிரியா.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை தலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
5: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
6: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
5: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
6: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
5: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
6: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
7: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
8: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
9: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
7: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தருவாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
10: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
7: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன்கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன்கண் மருத்துவமனையும்.
7: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
12: முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
13: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.

0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல போறோம். இப்போ உங்களுடைய ஆர்ஜேக்கள், உங்கள் ஆர்ஜே ஆர்குமாரும் மற்றும் ஆர்ஜே செல்வ செல்வ சுகப்பிரியா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களோட நாங்கள் பயணிக்க போறோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்குறோம். அந்த டாபிக்லேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது நாங்கள் கேட்க போகிறோம். இப்போது பார்த்தோம்னா நிகழ்ச்சியில் தொடக்கமாகவே மணக்குடி ராஜேந்திரன் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, தோல் மீது கை போட்டு உரிமையோடு பேசும் நண்பர்களின் அன்புக்கு ஈடு இணையே இல்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் மனம் திறந்து பேச முடியும், அந்த தோழமை தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா வந்து காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் வணக்கங்க. நான் யார் மேலையும் தோல் மீது கை போட்டு பேசும் பழக்கம் இல்லை, எனக்கு போட்டாலும் பிடிக்காது, நண்பர்களை பாக்குறப்ப கை கொடுத்து பேசும் பழக்கம் தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, இனிய காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மீது கை போடுவது அப்படின்னா ஒரு நண்பனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்ததா வந்து பள்ளி பருவத்துல 5 பேர் எங்க போனாலும் கை கோர்த்து தோல்ல கை போட்டு துள்ளி குதிச்சு செல்வோம், அது ஒரு இளமை காலங்க, அதெல்லாம் திரும்ப வராது, மகிழ்ச்சியான பருவம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க சத்யா மணக்குடியில இருந்து.
0: அரசு சரவணன் சொல்றாங்க பாருங்க, தோழமை என்றால் தோல் மீது கை போட்டு பேசும் அளவிற்கு தான் இருக்க வேண்டும்.
1: சரி,
0: ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பேசுவதும் நட்பாக இருக்காது, நட்பு நட்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆஹா, ரேணு சரிதா கவிதா பேர் மட்டும் அனுப்பியிருக்காங்க, அவங்க கமெண்ட் எதுவும் கொடுக்கல. அடுத்ததா ஜோதி அன்னப்பன்பேட்டையில இருந்து, பள்ளி முடிஞ்சு என் தோழியோடு முட்டாய் சப்பி கொண்டுதாக தோல் மீது கை போட்டு வந்த தருணம் மிகப்பெரிய சந்தோஷம், காலம் போன காலம் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: அடுத்து பாருங்க நளினி காரைக்கால் இருந்து, நளினி சின்ன வயசுல பள்ளியில படிக்கும் போதுதான் இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சுங்க, பள்ளிக்கூடத்தோடு முடிஞ்சு போச்சு அதெல்லாம், அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பார்த்தாதான் உண்டு, இல்லைன்னா அதுவும் இல்லை, ஹாய் பாய் அதோட போயிடுதுங்க. இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு அதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா வந்து அன்பு தோழிக்கு எங்கள் சாக்லேட் பாய்க்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும், காரைக்கால் செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து. அப்போ எல்லாம் நிறைய உண்டுங்க, காக்கா கடி கடிச்சு முட்டாயி இழந்த பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, அந்த தோழமையே வேற சார். உங்களுக்கு தெரியாதா குளத்தில் குளிக்கிறது, எங்கே போனாலும் அதாவது எங்கே போனாலும் எங்கள் ஸ்டாப் வந்துடுச்சு, பஸ்ஸில் நாங்கள் ஏறி இறங்குறது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதோட இங்க காரைக்கால் தாங்க முடியலைங்க, வெயில் சார், கொடைக்கானலுக்கு 2 முழு டிக்கெட்டு 2 அரை டிக்கெட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த சாக்லேட் பாய் தான்.
1: ஆஹா,
0: அடுத்து பாருங்க திருவாரூர்லேருந்து கொடிக்கல் பாளையம் சாகுல் கமிதா ராஜா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். நான் தோல் மேல கை போட்டு பேசிய தோழமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லல, தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை வார்த்தைகளை காட்டிலும் அதிகமாக அன்பை உணர்த்தியது, சிரிப்புல சந்தோஷத்தையும் சோர்வில ஆறுதலையும் வாழ்க்கை பாதையில துணையாக நிற்கும் உண்மையான நட்பின் அழகாக நினைவாக அது மாறியது. தோழமை என்பது அருகில் இருப்பது மட்டுமல்ல, தேவைப்படும் நேரத்தில் தோல் கொடுப்பதும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நிச்சயமா. அடுத்ததா வந்து தோல் மீது கை போட்டு அதிகம் பேசினது இல்லை அப்படின்னு இருக்காங்க கொள்ளிடம் கருணாநிதி.
0: இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆனா தோழமை அப்படின்னாலே நிச்சயமா எல்லார் தோல் மேலையும் நம்ம கை போட்டு பேசிக்கிட்டு போக முடியாதுங்க. ஆனா ஒருத்தர் மேல நம்மளுடைய நெருக்கமான நண்பர்கிட்ட அளவலாவே பேசிக்கிட்டே இருப்போம், அதீத உரிமையோட தோல் மேல கை போட்டு பேசிட்டு இருந்திருப்போம். அந்த நண்பரோட பேரை
1: இணைப்பிரியா நண்பர்களோட பெயரையும் நீங்க சொல்லலாம்.
0: ஆமா,

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பாரத் பால்.
2: அல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவிருப்போர் வசந்தன் கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: அம்மன் நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க.
10: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
9: CA டிராக்டர்.

0: திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் விழுவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட், தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிற அந்த டாபிக்ல அடுத்து பார்ப்போம். அப்படின்னு சொன்னா நல்லமல்ல இருந்து ஷேக் அலவுதீன் அவங்களுடைய தன்னுடைய கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நான் தோல் மீது கை தொட்டு எனது ஆயர் படை நண்பர் என்று நினைத்து கொண்டு பேசி விட்டேன் சார், பார்த்தா அது வேறு நபர். நான் அவர்கிட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு பரவாயில்லை அப்படின்னு சொன்னார். ஓகே சார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விடைபெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: ஆஹா, அடுத்ததான் வந்து நான் இதுவரை யார் மீது தோல் மீது கை போட்டு பேசியது இல்லைங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அமிர்தராயன்கோட்டை பாரி வல்லல்.
1: சரி, நீங்கள் இதுவரைக்கும் பேசினது இல்லைங்கிறீங்க. அப்போ அதாவது ஒரு அளவலாவிய அன்பு உங்கள்கிட்ட அந்த நண்பர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் பேசினது இல்லை. சரி, அடுத்து என் நண்பர்கள் எல்லோரும் தோல் மீது கை போட்டு தான் பேசுவார்கள் அப்படின்னு நாகூர் ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்கிறாங்க.
4: கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் உண்டுங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததான் வந்து மேட்டுப்பாளையம் நாகராஜன், அதெல்லாம் பள்ளிக்கூடத்து காலத்துல நடந்ததுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் ரவி சொல்றாங்க, இந்த உலகத்துல மனிதனுக்கு தேவையான ஒன்று நட்பு தாங்க. தோல் மீது கை போட்டு மனசுல உள்ள நிறை குறைகளை சொல்லி மகிழ்கின்ற தருணம் இருக்கு பாருங்க. அடடா, அது ஒரு அலாதியான சுகங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் தலைத்தர் பத்மாவதி ஸ்ரீதர், எனக்கு தோழிகள் நிறைய பேர் உண்டுங்க. தோல் மீது கை போட்டு நான் யாரிடமும் பேசியதே இல்லைங்க. தற்போது ஒரு தோழி இருக்கிறாள், அவள் என் மீதும் நான் அவள் தோள் மீதும் கை போட்டு தோழமையுடன் பேசுகிறோம். அவள் என் மகள் ஸ்ரீவதனி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க.
4: அடுத்ததா சொல்லியிருக்காங்க, தோல் மீது கை போட்டு பேசும் தோழமையால் கடைசி வரை பயணிக்க முடியும். படித்தது முதல் ஒரே அலுவலகத்தில் பணி செஞ்சு இன்றைக்கு வரைக்கும் அன்பான உறவுடன் பழகி வருகிறோம். காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி நீ பகுதி நமக்கு வழங்கியவர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இனி
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
11: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
12: நீ அப்பவே சொன்ன செல்வண்ணே, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
11: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
13: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
14: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
15: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
14: VPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
15: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
14: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
15: VPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் சேதியும் உலக கட்டிடக்கலை தினம். கட்டிடக்கலை என்பது கட்டிடங்கள் வடிவமைப்பு செய்வதற்கான கலையும் அறிவியலும் ஆகும். கட்டிடக்கலையானது கணிதம், அறிவியல், அரசியல், வரலாறு, தத்துவம் போன்றவற்றுடன் தொடர்புடைய ஒரு பல்துறை களமாகும். சர்வதேச கட்டிடக்கலையினர் ஒன்றியம் 2005 ஆண்டிலிருந்து அறிவித்து கொண்டாடி வருகிறது உலக கட்டிடக்கலை தினத்தை.
3: மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, வங்காளம் ஆகிய 5 மொழிகளுக்கு மத்திய அமைச்சரவை அக்டோபர் 3 இன்று செம்மொழி அந்தஸ்தை வழங்கிய நாள். இன்று
2: உலக குடியிருப்பு தினம். மக்கள் நகரங்களினால் குடியேறுவதால் வாழ்விட பிரச்சனை ஏற்படுகிறது. இதன் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை 1985 ஆண்டிலிருந்து அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமையை உலக குடியிருப்பு தினமாக அறிவித்தது. நகரத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் நகர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இதன் நோக்கமாகும்.
3: 1952 ஆண்டு மேற்கு ஆஸ்திரேலியாவின் மாண்டெஃபெல்லோ தீவுகளில் ஐக்கிய ராஜ்யம் அணு ஆயுதத்தை வெற்றிகரமாக சோதித்து உலகின் 3 அணுசக்தி நாடாக உருவெடுத்த நாள். இன்று
2: விடுதலை போராட்ட வீரரும் சிலம்பு செல்வர் என்று போற்றப்பட்ட தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் நினைவு நாள். இன்று இவரது இயற்பெயர் ஞான பிரகாசம். தாய் சிவகாமி மீதான பாசத்தால் சிவஞானம் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். தந்தை மயிலாப்பூர் பொன்னுசாமி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்று சிறையில் பல இன்னல்களுக்கு ஆளானார். மகாகவி பாரதியின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சொந்த முயற்சியால் படித்து தமிழ் இலக்கண இலக்கியங்களில் தேர்ச்சி பெற்று ஆங்கில அறிவையும் பெற்றார்.
3: 2006 ஆண்டு இவரது 100 விழாவினை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பித்தது. மேலும் இந்திய அரசு இவருக்கு நினைவு தபால் அஞ்சல் தலையும் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியும் கௌரவித்துள்ளது.
2: வள்ளலாரும் பாரதியும், எங்கள் கவி பாரதி, சிலப்பதிகாரமும், தமிழரும், கண்ணகி வழிபாடு என்ற நூல்களும் எனது போராட்டம் என்ற சுயசரிதையும் எழுதினார். இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியதில் முக்கிய பங்காற்றியவர். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி மாப்போசி அவர்கள் 1995 ஆண்டு அக்டோபர் 3 தேதி உடல்நலம் குன்றி தனது 83 வயதில் காலமானார்.
3: இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
0: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: நிகழ்ச்சியை வழங்கிய திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
3: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நம்ம இணைஞ்சிருக்கோம்.
2: இது மயிலாடுதுறை வம்சா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
2: தோல் மீது தோல், தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிற பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம் அப்படின்னு ரொம்ப அவளோட தொடங்கினீங்க. நீங்க நிகழ்ச்சியில யாரோட கமெண்ட்ஸ்

0: இப்போ சொல்ல போறீங்க அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான்.
1: அடுத்ததான் வந்து டிஆர் பட்டினத்துலேருந்து ரமேஷ் அனுப்பியிருக்காங்க. அந்த காலத்தில் தோல் மீது கை போட்டு மனமிட்டு பேசிய தோழமை போல் இந்த காலத்தில் அதிகம் யாரிடமும் பேசி பழகலை. உண்மையான தோழமை நட்பு கிடைப்பது அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமா நம்ம தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கும் போது சின்ன பிள்ளையில தோல்ல கைய போட்டுக்கிட்டு அப்படியே நண்பரோட பேசிக்கிட்டு இந்த மண்டை ரெண்டையும் ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டே போகும்.
1: அதுவும் இந்த ரொம்ப சின்ன வயசுல இந்த டயர் வண்டிலாம் ஓட்டுவோம் தெரியுமா, நுங்கு வண்டி டயர் வண்டி அதெல்லாம் பார்க்க அழகா இருக்கும்.
0: ஆமா,
1: இப்போ எங்கேயாவது ரெண்டு பிள்ளைங்க சேர்ந்து நின்று விளையாண்டாவே பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஏன்னா செல்போன்லேயெல்லாம் இருக்காங்க.
0: ஆமாம், எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து செல்போனை கையில் கொடுத்துறோம், செல்போன்லேயே பிள்ளைங்க விளையாடுறதுனால அந்த தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் போட்டு நிற்குது அப்படியே. அடுத்து பாருங்க, காரைக்கால்லேருந்து மாஸ் நகர் என்பி ஸ்ரீதர் ஒரு மாசா சொல்லியிருக்கிறாரு, நண்பர்களோடு தோல் மீது கை போட்டு பேசுவது அலாதியான இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் வந்து வேதாரண்யத்துலேருந்து மருத வடுகநாதன், அட ஏங்க நீங்கள் ஒன்று நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே கை போட்டு தான் பேசுவாங்க, விட்டா என் தோல் மேலே ஏறி உட்காந்துருவாங்க அப்படின்னு இருக்காங்க.
0: தோல் மீது கை போட்டு உரிமையோடு பேசும் நண்பர்கள் கிடைப்பது ஒரு வரம் தாங்க. இன்றும் எனக்கு சில நண்பர்கள் உண்டு, நட்புக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மனசு சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய தோழன் எனது கணவர் தாங்க, திருமணமாகி 24 வருடங்கள் ஆகிறது, இதுவரையும் சின்ன பிரச்சனை வந்தது கிடையாது, கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் தோல் கொடுக்கும் உற்ற தோழனா என் கணவர் தாங்க மேடம் சார் அப்படின்னு இருக்காங்க.
0: இப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம், அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்ஸ்.
5: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
6: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
5: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: அப்படியே நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போவோம். தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டி மடம் கார்த்திகேயன், தோல் மீது கை போட்டு பேசிய நட்பு நானும் போட்டு பேசியிருக்கிறேங்க. எனக்கு நண்பர்களோடு எனது நண்பர்களும் எனது தொழில் நண்பர்களும் கை போட்டு பேசியிருக்கிறார்கள். அதனால நட்பு என்பது எவ்வளவு பெரிய ஆழம் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: தகடூர் பள்ளியில் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய அறிவியல் ஆசிரியர், அதாவது மறைந்த அறிவியல் ஆசிரியர் காசிநாதன் ஐயா அவர்கள் தோல் மீது கை போட்டு ஒவ்வொரு குறைபாடும் எப்படி சரி செய்யணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு அறிவுரை கூறுவாங்க. அதை இன்னைக்கு மறக்க முடியாது அப்படின்னு தானிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரி ஃபைசூர் ரகுமான் சொல்கிறாங்க, பாருங்கள் பள்ளி பருவத்தில் சக நண்பர்களோட தோளில் கை போட்டு கொண்டு பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதிகமாக சிறு வயதில் பள்ளிக்கூடம் சென்ற நினைவு தாங்க வருது. நடந்து தான் பள்ளிக்கூடம் போவோம். அப்போல்லாம் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் தோல் மேலே கை போட்டு பேசிக்கிட்டே நடந்து போவேன். அதெல்லாம் நினச்சா இப்போ நினச்சாலும் சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து செல்வது, நடந்து போகிறது, சோர்வே தெரியாது. அது ஒரு இனிய கன காலம் அப்படின்னு இருக்காங்க திருவாரூர் கேக்கரை குமார்.
0: அடுத்து பாருங்க மேமாத்தூர் அமுதா சேகர், என் தோழி கஸ்தூரி தாங்க தோல் மீது கை போட்டு பழகிய தோழமை. அதெல்லாம் அப்போ இப்போலாம் கிடையாது. இப்போலாம் அலைபேசி தான் தோல் என்று நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு, அதாவது அலைபேசியை வந்து தோல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க.
1: நம்மளே வந்து வீடியோ கால் பார்த்து பேசிட்டு எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான்.
0: ஆமாங்க.
1: அடுத்ததா வந்து நாகூர்லேருந்து ராஜ், இவங்க வந்து தோல் மீது கை போடும் நண்பர்கள் பல பேர் இருக்காங்க. எனக்கு இது போல் தாங்க, என் தம்பியோட நண்பன் என் தம்பி அப்படின்னு நினச்சி என் தோளில் கை வைத்து விட்டாங்க. அப்புறம் நான் உடனே திரும்பி பார்த்து அவங்க அவங்க மேலே கோவப்பட்டு உடனே அவங்க அண்ணா மன்னிச்சு விடுங்க, என் நண்பன் நினச்சி கை போட்டேன், நீங்கள் இருப்பீங்கன்னு சட்டை ஒரே மாதிரி இருந்தோட கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கிட்டத்தட்ட நல்லம்பல் ஷேகலவுதீன் சொன்ன தகவலை தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிறகு குவைத்திலிருந்து திட்டச்சேரி ஏ நிஷான் ஹலீம் சொல்கிறாங்க, இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் இருக்க என்ற உத்தரவாதத்தை வழங்கும் உன்னதமான பந்தம் இது, எளிதில் எவர் மீதும் வராது. உண்மையான புரிதலும் காலமும் மட்டுமே இதற்கு உயிர் கொடுக்க முடியும். இது போன்றவர்களை மறக்க முடியாத காரைக்கால் நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம்.
1: குவாகம் இளங்கோவன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவெல்லாம் சிறு வயதோடு சரிங்க, இப்போ மேலே கையை வச்சாலே கையை நீட்டி நீட்டி பேசினாலே கப்பு கப்புன்னு கோவம் வருதுங்க.
0: கை நீட்டி பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்.
0: அடுத்து செங்குந்தபுரம் நடராஜன், சின்ன வயசில் நண்பர்களோட தோல் மேலே கை போட்டு நடந்து செல்வோங்க. கோயிலில் விட்ட நேரத்தில் பைய மால் தோல்ல மாட்டிக்கிட்டு மற்றவர்களை தோல் போட்டு கொண்டு வருவோம். அந்த நண்பர்கள் எப்பொழுதும் பாதி பேர் உள்ளார்கள். கை கொடுத்து தினமும் சந்தித்து பேசுவோம். தோல் மேல கை போட்டு பழகிய அந்த ஒரு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததான் வந்து பிள்ளை தெருவாசல் ஆரோக்கியதா செல்வமாரி, அப்போது இப்பொழுதும் உற்ற நண்பன் எனது காரைக்கால் வானொலியே தங்கையே, என் கூடவே இருப்பது வானொலியே அப்படின்னு சொல்லி உரையை முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
0: அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இப்போது

0: விவசாயிகளை நிரந்தரம் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைகொல்லி.
2: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில தோல் மீது கை போட்டு பேசிய தோழமை அப்படிங்கிற அந்த தோழமையை நினைச்சு பெருமைப்படக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து புறையார் சுகுணா தேவி பள்ளி பருவத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருவதை அறிதுங்க. எல்லா நண்பர் நண்பிகளும் நினைவுகளோடு மட்டும்தான் தொடர்வார்கள். தோல் மீது கை போட்டு பழகும் உறவுகள் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தார்கள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க.
4: அடுத்ததா குளஞ்சியப்பன் காட்டுமனார் கோவில். தோல் மீது கை போட்டு பழகிய பாலிய சிநேகிதம் நிறைய இருக்குங்க. சின்ன வயசில் நண்பர்களோட செட்டு சேர்ந்து கொண்டு ஒருவர் மீது தோல் ஒருவர் தோல் மீது மட்டுமல்ல 4 நண்பர்கள் 5 நண்பர்கள் ஒரு சேர போனது இன்றும் மனதில் நிழலாடுகிறது. இப்போ அந்த தோழமை வருவார்கள். சிலர் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
2: பெருஞ்சேரியிலிருந்து ஜார்ஜிங்க. நான் சின்ன

0: சில படிக்கும்போது எனது நண்பனும் நானும் பள்ளி முடிந்தவுடன் இருவரும் தோல் மீது கை போட்டு கொண்டுதான் கடைக்கு போய் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டு பின்னர் தான் வீட்டிற்கு போவோம். அதே பழக்கம் கடந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் சரி இருவரும் தோல் மீது கை போட்டு பேசும் பழக்கம் இன்னும் மாறவில்லை. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அதுதான் பெருமை அப்படிங்கிறது தான் சந்தோஷம்.
1: ஆமா, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சாயந்தர நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உள்ளூரில் இருக்கிறவங்க பழகினவங்க ஊர் ஓரத்தில் ஒரு டீ கடையிலையோ இல்லை ஒரு கடையிலையோ சந்திச்சு அவங்க என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய ஒரு ரிலாக்ஸ் பீரியடு, ஒரு ஹாப்பியான மொமெண்ட்னே சொல்லலாம்.
0: நிச்சயமா அது மாதிரி பேசுறது அப்படிங்கிறது அந்த தோல் மீது கை போட்டு பேசுற தோழமை இருக்கு பாத்தீங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தோழமைக்கான நெருக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு உறவு அது. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அந்த தோழமை என்ன செய்யணும்னா நம்பிக்கையை கொடுக்கும். அந்த தோல் மீது கை போட்டு பேசும்போது இப்படிதான் நான் வந்து ஒரு குரு, என்னோட குருன்னு சொல்லலாம், ஒரு தெய்வமா வணங்கக்கூடியவர், எனக்கு வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைத்த ஒரு நபர்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு நாள் நான் பணிபுரியக்கூடிய இடத்துல நிறைய கூட்டங்களை அவங்க வந்து சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. வந்துட்டு போகும்போது என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு என் தோளில் கையை போட்டு அணைச்சி என்கிட்ட பேசும்போது மனசு அப்படியே புலங்காயுதம் அடைஞ்சிச்சு. அது சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த தோல் மீது கை போடும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு உறவின் கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம
1: அடுத்ததா ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி. அறிவிப்பாளர் இருவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பள்ளி பருவத்துல இரண்டு பேர் எங்க போனாலும் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு தான் போவோம். அது இளமை காலம், இப்பொழுது இனி திரும்பி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, பரவாச்சேரி பிரியா கண்ணன் சொல்றாங்க பாருங்க, தோல் மீது கை போட்டு பேசுவதை விட என் நண்பிகள் எப்பொழுது பார்த்தாலும் என்னை கட்டிப்பிடித்து அன்பை பொழிவார்கள். அதுதான் எங்களுடைய பழக்கம். இந்த பழக்கம் சிறு வயதிலிருந்து இன்று வரை தொடர்கிறது. நட்புக்கு வேறு சிறந்த உதாரணம் இதை விட கிடையாது அப்படிங்கறத சொல்லுவாங்க. பொதுவா நம்ம இந்த வசூல்ராஜா MBBS படம் பார்த்தோம்னு அதுல வந்து ஹக் பண்ணிக்க அப்படிம்பாங்க. என்ன ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த ஹக் பண்ணி பேசி அந்த பழகிறது அப்படிங்கறது ஒரு பாரத்தை குறைக்கும் மனசுலேருந்து. அடுத்து யாருக்கு சொல்லிருக்காங்க கமெண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம்.
1: அடுத்ததா வந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன்
0: அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவருக்கு இப்போ திடீர்னு ஒரு புதிய பதிவு போட்டிருக்காங்க இல்லையா, சொல்லுங்க சொல்லுங்க.
1: அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி காலங்களில் தோல் மீது கை போட்டு பேசிய அனுபவம் நிறைய இருக்குங்க. அது எல்லாரிடமும் கிடையாது. நான் குறிப்பிட்டு பழகம் ரெண்டே பேர் தான். அந்த ரெண்டு பேருக்கும் நான் நடுவில் இருப்பேன். ரெண்டு பக்கமும் நான் தான் தோல் மீது கையை போட்டு பேசிட்டே வருவேன். மறக்க முடியாத அனுபவங்க
0: பாருங்க. தோல் மீது கை போட்டு பேசும் பொழுது தோழிகளுக்குள் இருக்கும் நெருக்கத்தையும் அன்பையும் பிரிக்க முடியாத பிணைப்பையும் வெளிப்படுத்துங்க. காலங்கள் ஓடி நம்மை பிரிக்க நினைத்தாலும் தோல் மீது கை வைத்த அந்த நொடியின் நினைவுகள் நம் நட்பின் அடையாளமாய் என்றும் வாழும் அப்படின்னு இரவாஞ்சியர்ல இருந்து கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி
1: அடுத்ததா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து, கை போடும் உரிமை உள்ளவன் எனது இனிய நண்பர், உடன்பிறவா மகன்தான், என்னை அப்பா என்று அன்போடு அழைக்கும் என் மீது அக்கறை கொண்டவன், மதுரையில் இருக்கும் என் ஐயனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கல்லூரியில் படிக்கும் பொழுது பேசிய தோழமைகள் எதையும் எதிர்பாராத தோல் மீது கை போட்டு பல விஷயங்களை பரிமாற்றம் செய்வோம், இன்னும் அப்படித்தான் இருக்கின்றோம் சில தோழமைகள் மட்டும் அப்படின்னு நிறைவி பிரபாகரன் சொல்லியிருக்கிறாங்க. இது
1: தோல் மீது கை போட்டும் பேசும் தோழனோ தோழியோ கிடைப்பதெல்லாம் வரம். அதில் இருக்கும் ஒரு வகை நம்பிக்கையும் உண்மையும் எல்லா நட்பிலும் இருக்காதுங்க. கோவி கார்த்திகேயன் குடவாசல்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இன் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவாக விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள். இன்னைக்கும் சந்தேகம் இருக்கு, கேட்டலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: அதாவது நிறைய பேத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் உடம்பு ரொம்பவே படுத்துது, எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்கு, அந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன காரணம், எதனால அந்த ஜாயிண்ட் பெயின் வந்து காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு?
3: இது ஆக்சுவலா ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னா சிக்கன் குனியான்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, ஒரு காய்ச்சல்னு ஒன்று வந்தது சிக்கன் குனியான்னு. அந்த சிக்கன் குனியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஜாயிண்ட் பெயினோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக அந்த ஒரு சிக்கன் குனியாங்கிற ஒரு இது வந்து நம்மளை வந்து உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நார்மலாக நம்ம காய்ச்சல் வருது இல்லை வைரஸோ ஏதோ உள்ள வருது அப்படின்னா, அந்த வைரஸ் அழிக்கிறதுக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு அழிச்சிரும் அந்த இதில். இது வந்து நார்மலாக நடக்கிறது. பட் இதில் சில விஷயங்களில் என்ன நடக்குது, சில பேஷண்ட்ஸ்லோ சில கண்டிஷன்ஸில் என்ன நடக்குதுன்னா, சில வைரஸ் அந்த டெங்கு வந்தது, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இப்போ நிறைய பேர் இந்த கோவிட்ல வந்த பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாத்துமே இப்போ ஜாயிண்ட் பெயினும் நிறைய பேர் வராங்க. மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹியூமனோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அந்த வைரஸ் அழிக்கிறதுக்காக நம்ம உடம்பு ஏற்படுத்தின ஒரு ரெஸ்பான்ஸ் செல்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்னவென்னு கேட்டிங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக அப்படியே ஆக்டிவ் ஃபார்ம்லே இருக்கும். அது குறையணும். யூஸ்வலாக அழிச்சதுக்கப்புறம் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, அதோட செல்லோட எதிர்ப்பு சத்து வந்து குறையணும். பட் எதிர்ப்பு சத்து குறையாமல் அது ஆக்டிவேஷன்லேயே வச்சுக்கிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இதுனா அந்த வைரஸோட துகள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னாகும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட செல்ஸ் மாதிரியே சில இது மிமிக் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பாடி என்ன நினச்சிக்கணும், நம்மளோட அது ஏதோ வைரஸ்ன்னு நினச்சி அது ஆக்டிவேட் பண்ணி திரும்பவும் நம்ம பாடியை தாக்க ஆரம்பிக்கும். இது என்னென்னா சில இதெல்லாம் ரொம்ப காமனாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜாயின்ஸில் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் மெயினாக முழங்கால், அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன விரல் ஜாயின்ஸில், அதுவும் எல்லாம் அவங்க மெயின் கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு கையெல்லாம் மடக்கி நிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது சிம்லர் வே ஆஃப் முடக்குவாதம் மாதிரி தான். நம்ம அந்த முடக்குவாதம்னு சொல்லிட்டு சில இது கேள்விப்பட்டிருப்போம். சிம்லர் வே ஆஃப் ஒரு இது தான் பிரச்சனை தான். இது முடக்குவாதமும் சம்மந்தப்பட்டது, இந்த பிரச்சனையும் சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து மெயினாக மசில் அந்த டெண்டன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தாக்கும். இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மெயினாக வந்து அந்த மாத்திரை சாப்பிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டமாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிற இடத்துல எல்லாமே கம்மி பண்ணும். ஸோ கொடுக்குற டேப்லெட்ஸ் இது என்ன பண்ணுவோம்னா,

0: ஒரு மாத்திரையை ஆரம்பிச்சு இந்த பிளட் டெஸ்ட் ஏற்ற மாதிரி, இதுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ என்ன டைப்ல இருக்கு, எப்படி ரியாக்ட் ஆகுது பாடியிலன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேப்லெட்ஸை ஒரு ஒரு லெவல் குறைச்சிட்டு வருவோம். குறைச்சி சில சமயம் நல்லா இருக்கவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவோம், ரொம்ப இருக்கவங்களுக்கு மட்டும் கன்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: பால்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

சொல்லரங்கம். இன்றைய சொல்லரங்கத்தில் ஒரு சொல் ஒரு குரல். என்னங்க அது ஒரு சொல் ஒரு குரல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சொல்லு சொல்லணுங்க, அந்த சொல்லுக்கு ஏற்ப நீங்க அந்த குரல் சொல்லணும். இப்போ உங்களுக்கான குரல் என்ன அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த சொல்ல நீங்க எடுத்துக்கோங்க. அந்த சொல்லிலிருந்து நீங்கள் குரல் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு சொல்ல நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு மாண்டும் இடும்பை இல அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். வேண்டுதல் அப்படின்னு ஒரு சொல்லு சொல்லும்போது அதற்கான குரல் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு பாண்டும் இடுவை இல அப்படிங்கிறது அந்த குரலை நீங்க சொல்லலாம். அது மாதிரி ஒரு சொல் ஒரு குரல் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லரங்கத்தில் நம்ம பேச போகிறோம், பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம்.

0: ஒரு சொல் ஒரு குரல் நேர்களை, இந்த நிகழ்ச்சி மூலம் புதிய தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும் நினைவில் வைத்துக் கொள்ளவும் உதவுகிறதுங்க. சிந்திக்கும் திறன், கூர்ந்து கவனிக்கும் ஆற்றல் மற்றும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி சொல்லரங்கம். ஒரு சொல் ஒரு குரல். இப்போ உங்களுக்கான சொல் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அன்பு அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அன்பு அப்படிங்கிற சொல்ல வச்சு நீங்க குரல் சொல்லலாங்க. இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்று மற்றொரு தொலைபேசி எண் 2999480 அல்லது 2995080 அலைபேசியிலும் பேசலாம். 95 66 42 72 31 இந்த அலைபேசியிலும் நீங்கள் பேசலாங்க. நேரலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சொல் ஒரு குரல். உங்களுக்கான ஒரு சொல் அன்பு அப்படிங்கிற சொல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான குரலை நீங்க சொல்லலாங்க. நிகழ்ச்சியில வரக்கூடியவங்க யார், எங்க இருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரனா?
1: ஆமாங்க.
0: சரி, சொல்லுங்க ஐயா, என்ன அன்பு அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்கோம், அதற்கான திருக்குறள் நீங்க சொல்லணும்.
1: அன்பும் அருணும் உடைத்தாயும் பண்பும் பயனும் அது.
0: அன்பும்
1: அரணும்
0: உடைத்தாயின்
1: பண்பும் பயனும் அது.
0: அருமை, அருமை, அழகா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: ஹலோ, வணக்கங்க.
2: வணக்கம் சார், நான் தென்பிடாகை ஆனந்தன்.
0: தென்பிடாகை ஆனந்தன், சொல்லுங்க ஐயா.
2: அன்பிலார் எல்லாம் உடையவருக்கு அன்பில். ஐயோ,
0: அப்படி திருக்குறள் அந்த வார்த்தையே இல்லையே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார்,
2: அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு.
0: அழகு, அழகு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்.
0: அன்பு என்ற சொல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான திருக்குறள் சொல்லலாம் நீங்க.
3: அரியலூர் மாவட்டம், உதயன் சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: என்னுடைய எண்ணத்தை விட்டுறீங்களா?
0: என்னங்க?
3: நான் ஒரு சொல்ல சொல்லி அதுல அதுக்கு வாக்கியம் எடுக்கிறேன்.
0: இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி நெறிமுறைப்படுத்தி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதன் வழி தான் போகணும்.
3: அதெல்லாம் ரைட்டு தான், ரைட்டு தான்.
0: சரி, நீங்க அன்பு அப்படிங்கறத அழகா சொல்லிருக்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம்.
3: குரல் தெரியாதுங்க, அதிகமா குரல் தெரியாது,
0: தெரிஞ்சுக்கணும். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ ஹலோ. ஒரு சொல் ஒரு குரல் அப்படிங்கிறதுல அன்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். அன்புங்கிறத பற்றி குரல் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், அரசடிக்குப்பம் சரவணன்.
0: அரசடிக்குப்பம் சரவணன், வாருங்கள் சரவணன், சொல்லுங்க.
1: அன்பின் வழியது உயர்நிலை அஞ்சலார் ஹிந்துதோல் போர்த்த உடம்பு.
0: அழகு அழகு அழகு, நன்றிங்க. நிகழ்ச்சி அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
2: ஜோதி, அண்ணப்பன்பேட்டை.
0: அண்ணப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்கம்மா, அன்பு அப்படிங்கிற சொல்லுக்கு உரிய குரல் என்ன நீங்க சொல்ல போறீங்க?
2: அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: ஆண்டிமடம் பாஸ்கர், சொல்லுங்க ஐயா, அன்பு அப்படிங்கிற சொல்லிலிருந்து என்ன குரல் சொல்ல போறீங்க?
3: அன்புக்கு உண்டோர் அடிக்கும் தாழ்.
0: ஆர்வலர்
3: பாவலர் இல்லை சார், அது
0: அதற்கு அந்தாண்ட வரல.
3: வரல சார, வரல சார். வேற ஏதாவது நன்றி, அது யாகாவராயணம் இப்படி கேட்பீங்கன்னு பார்த்தேன்.
0: இல்லை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும்.
3: ஆமாம் சார், ஆமாம் சார், அது டக்குன்னு வரல சார் எனக்கு.
0: டக்குன்னு வரணும்னு இல்லைங்க, நம்ம அதுக்கான ஆயத்தம் ஆயிடணும். டக்குன்னு நம்ம நிகழ்ச்சியில் என்ன போக போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ஒரு பைக்கில் ஏறி உட்கார்ந்த வேகத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இல்லையா?
3: கண்டிப்பாக.
0: அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த தயார்படுத்திக்கணும். நம்மளை காரைக்கால் பண்பலை 100.3 ஒரு சொல் ஒரு குரல் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறோம். நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிந்த நீங்க ஒரு சொல்ல சொல்லி அதற்கான குரல் கூட நீங்க சொல்லலாங்க. ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: மேலவஞ்சூர் பாத்திமா பேசுறோம் சார்.
0: மேலவஞ்சூர் பாத்திமா, சொல்லுங்கம்மா.
4: ஆமாங்க சார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றாது எய்தும் சிறப்பு.
0: அழகு அழகுமா, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யார் கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
5: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ஐயா.
5: ஐயா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை ஜேவியர் ஐயா.
0: அன்னை ஜேவியர், சொல்லுங்க.
6: அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
0: அருமை அருமை ஐயா, நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்
7: ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க, டிஆர் மண்டலத்திலிருந்து வரீங்க ஐயா?
7: ஆமாம் ஐயா.
0: கிருஷ்ணமூர்த்தி ஐயா,
7: அபிராமி வடக்கு கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
7: விருந்த
0: அன்பு
7: அன்பின் உயர்நிலை அது எல்லாருக்கு எம்புதல் பொறுத்த உடம்பு.
0: சூப்பர் சூப்பர், அழகுங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்
8: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
8: ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க ஐயா.
8: அன்புடையார் தமக்குரியார் அன்பெல்லார் கண்ணுடையார்.
0: எது இது திரும்ப சொல்லுங்க.
8: பின்னோக்கி
0: போறோம் அப்படிங்கறத பாருங்க. இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் திருக்குறள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. நல்ல தரவா
8: அது உண்மை. அதுவும் ஊரும் உறவு நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா பத்தி குழந்தைகள் சொல்றது பாத்தீங்கன்னா ஐயோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. நமக்கு வயசாகி போச்சு, மறந்து போகுது.
0: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படிங்கறது தான் நீங்க எடுத்தீங்க அந்த குரல். நன்றி ஐயா, நன்றி
8: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். அன்பு அப்படிங்கிற அந்த அன்புங்கிற வா சொல்லுதான் இருக்கு இப்போ. நிகழ்ச்சியில அடுத்து யாருன்னு சொல் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம்.
9: திருவாரூர் மாவட்டம் பனங்குடி வந்து லதா பேசுறேன் சார்.
0: பனங்குடி லதா, சொல்லுங்கம்மா.
9: அன்பின் வழியது உயர்நிலை அகிதெல்லாருக்கு என்பதோல் பொறுத்த உடம்புங்க சார்.
0: சரிம்மா, அழகு, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: ஹலோ வணக்கம் சார். வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளத்துடன்.
10: இளமல் தேன்மொழி குமாரசாமி பேசுறேன் சார்.

0: சொல்லுங்கம்மா.
1: குடாநட்புல சொல்றேன் சார்.
0: சரி சொல்லு.
1: நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் கொள்ளை உணரப்படும்.
0: சரி, என் வழி தனி வழி இல்லையா? நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம், வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?
2: நான் புவனகிரி சுமதி ஐயா.
0: புவனகிரியிலேருந்து சுமதி. ஏதோ வாய்ஸ் எல்லாம் மாறுன மாதிரி தெரியுதுங்க. நேரம் 10:19. ஒரு சொல் ஒரு குரல் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு சொல்ல ரங்கத்துல போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நேர்களே,
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
6: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
5: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
6: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
5: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன். நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
6: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
7: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். ஒரு சொல் ஒரு குரல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
8: நான் தில்லையாடியில இருந்து நவிலன் பேசுறேன்.
0: தில்லையாடி நவிலன், சொல்லுங்க நவிலன், என்ன நவில போறீங்க போனீங்க?
8: அன்போடு இயந்து வழக்கென்பா ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு.
0: சரிப்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ,
0: ஹலோ.
9: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால், நலமோடு இருக்க வாழ்த்துக்கள்.
0: பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா, வாழ்த்துக்களுக்கு நன்றி. நீங்களும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். சொல்லுங்க ஐயா.
9: கரண்ட் இல்ல, கொஞ்சம்
0: கரண்ட் இல்லையா? ஒரு சொல் ஒரு குரல், அன்பு அப்படிங்கிற ஒரு சொல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதற்கான குரல் சொல்லலாம் நீங்க.
9: அன்பும் அருணும் உழைத்தான் இல்வாக்கை, பண்பும் பயனும் அது.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம், நான் காட்டுமன்னார் கோயில இருந்து குழந்தையப்பன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
10: நானே ஒரு குரல் சொல்றேங்க, துப்பார்க்கு.
0: சொல்லுங்க.
10: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை.
0: சரி, துப்பார்க்குங்கிற வார சொல்லு சொல்லி அதற்கான குரல் சொல்லிருக்கீங்க நீங்க.
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம், நல்லம்பல் பஷீர்.
0: வாங்க வாங்க. வணக்கம்.
11: அருளினும் அன்பின் உழவி பொருளினும் செல்வ செவிலியால் உண்டு. ஒரு அன்பு என்னும் தாய் பெற்றெடுக்கும் அருள் என கருணை எனப்படும். குழந்தையானது பொருள், செல்வம் என்னும் வளர்ப்பு தாயால் மட்டுமே வளர்ந்து சிறப்படைய முடியும். நன்றி சார்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
12: நல்லா இருக்கலா சார்?
0: நலமாக இருக்கின்றோம்.
12: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் இசைமையன் தியாகராஜன்.
0: திருவாரூர் தியாகராஜன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
12: பாட்டாவே பாடிடுறேன் சார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய சிறர்த்து.
0: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
13: நாச்சியா மன்சூர் பேசுறேன் சார்.
0: நாச்சியா மன்சூர், சொல்லுங்கம்மா.
13: அன்பின் வழியாக உயர்நிலை, அசதியாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
0: சரிம்மா, நன்றிம்மா.
13: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: வணக்கம் சார். தாராசுரம் சமரசம்
0: ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
14: இருக்கு வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு.
0: நன்றி ஐயா, நன்றி, வணங்கி மகிழ்கிறோம்.
14: அன்பில்லாதனை வெயில் போல காயமே, அன்பில்லாதனை அறம்.
0: சரிங்க, நன்றி.
14: நன்றி சார்.
0: யாரும் சொல்லாத

0: நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
1: ஐயாவடியிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: யாகாவாயினும் நாகாக்க பாவாக்கா சோக்காப்பர் சொல்லிடுக்கப்பட்டது.
0: சரி, அப்போ நீங்க சொல்லக்கூடிய சொல் என்ன சொல்?
1: இந்த சொல் வந்து யாராக இருந்தாலும், அதே அரசனாக இருந்தாலும்
0: சரி, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாவர் சொல்லிருக்கு பட்டு. நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: நீ காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா.
2: தீல சொல்ற தீ, தீனா சுட்ட பொண்ணு உள்ளாரம் ஆறாதே, நாவினா சுட்ட விடு.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ.
3: அன்புற்று அமர்ந்த வாழ்க்கை ஆழ்கென்பது வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பூவத்திலேருந்து உஷா ராணி சார்.
0: பூவத்திலேருந்து உஷா ராணி, அழகா சொல்லியிருக்கிறீங்க ராணி. நீங்க நன்றிமா.
3: சரி சார்.
0: ஹலோ, வணக்கம். ஒரு சொல்
4: சார்,
0: ஒரு குரல்.
4: முடிகண்டநல்லூர் வாசுகி முத்துக்குமரன் பேசுறேன் சார்.
0: முடிகண்டநல்லூர் வாசுகி முத்துக்குமரன், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
4: அன்பு எனும் ஆர்வ உடைமை, அது எனும் நட்பு எனும் நாடா சிறப்பு.
0: சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
5: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் பேசுறேன் சார்.
0: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், சொல்லுங்க. ஒரு சொல் ஒரு குரல்.
5: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு.
0: அழகு, அழகு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
6: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: அன்பு அப்படின்னும் போது எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருதுன்னா,
0: ஹலோ, என்ன இது, எங்க போனாங்க? காட்பாடியிலிருந்து வந்திருக்காங்க சந்திரசேகர். திடீர்னு அன்பு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏதோ மேகத்தில் மறைந்த காற்றலை போல இருக்கிறாங்க அவங்க. எங்கேருந்து மீண்டும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்கள்ட்டேருந்து விடைபெற்று அடுத்தவர்களோடு நம்ம சந்திக்கலாம். வணக்கங்க, யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். இது காரைக்கால் பண்பலை 100.3. சொல்லரங்கம், ஒரு சொல் ஒரு குரல். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க. ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா? பூம்புகார் மேலையூர் ஜிவி இளங்கோவன், சொல்லுங்க ஐயா.
7: உழவு,
0: உழவு, சொல்லுங்க. சரிங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நம்மிடம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று கூட தெரியாமல் மௌனமாக இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அவர்களுக்கு விடை கொடுத்து அடுத்தவரை அழைக்கின்றோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
8: திருமலைராஜன் பட்டினத்திலிருந்து பொறையார் ஜீவானந்தம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க.
9: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
9: சார், நல்ல ஒரு நிகழ்ச்சி சார், குரல் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு.
0: சரிங்க,
9: வாய்ப்புக்கு நன்றி சார். அதாவது வந்து என்னன்னா, நட்பு முக நக நட்பது நட்பன்று, அக நக நட்பது நட்பு.
0: சரிங்க, நன்றி, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
10: மேமாத்தூர்லேருந்து அமுதா பேசுறேன் சார்.
0: மேமாத்தூர் அமுதா, சொல்லுங்கம்மா.
10: அன்போடு இயந்து வழக்கென்று ஆறு இருக்கு, என்போடு இயந்து தொடர்ந்து.
0: சரிம்மா, நன்றி,
10: நன்றி சார். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
11: கருப்பம் இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். கருப்பம்பளத்துல இருந்து சிவகுமார் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
11: நலமா இருக்கேங்க ஐயா.
0: சரிங்க ஐயா.
11: ஐயா, நீங்க சொன்ன அன்பிலேயே சொல்லட்டா இல்ல நான் தனியா சொல்லட்டாங்க ஐயா?
0: நீங்க தனியா வரணும்னு நினைச்சீங்கன்னா தனியா வாங்க. தனித்துவமே மகத்துவம்.
11: அப்படிங்களா? சரி. அதாவது முறை செய்து, அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
0: சரிங்க.
11: நீதி முறை செய்து குடிமக்களை காப்பாற்றுகின்ற அரசன் அந்த மக்களுக்கு இறையாக வைத்து விடுவார்கள்.

0: அதாவது இறைவனுக்கு சமமாக.
1: சரிங்க,
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய உங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இரவாஞ்சேரியில இருந்து வர மாதிரி தெரியுது.
2: ஆமா சார், இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் தனியா சொல்லுவோம் சார், இல்ல அன்புல சொல்லணுமா?
1: இல்ல, நீங்க வந்து தனியாவே சொல்லுங்கம்மா.
2: குழல் இனிது, குழல் இனிது யாழ் இழிந்து என்ப தம் மக்கள் மழனை சொல் கேளாதவர்.
1: சரிம்மா, நன்றி.
2: நன்றி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தற்பயில் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பான விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
0: நேரம் 10:35. 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது சொல்லரங்கம், ஒரு சொல் ஒரு குரல். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் விழுவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு சொல் ஒரு குரல் அப்படிங்கிறதுல நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
8: ஹலோ,
0: ஹலோ வணக்கங்க.
8: வணக்கம்,
0: சொல்லுங்க ஐயா.
8: வணக்கம் ஐயா, நான் சிதம்பரத்துல இருந்து திலேசன் வாசன் அன்பாசிரியர் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
8: ஒரு சொல் ஒரு குரல் மிகவும் மகிழ்ச்சி. தமிழாசிரியரை நான் இதுல கலந்து கொள்றதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி.
8: சொல்லுங்களா ஐயா.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி, சொல்லுங்க ஐயா.
8: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், முதற்றே உலகு.
0: சரிங்க, எந்த சொல் சொல்றீங்க நீங்க?
8: நாங்க வந்து
0: அகரம் அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்து அதுல இருந்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அழகு ஐயா, நேர்த்தி, நன்றி
8: ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு சில செய்திகள்
0: சொல்லுங்க ஐயா.
8: குரல் நெறி பரப்பும் காரைக்கால் பண்புலையும் அன்பு அறிவிப்பாளர்களும் வாழ்க வளர்க வெல்க தமிழ் போல என்னாலும் வாழி நிலம் சூழ வாழ்த்துக்கிறோம். அனைவர் சார்பிலும்
0: வணங்கி மகிழ்கிறோம் ஐயா. நன்றி,
8: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
0: நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கங்க ஐயா. ஆலத்தம்பாடியில இருந்து சொல்லுங்க ஐயா.
9: இறைவன் அடி சேராதா

0: சரிங்க, ஒரு அழகிய குரல், நல்ல பாட்டோட அழகிய ராகத்தோடு பாடியிருக்கீங்க. நன்றி ஐயா.
1: நண்பருக்கு நன்றி.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: மேனங்குடியிலிருந்து எம்கே முருகேசன் ஐயா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க ஐயா. ஒரு சொல் ஒரு குரல் நலமாக இருக்கின்றோம். நலமை மலர இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
2: தொற்றனை தூரும் மலர்கனி மாந்தருக்கு கட்டணை தூரும் வருது.
0: சரிங்க, நன்றி. நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். அழைக்கிறோம். ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன் பேசுறான்.
0: தெற்கிருப்பிலிருந்து
3: மணிகண்டன் பேசுறான்.
0: மணிகண்டன், தெற்கிருப்பு மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன்.
3: அன்பிற்கும் உண்டோ ஆர் வளர் புன்கண் நீர் பூசல் தரும்.
0: அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண் நீர் பூசல் தரும். சரியா மணிகண்டன்? அன்புடையாரின் துன்பத்தை கண்டபோது ஒருவர் கண்களில் இருந்து சிந்துகின்ற சிறு கண்ணீரே உள்ளத்தின் அன்பை பலரும் அறிய புலப்படுத்தும். அதனால் அன்புக்கு அடைத்து வைக்கும் தாழ்பால் இல்லை அப்படிங்கிறத நீங்க சொன்ன குரலோட பொருள். நன்றிப்பா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்கம்மா?
4: அணக்கரையிலிருந்து அனுஷா ஆசிக் பேசுறேன்.
0: அணக்கரை அனுஷா, சொல்லுங்கம்மா.
4: தானம் தவ இரண்டும் தங்கா வியன் உலகம் பானம் வழங்காதெனின்.
0: சரிம்மா, நன்றி. தானம் அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்து அழகிய குரல் படைத்திருக்கின்றீர்கள். நன்றிம்மா. ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
5: திருத்தறிப்பூண்டி தனபால்.
0: சொல்லுங்க ஐயா.
5: எனக்கு
0: அது மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா? சரி, நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
6: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
6: திருவாரூர்ல இருந்து ஓவியர் எஸ்பி கண்ணா சார்.
0: சொல்லுங்க எஸ்பி கண்ணா.
6: அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப பையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு.
0: சரிங்க, நன்றி.
6: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
7: சார், திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர்.
0: கூடூர் மாலாதேவி ரவீந்தர், சொல்லுங்கம்மா.
7: வெள்ளம்
0: ம்
8: சேந்தமங்கலம்
0: ஷேக் முகமது. சரிங்க, நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
9: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
9: தெத்திலிருந்து செல்வி.
0: தெத்திலிருந்து செல்வி, சொல்லுங்க செல்வி.
9: சொல்லுங்க சார்.
0: உங்களுக்கு நான் சொல்லு கொடுக்கவா, நீங்க சொல்லல திருக்குறள் சொல்றீங்களா?
9: அன்பின்
0: வழி இயங்கும் உடம்பே உயிர்நிலை பெறும் உடம்பாகும். அன்பு இல்லாதவர் உடல் எலும்பை தோல் போர்த்தும் கூடையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அப்படிப்பட்ட ஒரு குரல் சொல்லியிருக்கிறாங்க தெத்தியிலிருந்து செல்வி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யார், எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்கிறது கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
10: ஆறுபாக்கம் கவிதா சார். தலைப்பு சொல்லுங்க சார்.
0: ஆறுபாக்கம் கவிதா.
10: ஆமா.
0: சரி, கவிதாவுக்கும் கரண்ட் இல்லையோ?
10: கேட்கல சார்.
0: கேட்கல. சரிம்மா, நன்றி. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு சொல் ஒரு குரல் அப்படி தான் இன்றைக்கி சொல்லரங்கத்தில். உங்களுக்கு ஒரு தெரிந்த திருக்குறள் நீங்கள் சொல்லலாம், அதற்கான சொல்லையும் நீங்கள் சொல்லிட்டு சொல்லலாம். சொல்லலாமா?
10: திருக்குறள் சொன்னால் அதுக்குள்ளே பொருள் சொல்லணுமா சார்?
0: பொருள் சொல்லணும்னு தேவையில்லம்மா, அதனுடைய முதல் சொல்லை சொல்லி அந்த குரலை சொல்லணும் நீங்கள்.

0: இல்லைம்மா, அந்த குரல் சொல்லுங்க. கற்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்க, அதற்கான அந்த குரலை சொல்லணும்ல. ஒரு சொல் ஒரு குரல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அழகு அழகுமா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 ஒரு சொல் ஒரு குரல் சொல்லரங்கத்தில் இணைந்திருப்போம்.
1: தீபாவளிக்கு முதல்ல பார்க்கணுமா, மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், நாகப்பட்டினம் மோராசன் சன் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
6: நாகை மோராசன் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 பயன்படுத்தவும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம்.
4: சொல்லரங்கம், ஒரு சொல் ஒரு குரல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
4: வணக்கங்க.
10: சந்தானம் பேசுறேன் சார்.
4: எங்க இருந்துமா?
10: சந்தானம் மஞ்சு சார், நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் சந்தானம் மஞ்சு, சொல்லுங்கம்மா.
10: ஆமா சார், உண்மையிலேயே எனக்கு காரைக்கால் பண்பலைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, காரைக்கால் பண்பலை சண்டைகளை வந்து தீபமா நடத்தி குழந்தைங்களுக்கு நடத்துவீங்க. அப்போ சின்னதா ஒரு ஆசை படுப்பேன், ஒரு திருக்குறள் நமக்காக கேட்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு வாய்ப்பு வராதா, நம்ம ஒரு சொல்ல மாட்டோமான்னு ரொம்ப நாள் யோசிச்சிருப்பேன். ஆனா அந்த வாய்ப்பை எனக்கு நீங்க கொடுத்துருங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐ வெரி சோ ஹாப்பி சார்.
4: சரிம்மா, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஒரு சொல் ஒரு குரல்.
10: அண்ணின் வலியது உயிர்நிலை, அண்ணில இருக்கு எண்ணும் தோப்போத்த உடம்பு.
4: சரிம்மா, நன்றி,
10: தேங்க்யூ சார்.
4: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
11: நான் கூகுர் வணக்கம், யார்? முருகேசன்.
4: சொல்லுங்க முருகேசன் ஐயா.
11: குரலும் பொருளும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்.
4: சரிங்க.
11: ஒருவர் குணங்களையும் குற்றங்களையும் பார்த்து அவற்றுள் விதியை கண்டு அவரை அறிய வேண்டும்.
4: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: ஹலோ
4: ஹலோ, வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கும்மா, யார் பேசுறீங்க?
12: திருநள்ளாறு செந்தாமரை.
4: சொல்லுங்க செந்தாமரை அம்மா.
12: அன்பும் தலைப்பு கொடுத்துருக்கீங்க,
4: சரி சொல்லுங்க.
12: அன்பிற்கும் உண்டு அழைக்கும் தான் பொங்கலீர் புசம் தரும்.
4: சரி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது, நிறைவாக வரக்கூடிய நேர்கள்லாம் யார் யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: வணக்கம் சார், நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமால்ல இருந்து ஆட்டோ துரை பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
4: நல்லா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
13: நன்றி சார். குரல் தானே சொல்லணும்?
4: ஒரு சொல் ஒரு குரல்.
13: அதான், இருள் சேர் இறைவனையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. விளக்கம் சொல்லணுமா?
4: இருள் அப்படிங்கிற சொல்லு சொல்லி அதற்கான குரல் சொல்லிருக்கீங்க நீங்க, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: வணக்கம்.
4: வணக்கங்க.
14: ஆண்டிப்பாளையம்.

0: மதுராசேகர், நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க ஐயா. நலமாக இருக்கின்றோம், நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி சார், நன்றி சார். அன்பும் பயணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயணம் அது.
1: சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கங்க. யார் பேசுறீங்க ஐயா?
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: திருச்சி மாவட்டம்.
1: ஹலோ,
2: திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: லால்குடி வெங்கடேசன், சொல்லுங்க ஐயா.
2: ஆமாங்க ஐயா, மகிழ்ச்சியா இருக்கேன் ஐயா. ஐயா, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
1: சரிங்க.
2: தற்காத்து என்ற சொல், குறள் எண் 56.
1: சரி.
2: தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்றா சொற்காத்து சோறுவிழா அப்படின்னு.
1: சரிங்க, அழகு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
3: காரைக்கால் சாஸ்திரி பத்மாவதி ஸ்ரீதர்.
1: சொல்லுங்கம்மா.
3: சார், நீங்க ஒரு தலைப்பு கொடுங்க, நான் சொல்றேன், முயற்சி செய்யறேன், இல்லைன்னா நான் சொல்றேன்.
1: முயற்சியெல்லாம் இப்போ நேரம் இல்லம்மா, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு.
3: ஓகே சார், ஓகே. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
1: சரிம்மா, நன்றி தாயே.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
4: வணக்கம் சார், பூலி அம்மா பட்டியல நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கலாம் சார்.
1: நல்லா இருக்கும் ஐயா. சொல்லுங்க, ஒரு குரல் ஒரு சொல் சொல்லுங்க ஐயா.
4: ஒரு சொல் நீங்க சொல்லுங்கம்மா சார்.
1: ஒரு சொல் சொல்லுங்க.
4: துப்பாக்கி.
1: துப்பாக்கியா? சரி சொல்லுங்க.
4: குரல் சொல்லுமா சார்? துப்பார்க்கு துப்பாயா துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயா தூவும் மழை.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை.
4: ஆமா சார்.
1: சரி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்ங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலா தந்து கணேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க. நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, ஒரு சொல் ஒரு குரல் சொல்லுங்க.
5: ஆமாங்க. உழைப்பு.
1: உழைப்பு.
5: முயற்சி. முயற்சி.
1: முயற்சியா?
5: ஆமா ஆமாங்க.
1: சரி சொல்லுங்க.
5: தெய்வத்தால் ஆகாதென்று தன்னை வருத்த குளித்தரு.
1: தெய்வத்தால் ஆகாதெனினும்
5: தன்னை வருத்த குளித்தரு.
1: இல்ல, அதுல ஏதோ ஒரு குறை இருக்குது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்.
5: தன் மெய்வருத்த.
1: ஆமா.
5: சரிங்க சரிங்க. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். வணக்கம் ஐயா.
5: நன்றி நன்றி.

தேசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3 அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 11:01.

சிந்தனை தொழில். இன்று நாம் தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். என்றென்று மக்களுடனுங்கள், ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
6: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
5: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
7: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
5: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. பிறந்துவிட்ட அத்துணை பெண்களாலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பூமியில் இது மங்கையரின் மனம் பேசும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு கால் பண்றதுக்கு தோழிகளும் கேட்டு ரசிக்க மற்ற பண்பலை நேயர்களும் ஆவலா இருக்கீங்களா? நானும் இன்னைக்கான கேள்வியை சொல்லிடுறேங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எளிதாக

விஷயங்களை வந்து விரும்பி கற்றுப்போம், சில விஷயங்கள் வந்து காலத்தின் கட்டாயத்தினால கற்றுக்க வேண்டிய மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டதுலேயே உங்களுக்கு எளிதாக இருந்த ஒரு விஷயம் இது. இதை தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. பகிர்ந்துக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04368. இந்த முன்னிணைப்பெண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-7231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நம்ம ஃபேஸ்புக் தொழில்களுக்காக காரைக்கால் பண்பலியோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். தொழில்கள் அந்த போஸ்டர்லேயும் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணலாம். உங்களோட அழகான அனுபவங்களை எல்லாம் கேட்கறதுக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்குற பாடலை எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்களும் ரெடி ஆகிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக பேசுவோம். இது வணக்கம் தொழில், தொழில்கள் உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இணை வரும் தொழில் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யாருங்க?
1: ஆக்கூர் மடப்புறத்திலிருந்து நாச்சியா மனுஷ பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் இன்னைக்கு?
1: சுந்தர புருஷன்ல இருந்து மாமனுக்கு ஏங்கி மனம் அந்த பாட்டு வேணுமா?
0: மருத அழகர் அந்த பாடல் தானே சொல்றீங்க?
1: ஆமாமா.
0: ஓகே, பாடல் கொடுத்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஈஸியா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னது?
1: சமையல் தான்.
0: சமையல் தான் சொல்லுங்க. யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எப்படி பழகுனீங்க? பாட்டிக்கிட்ட கத்துக்கிட்டீங்க?
1: எல்லா செய்வ சமையலும் செய்வோம்மா.
0: அத முதல் தடவையிலேயே உங்களுக்கு அது நல்லா வந்துச்சு அப்படிதானே சொல்றீங்க? சொதப்பாம சமையல்
1: கத்துக்கிட்டீங்க.
0: சரிம்மா, சூப்பர்மா. பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பாடல் வருது கேட்போமா?
1: சரிம்மா, நன்றி.
0: நன்றி.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
6: நேயர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் வெள்ளி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள உருமுறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கடை தெருவில் நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
6: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொலமுது.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
6: மேலும் இன்சொலமது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கல்லுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம்.

0: கும்பகோணம் மற்றும் திருவாரூர்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 11:20. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ராசித்து கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தோழி. தோழிகள் உங்களுக்கே உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கஷ்டப்படாம துக்கப்படாம தீரப்படாம ஈஸியா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது. இந்த கேள்வியை பத்தியும் இதற்கான பதிலையும் தான் நம்ம தோழிகள் வந்து நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த தோழி யார்? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஸோ தோழியோட இணைப்பு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சிடலாம்.

எளிதாக கற்றுக்கிட்ட விஷயம் எது அப்படின்னா, நம்ம முத முதல்ல ட்ரை பண்ணும்போதே அது நல்லா நமக்கு வரும். ஏன் அப்படின்னா, அதற்கான திறமை வந்து நமக்கு இயல்பிலேயே இருக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய தொழில்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. ஜெயம்கொண்டம் ரித்விகா வந்து, நான் எளிதாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஸ்கூட்டி ஓட்டுறதுதாங்க, வேறு என்ன சொல்லணும்னா பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எளிதாக கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னா ஸ்கூட்டி ஓட்டுறது தான் அப்படின்னு அனப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி அவங்களும் சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, நான் கோலம் போடுறதுக்கு ஈஸியாக கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எளிதாக கற்றுக்கிட்ட விஷயம் சமையல் தான் அப்படின்னு மணக்குடியிலேருந்து சத்யா சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூரும் சமையல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட இணைப்பில் வந்த முதல் தொழில் இல்லையா. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் இவங்களும் வந்து, நான் கணினியை இயக்கிறதையும் பயன்படுத்துறதையும் எளிதாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரும் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.

0: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வணக்கம். தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எளிதாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இது, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். நிறைய தோழிகள் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த பாடலுக்கு முன்னாடி படித்தோம், இப்போது மீதி இருக்கிற கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். கொள்ளிடம் சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லாத்தையும் எளிதாக பழகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கற்றுக்கிற விஷயம் இல்லை அப்படின்னாலும்

0: ஓகே எடுத்துக்கலாம். மல்லியம் அமுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தவர்கள் பாடு அதாவது அடுத்தவர்கள் பாடும் கந்த சஷ்டி கவச பாடல் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்காமலே பாட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கு. ஃபைரோஸ் பானு கொடிக்கால் பாளையம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசுலேயே எளிதாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து தையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பாட்டி அழகாக தையல் தைப்பாங்க, அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்து நானும் ஆர்வத்தோடு தையல் கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த திறமை வந்து இன்றைக்கும் எனக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதானத்தை தான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சுமதி சதீஷ் திருநெல்லிக்காவல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமையல் கலை தாங்க நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் சமைச்சதே கிடையாது, ஆனால் என் கணவர் வீட்டுக்கு வந்து என் மாமியார்கிட்ட சமையல் கலையை நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரி பிரியா கண்ணன் வந்து, இந்த தொழில்நுட்ப உலகத்தில் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம், இந்த கைபேசி மூலம் பணம் வரவு செலவு செய்கிறது எப்படி, இதெல்லாம் நான் எளிதாக கற்றுக்கிட்டேன். இன்றைக்கு காலகட்டத்தில் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி வந்து, நான் மிகவும் எளிதாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஞ்சேரி அனிதா தமிழாளன், அம்மா செய்கிறத பார்த்தே நான் வந்து சமையல் செய்ய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி வந்து, மிதிவண்டி இருசக்கர வாகனம் ரெண்டையும் நானே கற்றுக்கிட்டேன், மனதைரியத்தோடு எதை கற்றுக்கிட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும், யோசித்து சொல்கிறேன். அதம்பார் கலை செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சின்ன வயசுலேயே எளிதாக கற்றுக்கிட்டது ஒயர்கூடை போடுறது, கோலம் போடுறது அப்படி சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் நித்யா துரைராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எளிதாக கற்றுக்கிட்ட விஷயம் ஆங்கிலம் பேசுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர், எதுவாக இருந்தாலும் முதலில் ஆர்வம் இருந்தால் தான் கற்றுக்க முடியும் இல்லையா, அது மாதிரி நான் நீச்சல் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையாரில்லாதா வந்து, நான் ஈஸியாக கற்றுக்கிட்டது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்த தோழிகள் கமெண்ட் பண்ணி இந்த எல்லா கமெண்ட்ஸையும் படித்தாச்சு. நீங்களும் வந்து லைன் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் வணக்கம் தொழில் நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் உங்களோட ரிப்ளைஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு தோழி வந்து இனிப்பில் வெயிட் பண்ணுறாங்க, நான் கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. அது யாருன்னு பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சத்யா பேசுறேன்.
0: பேசுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: சிறைச்சாலை படத்துல இருந்து
0: மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. செம்புவே பாட்டு
1: கேட்டு விஷயம் அப்படின்னா சமையல் மேடம். அப்புறம் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன்.
0: ரெண்டுமே ஈஸியா கத்துக்கிட்டீங்க. எந்த ஏதாவது இப்ப வண்டி ஓட்ட கத்துக்கும் போது கீழ எல்லாம் விழல, ஒரு கஷ்டமா எல்லாம் இல்ல, உடனே
1: கத்துக்கிட்டேன். இது வரைக்கும் விழவே இல்ல மேடம்.
0: சரிமா. சமையலும் அதே மாதிரிதானா?
1: ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் சமைச்சதே நல்லா சமைச்சேன். வீட்ல
0: சூப்பரா சமைச்சிட்டீங்க.
1: ஆமா மேடம்,
0: சூப்பர்மா. பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி மேடம்.
1: அன்னைக்கு
0: லைன் கிடைச்சிருச்சிங்களா? சரிமா, தொடர்ந்து பேசுங்க. நன்றிமா. பாடல் வருது கேப்போமா?
1: நன்றி.

0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தமது உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எளிதாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எது? இந்த கேள்வியை தான் நம்ம தோழிகள் எல்லாத்தையும் கேட்டோம். எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்க, சமையல் தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டதை ஈஸியாக ஃபஸ்ட்டு டைமே நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சில பேர் வந்து இந்த கூடை பின்னுறது அந்த மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தோழி வெயிட் பண்ணுறாங்க நம்ம கூட, அவங்க இன்னும் ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
1: திருச்செங்குடி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சூப்பர்மா, சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: பூமகள் ஊர்வலம் படத்துல இருந்து மலரே ஒரு வார்த்தைக்கு, அந்த பாட்டு
0: பாட்டு அந்த பாட்டு கொடுத்துடலாம்.

0: ஆமா, அதுக்கு முன்னாடி நீங்க எளிதா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது சொல்லுங்க.
1: பூ கட்டுறதுக்கு கத்துக்கு, மல்லிப்பூ கட்டுறதுக்கு தெரியாத இருந்தோம் மேடம், அரும்பு மட்டும் கட்டிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி கட்டணும்னு, கட்டி காமிச்சாங்க மேடம், அதுவே நான் இப்ப நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டேன் மேடம்.
0: சூப்பர்மா, சில விஷயம் எல்லாம் தூரம் இருந்து பாக்கும்போது தான் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு தோணும் இல்லையா?
1: கத்துக்கிட்டா மல்லி குட்டால வேணாம்னு சொல்லிடுவோம் மேடம், எனக்கு கொட்டு வந்துட்டு.
0: அதுதான்
1: நன்றிமா,
0: நன்றி.

0: மணலுடன் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில தொடர்ந்து இனிவரும் தோழி. வணக்கம்,
3: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யாருங்க?
3: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறோம்?
3: எங்க பையனுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது மேடம், அதனால பூங்காற்றை இங்க வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து வாழ்ற வெற்றி வேலிருந்து
1: பாடல் கொடுத்துடலாம். நீங்க எளிதா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது.
3: நான் கூட பின்னுவேன் மேடம், ஈஸியா ஒரு முத்து போட்டு கூட
1: பின்னிடுவேன்.
3: சிவன் கண்ணெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருந்தது.
1: எல்லாத்தையுமே நல்லா பண்ணிடலாம்.
3: ஒரு மனசுல தீர்மானிச்சு பூ கட்டுறதா இருந்தாலும் தையல் பின்றதா இருந்தாலும் எது செஞ்சாலும் ஆர்வம் வேணும்.
1: சரிமா, சரி பாடல் வருது, கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேடம்.
1: நன்றி நன்றி. இந்த பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு தோழி வந்து, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் யோசித்து சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க எல்லா விஷயத்தையும் வந்து மோசமாக இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராக செய்வேன். பிடிச்சி ஆர்வமாக வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னு தோணிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை ரொம்ப டீசெண்டாக எல்லாத்தையும் கற்றுப்பேன். எதுலேயுமே ஸ்பெஷலிஸ்டாக அப்படிலாம் பண்ணது கிடையாது. பதில் சொல்லிட்டேன். இப்போ வந்து பேசின தோழி அவங்க கேட்ட வால்டர் வெற்றிவேல் திரைப்பட பாடல் அவர்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியின் நிறைவாக இணைவரும் தொழில். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறதுங்க?
1: நான் காட்டுமன்னார் கையிலிருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்கள், என்ன பாட வேணும், பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து திருமதி பழனிசாமி படத்துல இருந்து அம்மந்தோயின் வாசலிலே அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஈஸியா கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது.
1: ஈஸியா எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஈஸியா தான் மேடம் கத்துப்பேன். அதுல ரொம்ப ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டது சமையல், கோலம் எல்லாமே எங்க மாமியார்ட ஈஸியா கத்துக்கிட்டேன்.
0: முதல் தடவையே சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே கத்து.
1: சரி
0: சரி, பாடல் கேட்போமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி.

இளையராஜா இசையில் எஸ்பிபி எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய திருமதி பழனிசாமி படத்தில் இந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் எளிதாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எது, அதாவது முதல் முறையிலேயே வந்து கற்றுக்கிட்டு பண்ணி வெற்றி பெற்ற ஒரு விஷயம் எது அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கால் பண்ணியும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் சில கமெண்ட்ஸ்லாம் படிக்காமல் இருக்க அதெல்லாம் படிச்சிடறேன். சிவபுரி விஜயா வந்து நான் ஈஸியாக கற்றுக்கிட்டது சமையல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணி சமைக்க ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அனுலட்சுமி ரவி அவங்க சொல்லியிருக்காங்க. பட்டுத்தறி அப்படின்னு இரண்டு வார்த்தைகளில் முடிச்சிட்டாங்க புவனகிரி சுமதி பாபு. காரைக்கால் தலைத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கோலம் போட கற்றுக்கிட்டது தாங்க. ரெண்டாவது மூணாவது படிக்கும்போது எங்கள் வீட்டில் வர பெண்கள்கிட்ட எல்லாம் கோலம் போடுறதுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவேன். அவங்க திண்ணையில் போட சொல்லுவாங்க, அந்த திண்ணை முழுதும் அடுத்துட அவங்க வரும்போது போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் தாமரை கண்ணன், நான் வந்து மருத்துவ படிப்பு படிச்சிட்ருக்கேன். எந்த நோய்க்கு எந்த மருந்து அப்படிங்கிறத வந்து மூத்த மருத்துவரிடம் கேட்டு அதை நான் எழுதி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கேட்ட கேள்விக்கும் உங்களோட பதிலுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்குமே புரியலை. மேமாத்திர அமுதாசேகர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ண கற்றுக்கிட்டது வந்து எனக்கு தெரியாது.

அதை வந்து இப்போது எளிதாக பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி வந்து கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் வந்து அவங்க ஈஸியாக கற்றுக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. மேலே வஞ்சூர் ஃபாத்திமா வந்து தையல் அப்புறம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜே கிறிஸ்டோபர். 12:55 பன்னிசை அண்ணாவும் என தொடங்கும் பாடல், பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 2:30 சிறுவர் சோலை, காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி இடம்பெறும். 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி தொடரும். நான்கு மணிக்கு மனம் விழகிதே, பங்கேற்கும் நேயர் இலுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்பேண்டா. இன்று மாலை 5:15 கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை கண்காட்டு என தொடங்கும் பாடல், பாடியவர் திருவிடைமருதூர் சிவா ச நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமுது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுவி ஜெயராமன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பண்டைய கால இயற்கை விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்பலம் இரா சிவாஜி அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் வலங்கைமான் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். பதினைந்துக்கு பொன்னியின் செல்வன்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், இன்று இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது. வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இரவும் மலரும், 10:30 காரைக்கால் வம்சா மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10

துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். பண்பலையில் இதுவரை உலா வந்தது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் FM எக்ஸ்பிரஸ் ஆன்.

0: in New Chandigarh at 2 p.m. India lead the three-match series 2-0 after comfortable wins in the first two games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:10. சிந்தனை துளி. தேவையில்லாத போது சுவிட்சை அணைப்போம், இருண்ட எதிர்காலத்தை தவிர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
3: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
2: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
2: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP இல் கிடைக்கும்.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

மழைச்சாரலாய் நேயர்களின் கடித விருப்ப கானங்களை இசைத்துறலாய் தெளித்திட வருகிறது பண்பலையில் மனதில் நின்றவை. நேயர்களின் கடித விருப்ப பாடல்கள் உலாவரும் பகுதி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திற்காக ஆலாப் ராஜு, சின்மை, ஷர்மிளா குழுவினர் இணைந்து பாடியது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நாம் முத்துக்குமார் வரிகளில். விருப்பம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா ஆசிஃபா ஆசிக், அலிவலம் ஜெயலக்ஷ்மி கணேசன், சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி, நிரவி கஜேந்திரன், கட்டலாடி செழியன், திட்டச்சேரி நிஷான் ஹலீம், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதாம் மாலிக், கோணிலாம்பள்ளம் அன்சாரி, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன்.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சிறுவர் சோலை காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்திருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று மாலை 4 மணிக்கு மனம் விழைதே பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் இலுப்பூர் ஆர் நாகராஜன் அவர்கள். மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு இணைந்திருக்கும் தொடரும் பாடல் திருவாரூர் கூடூர் மாலாதேவி ரவீந்தர், மரகதவேலன் சுகன்யா, ஸ்ரேயா ஸ்ரீ, அருண்மொழி அரசன், திருவிழிமிள்ளை அபி, சுபா, புனிதா, பலைவளம் உமாதேவி, ராஜேஸ்வரன், திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், ஜெயமணி, காட்டூர் சங்கீதா, வேலா செந்தில், ஹரிஹரன் குடல், கே எஸ் கார்த்திகேயன், அமுதா, அக்ஷயா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன், நெய்தவாசல் பார்த்தசாரதி பாலசுந்தரம், லக்ஷ்மி மனோகரன், சமணார்கோவில் கன் ஸ்ரீராமுலு, பூம்புகார் சுந்தரவள்ளி சங்கரன், சவுந்தரபாண்டியன் ராஜா, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி ஓமா, அன்வர்த்தி

சுல்தான்பேட்டை அருணகிரி கீதா, நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாதன், திவ்யா இவர்களின் கடித விருப்பமாக தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாபா சேகல், பிரியா ஹிமேஷ் குழுவினரடைந்து பாடியது. கருணாகரன் வரிகளில் அலெக்ஸ் பாண்டியன்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாட நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசந்தலி நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸினின் சொல்லமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
9: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: பன்னிரண்டு மணி 36:35 ஆகிட்டு இருக்குங்க. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் வில்லிவாக்கம் மகேஸ்வரி குபேந்திரன், மணலூர்பேட்டை சொருவராணி ராஜசேகர், லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி, கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், குப்பநத்தம் ராமு கோகிலா, மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், கனகிரகர் கஸ்தூரி ராஜசேகர், குறிச்சிமலை டி பாஸ்கர், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், விஷ்ணு பிரியா, தீபிகா குணசேகரன், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவச்சிரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ் இவர்களின் விருப்பமாக ஒழிக்கிறது. கோழி கூவுது திரைப்படத்திற்காக ES ராம்ராஜ் பிரியா இணைந்து பாடியது.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

என்றென்றும் நம்மை இசையோடு இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நம்மை இணைத்திருப்பது மனதில் நின்றவை. மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திற்காக வேல்முருகன், சுசித்ரா, மதுரை பானுமதி மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பில் பாடலுக்கு விருப்பம் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், திருமலை ராயன்பட்டினம் பூங்குடி தீவா, மீனாட்சி செல்வம், ரேணுகாதேவி பழனிவேலு, சீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, மோனிகா ஹேமா, அனுஹாசினி, கார்த்திகா ஆனந்த்ராஜ், அன்வின்ராஜ், தர்ணீஸ்வர் கைலாஷ்வர், ராமேஸ்வரம் மதினா, ரம்ஜான் ஆசிக், தௌஃபிக் தாரிக், முகமது ஹபீஷ், இயாத் மெஹ்னா, ஹம்சா ரனியா.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி

0: மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்.
1: வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடன் உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் கும்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப் பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

0: ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்துக்கு கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேர்களே. பசந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் தம்பி.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: ஜே கிறிஸ்டோபர்.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: 5th ஸ்டாண்டர்ட்.
7: சரி, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: நான் டங் ட்விஸ்டர் சொல்றதா இருக்கு.
7: எங்க சொல்லுங்கள?
8: பெட்டி பாசம் பட்டர், பட் த பட்டர் வாஸ் பிட்டர், சோ பெட்டி பாசம் பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். பெட்டி பாசம் பட்டர், பட் த பட்டர் வாஸ் பிட்டர், சோ பெட்டி பாசம் பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். பெட்டி பாசம் பட்டர், பட் த பட்டர் வாஸ் பிட்டர், சோ பெட்டி பாசம் பெட்டர் பட்டர் டு மேக் பிட்டர் பட்டர் பெட்டர். பிளாக் பேக் பேட், பிளாக் பேக் பேட், பிளாக் பேக் பேட். ஐஸ்கிரீம் யூ ஸ்கிரீம், வி ஆர் ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் யூ ஸ்கிரீம், வி ஆர் ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் யூ ஸ்கிரீம், வி ஆர் ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஊசி நூலில் பாசி கோத்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனான். ஊசி நூலில் பாசி கோத்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனான். ஊசி நூலில் பாசி கோத்து ராசியான மாசி மாசம் காசிக்கு போனான். கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி இட்ட முட்டை கட்ட. கூற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழுகொழு கோழி, கொழுகொழு கோழி கொத்தர கோழி. கூற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழுகொழு கோழி, கொழுகொழு கோழி கொத்தர கோழி. ரெட் லாரி எல்லோ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி, ரெட் லாரி எல்லோ லாரி. ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட்.
7: சுப்ரசம் நீங்க தம்பி, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆள பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: டாக்டர்.
7: என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: குழந்தைங்க.
7: பீடியாட்ரிஷனா? ஏன் நீங்க குழந்தைங்க டாக்டர் மட்டும் ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணிருக்கீங்க?
8: எனக்கு குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும்.
7: ஆ,
8: அதனால குழந்தைங்க டாக்டர்.
7: சரிங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே வருங்காலத்துல நீங்க சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சபக வாழ்த்துக்கள்.
8: தேங்க்யூ.
6: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் இணைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு.

0: மாளிகை மாளிகை ஜெயங்கொண்டம் மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நேயர்கள் கேட்கலாம் அண்ணாவும் என தொடங்கும் பி சம்பந்தம் அவர்கள் பாடிய பன்னிசை.

நேரம் ஒரு மணி. சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். என்றென்று மக்களுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் உலாவரும் நிகழ்ச்சி. நினைவுகளின் சுகமான சாரலாய் உலாவரும் தேன்மழை நிகழ்ச்சியில் முதல் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பொய்கை வீரன், குடிகாடு சரவணன், மயிலாடுதுறை வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி கணேஷ் மற்றும் நாகை சிவா. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் அளிக்கிறது இந்த பாடல்.

0: சொர்க்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது, தார்பாய்கள், கிரீன் நெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். கேட்க கேட்க இனிமை, இது காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, சமீமா பேகம், சலாமத் சுவைனா. இவர்களின் விருப்பமாக ஒழிக்கிறது ஈரமான ரோஜாவே திரைப்பட பாடல். இளையராஜா இசையில் மனு, சுனந்தா ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நமது பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
5: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: மனதை மகிழ்விக்கும் பாடல்களோடு இது தேன்மழை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பெண்மானி. இந்த பாடல்தான் இளையராஜா இசையில் மூமேத்தா வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர், தனும், பிரியா, உபி.

இந்திரன், ரிஷி, நந்தினி, சரவணன், நித்யா, சாய் சரண், சாய் மித்ரன், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சிராணி, மோனிகா, வான்மதி, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் அளிக்கிறது இந்த பாடல்.

0: சோசா
1: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த கலைக்கொல்லியாகும்.
0: நேர்லே காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் 7/10/2026 மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 11 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நனிலம்பட்டம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்த நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறது மட்டும் இல்லைங்க, நிகழ்ச்சியை குறித்த உங்களது கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சும் அவங்களோட கருத்துக்கள் சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு படிக்கிறேன். கடலூர் துறைமுகம் சுரேஷ் வாழ்த்துக்களோடு முதல் பாடலே அருமை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி பொன்னமராவதி நிரவி நச்சுப்பிள்ளை பொறையார் சுகுணா தேவி மேலவாஞ்சூர் ஃபாத்திமா அப்புறம் பவித்ரமாணிகம் ரகுபதி இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால்புத்துறை சித்ராதேவி வந்து நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிய பாடல்கள் மிகவும் அருமை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா காட்டூர் சிவகுமார் நெடுஞ்செழியன் இடங்கனிலிருந்து புனியமன்மேடு வன்னை கணேசன் டிஆர் பட்டினம் ரமேஷ் மல்யம் ரவி. இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் தென்வழி நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணலாம். தேனா இனிக்கும் தென்றலாய் வருடம் தென்வழி நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து. காரைக்கால் கணபதி கணேசன் ராணி கிரிஷ் செல்வி காருண்யா பிரசன்னா நிவாஷினி சுரேஷ் மாரியப்பன் ஹர்ஷா சூரி நவநீதம் சாமிநாதன் தினேஷ் ஜெர்லின் மங்கைநல்லூர் ரவி மீரா ஜீவா வினோத் திருவாரூர் ரமேஷ் சாந்தி ஜனார்தனன் நர்மதா அர்ஜுனன் இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
1: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.

0: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் வெள்ளி 9/10/2026 மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ள ஊருமுறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கடை தெருவில் நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். தேன்மழை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம். பாடலோட நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் யாரெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் அவங்களோட பேரெல்லாம் படிச்சுட்ருக்கோம். அதே மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், திருமுலஸ்தானம் வீரசுந்தரி, ஆக்கர் மடபுரம் நாச்சியா மன்சூர், வணக்கத்தோட தேன்மழையில் நனைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லைவிழாலன் நிகழ்ச்சியில் வந்து அருமையான பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்கிறதுக்கு காரை பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தென்மழை நிகழ்ச்சியில் தேன் போன்ற பாடல்கள் காதுகளுக்கு சிவிச்சுவை தந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் தல திரு பத்மாவதி ஸ்ரீதர் ஸ்ரீவதனி. நிகழ்ச்சிக்கு மேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மேமாத்தூர் அமுதா சேகர், அன்னப்பன்பேட்டை ஜோதி. இந்த வாழ்த்துக்களோட இதயத்தை வருடும் இனிய பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பூ மாலையே இந்த பாடல்தான். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பட்டீஸ்வரம், சாந்தி, சாமிநாதன், அபிநயா, விஷ்ணு, நிலாஷினி, அனு, நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிழலை, சாகுல் ஹமீது, சிதம்பரம், இண்டிகேட், சிலுவை, சந்தனராஜ், இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது இந்த பாடல்.

நேரம் 1:34 ஆயிருச்சு. நேயர்கள் தொடர்ந்து இணைந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. பாடல்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ். இஞ்சிக்குடி மின்சாரக்க நந்தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் இவங்களாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தித்திக்கும் தேனாக இனிக்கிறது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடுங்கள். நிகழ்ச்சியை முடியறதுக்குள்ளே கமெண்ட்ஸ்லாம் நானும் படிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போது நிகழ்ச்சியில் ஒழிக்க போகிற அடுத்த பாடல் நான் மகா நல்ல திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய மாலை சூடும் நேரம். இந்த பாடல் தான், இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சங்கரன் பந்தல்.

சாபல் ஹமீத், நிஜாமுதீன், ரினாஷ், ரயான், நைம், டிஆர் பட்டினம், அபுரார், சாஜித், செம்மனார் கோயில், குணசேகர், திலகவதி, புன்செயார், முகம், முத்துலக்ஷ்மி, திருச்சம்பள்ளி, பிச்சுமணி, விசாலாட்சி, இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மொழி நிகழ்ச்சிக்கு மேலும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மணக்குடியிலிருந்து சத்யா, மயிலாடுதுறை.

வினிலா சுசாந்திகா இவங்க எல்லாரும் இடைக்கால இனிய கானங்களின் இசை தூரலாய் உலா வரும் தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். 100வது நாள் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் செம்மனார் கோயில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா லக்ஷ்மணன், சரஸ்வதி, குருநாதன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி, பூதனூர், உமா ஜெய்சங்கர், சுவாமிமலை, சாக்ரட்டீஸ், கிருஷ்ணா, ராதிகா, வெங்கடேசன், பவதாரிணி, முகிலன், பூம்புகார், சுந்தரவல்லி, சங்கரன், ரவிச்சந்திரன், இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைவாக வந்து நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல், ஆக்கூர் மடப்புரம் மன்சூர் மற்றும் அமிர்தராயின் கோட்டை பாரிவள்ளல். நிறைவு பெறுகிறது தென்மழை. தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.

0: அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029 ஆண்டிற்குள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், துருக்கியைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. 2014 விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது. அண்மையில் 138வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சிப் பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மாபொ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மாபொசியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால்தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேகா வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு

0: மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், சூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரிஷ்.
1: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸில் 3 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ஈக்குவல்ஸ் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு.
1: கும்பகோணத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
3: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவ தலங்களில் தீர்காழி அருகே கவியத்தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாசத்துல தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
1: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா பொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். மெல்லிசை கேட்கலாம்.

0: மெல்லிசை கேட்டீர்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் வெள்ளிக்கிழமை 9/10/2026 மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ள ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கடைத்தெருவில் நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள். கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். நேரம் 2 மணி. லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நிறைய நேயர்களுடைய சந்தேகம் இது, போக்குவரத்து காவல்துறையினராக இருக்கட்டும், வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, மற்ற ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அதிகமாக அவங்களுடைய பணியில் இருக்கும் பொழுது மாஸ்க் போடாமல் சில நேரங்கள் வேலை பார்க்கும்போது அந்த தூசுக்கள் பெயிண்ட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே நுரையீரலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவிலேயே நுரையீரல் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சைக்கு சிறந்த மருத்துவர்களில் நீங்களும் ஒருவர். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் கொடுப்பீங்க சொல்லுங்களேன்.
2: பெயிண்டர்ஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா பெயிண்டிங் எப்படி பண்ணுவாங்க, சில டைம் மேலே பார்த்துட்டு சீலிங்கில் அடிக்கணும், சில டைம் சைடில் வந்து அடிக்கணும், சில டைம் பெயிண்ட் விதவிதமாக இருக்கும், ஸ்ப்ரேவாக இருக்கும், அல்லது சில டைம் ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். பெயிண்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அதில் சில விஷயங்கள் நம்ம நுரையீரலுக்கும் நம்ம தோலுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். எல்லா பெயிண்ட் கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு மாஸ்க் போட்டுட்டோ அல்லது க்ளவ்ஸ் போட்டுட்டோ நீங்கள் பண்ணணும்னு அவன் எல்லோரும் எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, வெளியில நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை யாருமே எந்த அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறதில்ல. இது வருஷ கணக்கில், ஒரு பெயிண்டர் இப்போ அவர் வாழ்க்கையை வந்துட்டு 25 வயசில் ஆரம்பித்தாருன்னா 50 வயசில் தான் கேன்சர் வரும். ஸோ அது வரைக்கும் அவர் சுவாசிக்கிற அந்த கெமிக்கல்ஸு, அந்த ஸ்மெல்லு, அந்த தூசி, பவுடர், சிமெண்ட்டு எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் இந்த பாப்புலேஷனில் ரொம்பவே அதிகம். நுரையீரல் புற்றுநோய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு கட்டடம் கட்டுறவங்களில் மேஸ்திரியிலேருந்து பெயிண்டர் வரைக்கும் அந்த நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம். ஏன்னா ஃபுல் அந்த ஆன்ஸ்லாட் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ப்ளஸ் எல்லாரும் சொல்ல, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க, எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஹெல்மெட் போட்டிருக்காங்க, இல்லை இது போட்டிருக்காங்களான்னு. ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாவம் அவங்கெல்லாம் பண்ணுறதில்ல, சரி இது முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போமே அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க.
1: இதை கேட்டுட்டு நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு
2: இருக்குது. ஏன்னா மாஸ்க்ன்றது இப்போலாம் கொரோனாவில் எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ மாஸ்க் போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் கண்களையும் நம்ம வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கணும்.
1: இருக்காங்க
2: இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃப்யூச்சரில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம ரொம்ப கேர் எடுத்து செய்யணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ காஸ்ட்லி, ப்ளஸ் அவங்க வருங்காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும்.
1: நல்ல தகவலை கொடுத்தீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றிங்க.
2: நன்றிங்க.
3: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
4: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

ஆகாஷ்வாணி சிந்தனை துளி. மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல, புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வும் கூட. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நேரம் 2:05.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர்

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களில் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 இணைப்பு எண்ணுடன், 2311 2311 2999 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9566 4272 7 2 3 1. இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம என்ன கேள்வியாக கேட்க போகிறோம் அப்படின்னா, எந்த நேரத்திலும் உங்களுடைய விருப்ப உணவு, அதாவது ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்டு. சிலருக்கு வந்து இட்லி பிடிக்கும், சிலருக்கு தோசை பிடிக்கும், சிலருக்கு பொங்கல் பிடிக்கும், சிலருக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும், சிலருக்கு நல்ல உணவு அதாவது சாப்பாடு பிடிக்கும், சாதம் குழம்பு, சிலருக்கு ரசம் சாதம்னா ரொம்ப பிடிக்கும், இல்லை சில பேருக்கு தொக்கு வகை சாப்பாடு பிடிக்கும், இல்லை வெஸ்டர்ன் ஃபுட் பிடிக்கும். இப்படி எந்த நேரத்தில் நான் கொடுத்தாலும் அந்த உணவு 3 வேளை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சாப்பாடு என்ன, இதை தான் இன்னைக்கு வந்து நேயர்கள் இந்த மதிய நேரத்தில் சாப்பாடு டைம்ல சாப்பாடை பற்றியே நம்ம நேயர்கள்ட்டே கேட்க போகிறோம். விருப்பமான உணவு அப்படின்னு எந்த நேயர் முதல்ல வராங்க, அவங்களுடைய விருப்ப உணவையும் சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அண்ணப்பன்பேட்டையிலேருந்து பிரீத்தி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க
4: மேம். எனக்கு பிடிச்சது வந்து வத்த குழம்பும் முட்டையும் பிடிக்கும் மேம்.
0: ஆல் டைம் ஃபேவரட். காலையிலயும் சாப்பிடுவீங்க, மதியமும் சாப்பிடுவீங்க?
4: ஆமா மேம், பிடிக்கும் மேம்.
0: 3 வேளையுமே?
4: எஸ்.
0: சரி, எதனால அப்படி வத்த குழம்பு மேல ஒரு அதீத விருப்பம்?
4: அது ரொம்ப பிடிக்கும் மேம், எப்போதுமே எப்ப கொடுத்தாலுமே சாப்பிடுவேன்.
0: இப்போ இந்த மழை
4: நம்ம விட அந்த வத்த குழம்பு வந்து ரொம்ப அடிக்ஷன்.
0: ஆனா இந்த நாள்ல அதிகம் நம்ம செய்வோம் இல்லையா? இன்னும் வெயில் நாள்லாம் நம்ம வத்தெல்லாம் வீட்டில் தயார் பண்ணி வச்சுட்டு, இப்போ இந்த மழை நாள்லாம் அதிக வத்த குழம்புலாம் தயார் பண்ணுவோம் வீட்டில்.
4: ஆமா மேம்.
0: சரி, அப்ப பிரீத்திக்கு வந்து கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு 2 நாள் வத்த குழம்பு கிடைச்சிடும். சரி, நன்றி மேம்.
4: நானே சமைச்சு சாப்பிட்டுவேன் மேம்.
0: நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்க?
4: ஆமா மேம்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்சதுல வத்த குழம்புல எந்த வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கா மேம், மாவத்தை கத்திரி வத்தெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்களா மேம்?
0: ஆமா,
4: அந்த மாதிரி குழம்பு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: சரி, ஓகே, நன்றி மேம்.
4: தேங்க்யூ மேம்.
0: தொடர்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: ஐயா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய அந்த விருப்பமான உணவு. எப்போதுமே
5: மிளகு சாப்பாடு தானா?
0: மிளகு சாப்பாடு.
5: எதனால அது என்னன்னா மேடம், அது வந்து எந்த சூழ்நிலையிலும் சாப்பிடலாம், உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது,
0: செரிமானமும் கொடுக்கும்.
5: ஆமா, செரிமானமும் இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சாதாரணமா சொல்லுவாங்க, பகையாளிக்கு போனா கூட 2 மிளகு வாயில போட்டுட்டு போகணுண்டு. அதுல வந்து ஒரு பெரிய மருத்துவ குணம் இருக்கு மேடம். அதுலயே லைட்டா, அதாவது அதுக்கு உள்ள காரம்லாம் அதிகமா இப்ப சேர்த்துக்காம ரொம்ப, அதாவது மிளகாயோட மிளகு யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப
0: கொஞ்சமா அப்படியே நுணுக்கி நெய் சேர்த்து அப்படியே சாப்பிடணும்.
5: சீரகமும்
0: கொஞ்சம் மிளகும் சேர்த்து பொன்வறுவலா வறுத்து அதை கொஞ்சமா நம்ம பவுடர் பண்ணி நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு சாதத்தோட கொடுப்பாங்க.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு தொடர்கூடிய அடுத்த நேயர் நம்ம கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: அனைவருக்கும் மதிய வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: உங்களுக்கு பிடிச்ச எனி டைம் அப்படி விரும்பின சாப்பாடுனா எதை சொல்லுவீங்க?
0: எனக்கு வந்து தயிர் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் பிடிக்கும் மேடம்.
1: சரி, எதனால் அப்படி தயிர் சாதம் வெண்டைக்காய் பொரியல்? சிலர் உருளைக்கிழங்கு தான் எனக்கு தயிர் சாதத்தோட பிடிக்குன்னு, சிலர் ஊறுகாய் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அந்த காம்பினேஷன்?
0: இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் மேடம்.
1: சரி, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமாம் மேடம்.
1: சரி, நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: நம்ம முகநூல் பக்கத்துலேயும் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய எந்த நேரத்தில் விருப்பமான ஒரு உணவு என்னன்னு கேட்டிருந்தோம். நேயர்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், எனக்கு வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதே போல் மீன் குழம்பு, பிரியாணி, மட்டன் பிரியாணி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு அப்படி நாலு உணவு பொருள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று தான் கேட்டோம், எனி டைம் உங்களுக்கு வந்து இது பிடிக்கும் அப்படிங்கிறது போல். அடுத்ததாக வந்து காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் இல்லை மேடம், எனக்கு டைமுக்கு நான் எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு எப்போதும் பிடிச்சதுனா கருவாட்டு குழம்பு, முட்டை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கடலூர்லேருந்து சுரேஷ், நமக்கு நேரம் முக்கியம் இல்லை மேடம், எந்த நேரமாக இருந்தாலும் மீன் குழம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்து அண்ணப்பட்பேட்டையிலேருந்து ஜோதி, நாட்டு மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூங்குன்றன் காவாலக்குடியிலேருந்து, எனக்கு என்ன உணவு இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு போத்து அதை நான் மனசார சாப்பிட்டுப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே போல் நாச்சியா மன்சூர் மடப்புறத்துலேருந்து, எனக்கு வந்து எப்போ எது கிடைக்குதோ சாப்பிட்டுப்பேன், ஆனால் எனக்கு மதிய நேரமாக இருந்தால் கூட இட்லி நான் சாப்பிடுவேன் மேடம், எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், வேறு என்னங்க, நமக்கு பிரியாணி தாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக திருமலஸ்தானம் வீரசுந்தரி, சைவ உணவு எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, எனக்கு லஞ்சுக்கு அந்த டைமுக்கு எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் மேடம், எப்போவுமே பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்ததாக பொறையாறுலதா, எனக்கு தயிர் சாதம், இறால் வந்து ரொம்ப பிடித்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் லஞ்ச் பிரேக்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சுலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசந்தலில் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால் மேல்நிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவலர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: பண்பலியோடு நம்ம இணைத்திருப்பது லஞ்ச் பிரேக். மூணு வேலையும் எப்போ கொடுத்தாலும் எனக்கு அந்த உணவு பிடிக்குங்க, நான் விரும்பி சாப்பிடுவேன். அப்படி என்ன உணவு அப்படின்னு தான் நேயர்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நேயர் என்ன உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடிமா.
0: உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும் சார் ரொம்ப, எந்த டைம்?
1: அம்மா, நான் சொல்ல, நான் வந்து பழமைவாதி தான், நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்பானையில வடித்த சாதம், மண்பானையில் வைத்த மீன் குழம்பு.
0: சரிங்க.
1: ஏன்னா எனக்கு வயது 65 அன்று வந்து, ஏன்னா எனக்கு நிலவுலங்க ஜாஸ்தி, அதனால வந்து எங்க நிலத்துல வளைஞ்ச நெல், அதாவது வந்து 8 நம்பர்னு.
0: சரிங்க, உங்களுக்கு மண்பானை உணவு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சி நமக்கு தொடர் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் கலப்பாலேருந்து பேசுறேன்.
0: கலப்பாலேருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: ரேணுகா.
0: ரேணுகாமா.

0: அம்மாவுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே பிடிச்சதுனா?
1: எப்பவும் பிடிச்சதுன்னா கொண்டக்கடலை வறுத்து வச்சு பூண்டெல்லாம் நிறையா போட்டு கொத்தரவத்தெல்லாம் போட்டு காரக்குழம்பு பிடிக்குங்க.
0: காரக்குழம்பு பிடிக்கும். சரி, அதுக்கு தொட்டுக்க என்ன வச்சுப்பீங்க?
1: தொட்டுக்க முட்டைக்கோசு, அதுக்கு வந்து சப்புன்னு தான் வச்சுக்கணும்.
0: குழம்பு நல்லா காரமாக வச்சாச்சு.
1: சின்ன
0: வெங்காயம் போட்டு அப்படியே நல்லா மிதக்க மிதக்க வச்சு கார குழம்பு அப்படியே கெட்டியா சாப்பிடணும். அந்த பலாப்பழம் அந்த இதுவும் சேர்ப்பாங்கல்ல, அந்த பலாப்பழ கொட்டை அதுவும் காய வச்சு
1: அதுவும் நல்லா இருக்கும்.
0: நல்லா வாசனையா இருக்கும்.
1: சாப்பிட்டாவே
0: இருக்கா? சரி, நம்ம நாளைக்கு உடனே வச்சிருவோம். இன்னைக்கு ஏன்னா வேற குழம்பு வச்சிருக்கீங்களா? வணக்கம், யார் பேசுறீங்க? அனைவரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் மேடம். ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலிருந்து.
0: சொல்லுங்க, நீங்க உங்களுடைய வெறுப்ப உணவு எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவோம் மேடம். அப்படின்னா
2: புரட்டாசி மாசம் தவிர பாக்கி எப்ப கொடுத்தாலும் நாட்டு மீன் குழம்பு சாப்பிடுவோம் மேடம்.
0: நாட்டு மீன் குழம்பு சாப்பிடுவீங்க?
2: ஆமா, காலையில செஞ்சிட்டோம்னா அது சூப்பரா இருக்கும், மறுநாள் கூட நல்லா இருக்கும்.
0: அப்படியே நல்லா காரமா வச்சு மாங்காய்லாம் போட்டு
2: வச்சு அதே மீனை வறுத்துடணும் மேடம். இன்னும் செமையா இருக்கும்,
0: இன்னும் செமையா இருக்கும். சரி, நன்றிமா.
2: நன்றி தோழி.
0: நன்றி நேர்களே. நம்ம முகநூல் பக்கத்துலேயும் வந்து எடுத்த நேயர் சொல்லியிருக்காங்க, நமக்கு நேரம் ஒரு பொருட்டே இல்லைங்க, சாப்பாடு தாங்க முக்கியம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். அப்புறம் மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டா வயிறு நிறையுமான்னு தெரியாது, ஆனால் மனசு மட்டும் இன்னும் கொஞ்சம்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன். அடுத்த கமெண்ட் பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க, அந்த கெண்டை மீன் மத்தி மீன் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும்னு திருபுவனம் சத்தியபாமா சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்டு, வணக்கம் மேடம், எனக்கு வந்து இந்த சாம்பார் உணவு தான் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ். அடுத்ததா திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், எனக்கு பழைய சாதம் தான் மேடம் பிடிக்கும், காலை நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி. அடுத்ததாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிதம்பரத்துலேருந்து ரமணி ராஜேஷ், எனக்கு வந்து தயிர் சாதம் மோர் மிளகா ரொம்ப பிடிக்கும் மேடம், அது அந்த மோர் மிளகா வறுத்து வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு சாம்பார் ரசம் தயிர் இது மூணும் ரொம்ப பிடிக்கும், உருளைக்கிழங்கு கறி அது கூட வேணும்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளம், சப்பாத்தி தேங்காய் சட்னி இந்த காம்பினேஷன் தாங்க அப்படின்னு புவனகிரி சுமதி பாப்பு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரைக்கால் செல்வக்குமார், என்னங்க இப்படி கேட்டீங்க, மூணு வேளையும் நல்லா பழைய சோறு நெத்திலி கருவாடு இருந்தால் போதுங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிவபுரி கீர்த்தி ராஜன், எனக்கு பழைய சோறும் இறால் குழம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஷாகுல் ஹமீத் ராஜா கொடிக்கால் பாளையத்துலேருந்து. திருக்கண்ணபுரம் ஆனந்த், பசிக்கு எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க பரவாயில்ல, ஆனால் பிடிச்ச உணவுனா எதுவாக இருந்தாலும் சூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோமல் சரவணன் மீன் குழம்பு மட்டன் பிரியாணி தான் இருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து. மேமாத்தூர் அமுதா சேகர், சின்ன வெங்காயம் போட்ட புளிக்குழம்பு பிடிக்கும் மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து, பழைய சோறு வடித்தது துவையல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றில் நம்ம இணைத்திருப்பது லஞ்ச் பிரேக்.

0: இதுவரை நம்மை இணைத்திருந்தது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: 2:30 நம்ம இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சிறுவர் சோலை. இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க காத்திருக்கிறது. சிறுவர்களின் உலகம் மிகவும் அழகானது, வண்ணமயமானது. அவர்களின் குரல்கள் ஒலிக்கும் இடமெல்லாம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் புதிய சிந்தனைகளும் நிறைந்திருப்பதை நாம் ஒவ்வொரு நிகழ்விலும் கண்டுணரலாம். குழந்தைகளின் குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய நம்பிக்கை. அவர்களின் ஒவ்வொரு திறமையும் ஒரு புதிய எதிர்காலத்துக்கான விதை. அந்த இனிமையான குரல்களையும் அவர்களின் அற்புதமான திறமைகளையும் கேட்டு ரசிக்க வாழ்த்த தயாராகுங்கள்.

0: 1903 in Vedanagar. His family was poor and he left school at the young age. Kamaraja joined the freedom movement to fight against British rule. She began the midday mass camp to help poor students. He scored the kingmaker. She got Bharat Ratna Award in 1976. Thank you.
1: Get ready, boys. Get ready, girls.
2: கல்விக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் காமராஜர் தன்னையே அர்ப்பணித்தார். தலைவர் காமராஜர் பற்றி தமிழ் உரையுடன் வருகிறார் எம் பள்ளி முதல் வகுப்பு மாணவி.

0: நன்றி.
1: காமராஜர் என்ற பெயரை கேட்டாலே நம் மனதில் மரியாதையும் பெருமையும் பிறக்கும்.
2: பெருந்தலைவர் காமராஜரின் புகழை போற்றும் இனிய பாடலை பாட வருகிறார்கள் எம் பள்ளி முதல் வகுப்பு மாணவி யாஷிகா.

0: பறவையாம் மயிலை பற்றி பாடல் பாட வருகிறார் எம் பள்ளி யுகேஜி மாணவன் வெற்றி.
1: ஒன்னு மூக்குள்ளே ஓடு போய் மேய்க்கிறேன்.

0: தாத்தா இய சோள போட்டு இய துளை ஓட்டு உன்னை புன்ற நல்லா ஊரே உள்ள உன்ன உனக்கு தொல்லை எதுவே இல்லை ஐயம் என்ற சொல்லி எற்றி இந்த வாழமா அப்படி சொன்ன மொழி ஒத சிறாலமா அப்படி சொன்ன மொழியா அதே எனக்கு வழியா
1: பயன்படுத்துவதோ 10 நிமிடம், மண்ணில் மக்காது கிடப்பதோ 100 வருடம்.
2: அப்படிப்பட்ட பிளாஸ்டிக்கை

0: தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வலியுறுத்தும் விழிப்புணர்வு பாட வருகின்றனர் எம் பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவர்கள்.
1: பள்ளிக்கூடம் போறவனும் கல்லூரிக்கு போறவன் குடிசையில இருப்பவனும் கோபுரத்தில் வசிப்பவனும் ஏறு குட்டி உழைப்பவனும் ஏசி கார்ல போறவன் சந்தைகிட்டா போறவனும் ஷாப்பிங் மால் போறவன் வாங்குறாங்க வாங்குறாங்க நெகில் பைய வாங்குறான் வாங்குவது கொஞ்சம் கூட சரியே இல்ல.

0: அவர் சொன்னதுதான் காதில் கொஞ்சம் ஆகுச்சு. கையிலடு கையிலடு மஞ்சள் பைய, கைவிடு கைவிடு நெல்லிய. நன்றி.
1: பிளாஸ்டிக் நம் வாழ்க்கையை எளிதாகி இருக்கலாம், ஆனால் அது நம் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது.
2: பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பசுமையை பாதுகாப்போம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பசுமையை பாதுகாப்போம்.
3: இப்போது நமது மாணவர்கள் வழங்கவிருக்கும் சிறப்பு நாடகத்தை காண்போம்.
4: நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா?
5: ஆமா.
4: எங்க மஞ்சள் பையன் காணோம்?
5: காற்றே, அவன் வரத்துக்கு லேட் ஆகும். காற்றே, நான் நீர் தானே, நான் வேகமா ஓடுறேன், என்ன பிடி பாப்போம்.
6: நான் தான் நில்லமே, என்னதான் ஓடே முடியாதே.
4: நீ ஏன் கவலைப்படுற? நம்ம மூணு பேர் உட்காந்து விளையாடலாம்.
5: நண்பர்களே,
7: ஐயோ பூதா.
5: நண்பர்களே நண்பர்களே, நான் பூதம் இல்ல, நான் தான் பிளாஸ்டிக்.
4: அப்பாப்பா, உன்னோட தோழமை எங்களுக்கு வேணப்பா.
5: ஏன் வேணாம் சொல்ற? இனிமே நீ நச்சுன்னு விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா?
6: உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் பலத்தா சீரைக்கும் பெரிய எதிரே நீ தான். மழை தண்ணிய பூமிக்குள்ள மாட்டே. உன்னை ஏற்றிக்கிற சாம்பலே மண் தம்மையும் முற்றும் பாய்ச்சிரும்.
5: நீரே, நீ நச்சுன்னு விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா?
6: நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஒரு குப்பத்தட்டையவே மாத்திட்டீங்க. கடல்ல வாழ்ற மீன், ஆமை போடுற உயிரினங்கள் உங்களை உணவு நடிச்சு சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுங்க. அந்த மீன்களை சாப்பிட்ற மனுஷங்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துறீங்க.
5: காற்று, நீ நச்சுன்னு விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறியா?
4: நான் எவ்வளவு தூய்மையான இந்த காற்று தெரியுமா? என்ன சுவாசிக்க முடியாத நச்சா மாத்திரம் நீங்க தான். உங்க எரிச்சா வர டைஆக்சின் மனுஷனுக்கு சுவாச கோளாறு ஏற்படுத்துது.
5: நான் சாதாரண பிளாஸ்டிக் தானே, நான் குறைஞ்ச இடையில நீடி தொழைப்பேன். நான் முறையாக மறுசூழலத்தை செஞ்சால் நான் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்பட மாட்டேன். தவறு என்னுடையதில்லை, மனுஷங்களோட பொறுப்பற்ற பயன்பாடு தான் காரணம். சரி, நான் வரேன்.
6: வந்தேனே வந்தேனே, மஞ்சப்பை நாதானே.
7: ஊரே, மஞ்சப்பை வந்தாச்சு, இனிமேட்டம்தான்.
5: பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மஞ்சப்பை போல சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருளை பயன்படுத்துவோம்.
8: நன்றி.

0: நண்பர்களே, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக வாழும் உரிமை உண்டு.
1: குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கியமான சட்டம்தான் போக்சோ ஆக்ட்.
2: நம் பாதுகாப்பு பற்றி நாம் அறிந்து கொள்வதும் விழிப்புடன் இருப்பதும் மிகவும் அவசியம்.
0: அந்த விழிப்புணர்வை அழகான கவிதை வரிகளின் மூலம் நம்மிடம் கொண்டு வருகிறார் எம் பள்ளி 2ஆம் வகுப்பு மாணவி லவ்லிகா.
3: முட்டாயிருக்கும் மலர்கள் எல்லாம் தொட்டு சிதைக்க துணியும் கைகளுக்கு, முட்டாயிருக்கும் மலர்கள் எல்லாம் தொட்டு சிதைக்க துணியும் கைகளுக்கு, சட்டத்தின் சாட்டை இடி என இறங்கும், சட்டத்தின் சாட்டை இடி என இறங்கும். போக்சோ சட்டம் உன்னை காக்கும், போக்சோ சட்டம் உன்னை காக்கும். பிஞ்சு முகத்தில் பயத்தை விதைத்தால், பிஞ்சு முகத்தில் பயத்தை விதைத்தால், சிறையின் இருட்டே உணர்ந்துங்க வரி, சிறையின் இருட்டே உணர்ந்துங்க வரி. அஞ்சிட்டு வேணாம் குழந்தைங்களே, அஞ்சிட்டு வேணாம் குழந்தைங்களே. அரணாயிருக்கும் இந்த சட்டம், அரணாயிருக்கும் இந்த சட்டம், தேசத்தின் எதிர்காலம் குழந்தைகள் கையில், தேசத்தின் எதிர்காலம் குழந்தைகள் கையில். அவர்களை காப்போம் போக்சோ துணியில், அவர்களை காப்போம் போக்சோ துணியில். நன்றி.
0: தமிழ் இலக்கியங்கள் நம் பண்பாட்டின் கண்ணாடி, நம் வாழ்க்கையின் வழிகாட்டி.
2: பழமையை போற்றுவோம், புதுமையை படைப்போம்.
1: தமிழ் இலக்கண இலக்கிய முக்கிய தொகுப்புகளை சிறிய உரையாடல் மூலம் அழகாக கூற வருகிறார்கள் எம் பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவர்கள்.
3: நடந்து போறோம், சும்மாவே போனா போர் அடிக்கும்ல, ஏதாவது விளையாடலாமா?
4: விளையாண்டுகிட்டே இருந்தா ஸ்கூல் போக லேட் ஆயிடுமே.
3: இது வார்த்தை விளையாட்டு, நம்ம நடந்து போய்கிட்டே விளையாடலாம்.
4: அப்படி என்ன விளையாட்டு?
3: தமிழ் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் பயன்படுத்தும் சில முக்கிய தொகுப்புகளை பற்றி விளையாட்டு.
4: அதுவும் மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
3: முதல், நீ வினாக்குயிர் கேட்கிறாயா இல்ல நான் வினாக்குயிர் கேட்கட்டுமா?
4: நீ ஏன் கேள்.
3: தமிழகத்தில் கொடைத்திறனுக்கு பெயர் பெற்ற கடையேழு வள்ளல்கள் யார் யார்?
4: பாரி, ஓரி, காரி, பேகன், நல்லி, அதியமான். தமிழகத்தை ஆண்ட 3 முதன்மை பேரரசுகள் யார் யார்?
3: சேரர், சோழர், பாண்டியர்.
4: அறுசுவைகள்?
3: இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இப்ப என்னோட டன் 5 பேரு காப்பியங்கள் யாவை?
4: சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. இப்போ நான் முக்காலம்,
3: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்.
4: முக்கணிகள் யாவை?
3: மா, பலா, வாழை. நவரத்தினங்கள் யாவை?
4: முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், புஷ்பராகம், கோமேதகம், நீலம்.
3: புது புது புது, நம்ம ஸ்கூலே நெருங்கிட்டோம்.
4: இன்னைக்கு விளையாண்டது ஜாலியா இருந்ததுல?
3: ஜாலியா இருந்தது.
4: இதே மாதிரி ஈவினிங்கும் வீட்டுக்கு போறப்ப விளையாண்டுகிட்டே போலாம்.
3: போலாம். நன்றி.
4: நன்றி.
1: தேசபக்தி பாடல் பாட வருகிறார் என் பள்ளி மாணவி யோகி.

காவேரி சிந்து கங்கை பிரம்மபுத்திரா கிருஷ்ணன் காவேரி சென்றும் சேரும் கடலின் என்றும் நீரின் தன்மை.

0: கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதரர். பேசும் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன? பேசும் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன? பாசம் பண்பும் பசியும் உணவும் தேசமென்றும் ஒன்றுதான். பாசம் பண்பு பசியும் உணவும் தேசமென்றும் ஒன்றுதான். எங்கள் தேசம் இந்திய தேசம், வாழ்க வாழ்கவே. இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எங்களின் சகோதரர். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி.
1: இன்றைய சிறுவ சொலை வண்ணமயமான திறமைகளுடன் நம் முன் உலா வந்தது காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசல் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர்

0: சென்டிமீட்டரும் மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தேசை பிரிந்து இசை மீட்டும் இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் பீச்சுக்கு போகிறது ரொம்பவே பிடிக்கும். சில பேர் அமைதியாக உட்காந்து அந்த அலைகளை பார்த்து ரசிப்பாங்க. சில பேர் ஆர்ப்பாட்டமாக அலைகளோடு சேர்ந்து குழந்தைங்க மாதிரி துள்ளி குதித்து விளையாடுவாங்க. இதில் நீங்கள் எந்த ரகம்? அமைதியாக உட்காந்து அலைகளை ரசிக்கிற பர்சனா, இல்லைனா அலைகளோட ஓடி ஆடி விளையாடுற பர்சனா? எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட ரிப்ளைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் மற்ற பண்பலை நேர்களும் ரொம்பவே ஆவலாக இருக்கும். முடிஞ்ச வரை உங்களோட ரிப்ளைஸை சுருக்கமாக கொடுங்க. சுருக்கமாக இருந்தால் எல்லாரோட கமெண்ட்ஸையும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களும் கேட்கலாம். உங்களோட ரிப்ளைஸை உங்கள் ஊர் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போஸ்ட் பண்ணியிருக்க போஸ்டரில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போஸ்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி லைக், ஷேர், கமெண்ட்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
2: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
4: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கடல் பார்த்தா நீங்கள் அமைதியாக ரசிப்பீங்களா இல்லை அலையோடு அப்படியே ஓடியாடி விளையாடுவீங்களா, இந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இருக்கிறதே கடல் உள்ள ஊரில் தான் இல்லையா, அதனால தினமும் காலையில் எழுந்தோன்னே என் பாதம் அந்த தண்ணீரில் நினச்சிருவேன். தினமும் கடலை பார்க்கறதுனால எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, கடலை பார்த்தா அமைதியாக ரசிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே இந்த அலையோட சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு கடற்கரையில் அமர்ந்து இயற்கையை ரசிக்கிறது மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, கடலை பார்த்தோன்னே நான் அப்படியே சின்ன பொண்ணாக மாறிடுவேங்க. யார் என்னை பார்த்தாலும் கவலைப்பட மாட்டேன். அப்படியே ஆடி ஓடி ஆட்டம் போடுவேன், கவலைகளை மறந்து ரொம்பவும் சந்தோஷமாக. குறிப்பாக பீச்சுக்கெலாம் போனால் என்னோடய கணவர் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவோம், தரல அப்படின்னா அப்போ தான் நான் கடலை அமைதியாக ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் வந்து, கடலுக்கு சென்று கடலை பார்க்கும்போது அந்த கடல் அலைகளோட விளையாட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி வந்து, ரசிப்பேன் அப்படிலாம் ஓடியாடி விளையாட மாட்டேன் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், எனக்கு எப்பவும் கடலோட ஆடி ஓடி விளையாடி அப்படியே குளிச்சு ரசிக்கிறதாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபி, கடலை பார்த்தா அமைதியாக ரசிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடலை பார்த்தா அப்படியே இறங்கி குளிப்பேன், குழந்தைகளோட போனேன்னா ஓடி ஆடி விளையாடுவேன், கடல் அலையையும் ரசிப்பேன் அப்படின்னு பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அமைதியாக பார்க்குறேன், ஆனால் இளம் வயதில் கடலுள்ள ஒரு ஊருக்கு போனால் அப்படின்னா சுற்றுலா போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு மணி நேரமாவது குளித்து அப்படியே குதித்து விளையாடுவேன். இப்போது இந்த வேலையை என் பிள்ளைகள் செய்கிறாங்க, நான் அமைதியாக ரசிக்கிறேன் அப்படின்னு குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டி மேடம் சுதீஷ் சுபிதா, எங்களுக்கு அமைதியாக ரசிக்கிறது தான் பிடிக்கும்னு ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க. கடலை பார்த்தா முதல்ல குளியல், அதுக்கப்புறம் தான் ரசிக்கிறதெல்லாம் அப்படின்னு அத்திக்கோட்டை பக்கிரிசாமி சொல்லியிருக்காங்க. அனம்பார் ராமன் வந்து, கடல் அலையோட ஆடி ஓடுவது குளிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு அலாதியான தனி சுகம் இல்லையா, அதனால் அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, அமைதியாக ரசிப்பேன், அலைகளோட சத்தம் அப்படியே தாளாட்டாக மாறும்போது அந்த அமைதியிலேயே கரையுது இல்லையா என்னோட மனசு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் கடலை

பார்த்து அமைதியாக ரசிப்பீங்களா இல்லை ஆடி ஓடி விளையாடுவீங்களா அப்படின்னு எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்க. எஃபியில் கமெண்ட் பண்ணுங்கள், எஃப்எம்ல கேளுங்க. இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்

சொல்லமுது. தார்பைகள் கிரீன் நெட் வர்ஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கடலை பார்த்தா நீங்கள் அமைதியாக உட்காந்து ரசிப்பீங்களா, இல்லை ஆடி ஓடி அலையோடு சேர்ந்து விளையாடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியாக அப்படியே உட்காந்து ரசிப்பேங்க, அதுதான் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, கடல் பார்த்தாலே பசங்களோட சேர்ந்து ஓடி விளையாடுவேன், கடற்கரை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீச்சுக்கு போனோடனே தண்ணியில் தழகிலாக குதிக்கிறதுக்கு தாங்க தோணும், அப்படியே ரொம்ப கடலையே ரெண்டாக்குற அளவுக்கு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை வந்து, கடலை பார்த்து ரசிக்கிறதும் மலைகளை கண்டு மகிழ்வதும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகை சிக்கல் சரண்யா சரவணன், கடலை பார்த்தாலே ஓடியாடி விளையாடுவோம், மண் வீடு கட்டி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கத்தரிப்புலம்லேருந்து பாக்யராஜ் வந்து, எனக்கு கடல் அலைகளை பார்த்து ரசிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆணலை பெண்ணலைன்னு ரெண்டு அலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆணலை வரும்போது அலை உயரமாக எழும்பும், அதை பார்த்து மிகவும் ரசிப்பேன் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க. கரையில் முத்தமிடும் கடல் அலைகளில் கால்களை நனைத்து அமைதியாக ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் வந்து, கடலை பார்த்தவுடன் அமைதியாக நின்று ரசிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி வந்து, எனக்கு கடலை அமைதியாக கரையிலேருந்து பார்த்து ரசிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் தோழமையை பார்த்தா கட்டி தழுவுவீங்களா, இல்லை மனம் திறந்து பேசுவீங்களா, அப்படி இருக்குங்க இந்த கேள்வி. எனக்கு ரெண்டுமே நடக்கும், கடல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எவ்வளோன்னு மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா ஊர் பேர் மட்டும் குறிப்பிடலை. நன்னிலம் சுப்பிரமணியன் வந்து, கடல் அலைகள் வந்துட்டு போகிற அழகையும் அந்த அலைகளோட சத்தத்தையும் கேட்டுகிட்டே கடற்கரையில் உட்காந்து இயற்கையை ரசிக்கிற அந்த நேரம் வந்து மனசுக்கே ஒரு நிம்மதியாக இருக்கும், அதுதான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடலை பார்த்தா ஓடி அடிக்க வேண்டியதுதான் டைவு, அலை மீது தாவி தாவி குதிக்கிறது நான் தாங்க அப்படின்றத குதிச்சவங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்குட்டி பாரிவல்லல், கடலை பார்த்தோன்னே அப்படியே கடற்கரையில் அமைதியாக உட்காந்து சிறிது நேரம் ரசிப்பேன், பின்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு போவேன் அப்படின்னு கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கடலை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள், 100.fm டியூன் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி, லைக் ஷேர் கமெண்ட்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரம் 3:30. எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
3: தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
5: நீ அப்பவே சொன்ன செல்வண்ண, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
4: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
6: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். கடலை பார்த்தா அமைதியா ரசிப்பீங்களா இல்ல ஆடி ஓடி விளையாடுவீங்களா? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருந்தேன். காரைக்கால் தலைத்திரை பத்மாவதி ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடல் அலைகள்ல கால்களை நனைத்து ரசிக்கிறதோட சரிங்க, விளையாடினதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அசோக் ராஜ் கன்னிமொழி ஐயா வடியிலேருந்து. கடலை பார்த்தாலே அப்படியே ஆடி ஓடி விளையாடுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதமார் கலைச்செல்வி செல்வம், கடலை பார்த்தா ஆடி ஓடி அப்படியே பசங்களோட சேர்ந்து விளையாட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து, கடலை பார்த்தா மிகப்பெரிய சந்தோஷம், கடலில் குளிக்கிறது அது ஆரோக்கியமானது, கடலை பார்க்கும்போதே மனசு அமைதியாயிடுது அப்படின்னு கடலை பற்றியே நிறைய சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள் ஷாலினி ரியா மூணு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் மூணு பேரும் கடலை பார்த்தா உட்காந்தெல்லாம் ரசிக்க மாட்டோம், ஆட்டம்தான் போடுவோம், அதில் காலை நினைக்கிறது ஒரு தனி சுகம், நம்மளையே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், குளிக்கலாம் போல இருக்கும், ஆனால் குளிக்க மாட்டேன், காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், அமைதியாக உட்காந்து கடலின் அழகை ரசிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரியிலேருந்து, கடலில் ஓரமாக இறங்கி தண்ணீரில் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு வந்து, நான் மேலோட்டமாக பார்க்கும்போது கடல் அலைகளோட ஆர்ப்பரிக்கிறது போல இருந்தாலும் அது நால பகுதி என்ன மாதிரி அமைதியாகவும் நிதானமாகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து கடலை பார்த்தோன்னே அமைதியாக அது கூட பேசிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி வந்து, கரையில் நின்று அமைதியாக ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் அந்த கடல் அலைகள் நம்மை நோக்கி வரும்போது என்கிட்ட ஏதோ சொல்ல வர்றது மாதிரியே நான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே ஒரு திரை சேப்பு விஜயராகவன் வந்து, கடல் அலை அதோட அழகையும் அமைதியையும் ரசிப்பேன், அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் கடலை பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் கூட நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, ரசிங்க. இது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
1: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நமது பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ்.
1: நாகை மூராசன்சின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: நேர்கிலே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழிக்குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
6: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
9: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
10: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
9: கிறிஸ்டலின் சிகோசா
10: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: மயிலாடுதுறை வாம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கடலை பார்த்தா அமைதியாக உட்காந்து ரசிப்பீங்களா, இல்லை அலையோடு ஆடி ஓடி விளையாடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்டிருந்தேன். திருக்கடையூர் சுபா இளங்கோவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊர் பக்கத்தில் தான் கடல் இருக்குது, நானும் சிறு குழந்தை மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலை பார்த்தா அமைதியாக ரசிக்கிறது தான் பிடிக்கும்னு இடங்கண்ணிலேருந்து நெடுஞ்செழியன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் வந்து, கடலுக்கு போவேன் ஆனால் தண்ணியில் கூட கால் நினைக்க மாட்டேன், அமைதியாக இருந்து அலைகளை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறவி செந்தில் சுதா, கடலை பார்த்தா அமைதியாக பார்த்து ரசிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலை பார்த்தவுடன் குதித்து நீரில் நீந்துவேன், எனக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லி குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க. கடல் அலையை பார்த்தவுடன் அந்த மணல் பரப்பில் காலை பதிச்சு அந்த அலைகளோடு மகிழ்வது மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கும்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. பாப்பா கோயில் ரவி வந்து, சிறு வயசில் அலையோடு விளையாடுவேன், இப்போ அலையை பார்த்து ரசிக்கிறேன் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அலைகள் கரையை தொட்டு போகும்போது ஒவ்வொரு நொடியும் மனதில் இருக்கிற சுமைகளும் கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது போல இருக்கும். அந்த ஓசையும் அமைதியும் தான் மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா. எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், நான் கடலில் பார்த்தபடி அமைதியாக அப்படியே கரையில் உட்காந்து ரசிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் மன்சூர் அலி, கடல் ஓரத்தில் நடக்கிறது பார்க்கறது ரசிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி சாகுல் ஹமீத், கடல் அலையோடு அலையா அப்படியே அலையோடு அலையா ஓடி ஆடி மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழக்குடி இருப்பு சிங்காரவேலி, எனக்கு கடல்லையே பார்த்தா பயம், அதனால் தூரமாக நின்று ரசிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலையை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு மஞ்சக்கொல்லை ஃபைரோஸ் கோபி சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி பிரபாகரன் வந்து, கடலை பார்த்தா அப்படியே சின்ன குழந்தை மாதிரி ஆடி ஓடி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கிழக்குடி இருப்பு ஜான்சி கவியரசி, ரசிக்கிறதோட சரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹா ஜான் அஜமுதீன் வந்து, கடலில் பார்த்தா அமைதியாக ரசிக்கிறதோட சரி, ஆடி ஓடி விளையாடுறவங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள் போல், அதனோட நாமும் ஆடுறதும் விளையாடுறதும் ஓடுறதும் ஒரு விதமான இன்பமாக இருக்குங்க. அலைகள் நம் காலை

தழுவும்போது அதுலேருந்து நம்ம நழுவி செல்லும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே கவிதைத்துவமாக வலங்கையுமான ஆட்டோ துரை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் கடலலையை பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. எஃபி கமெண்ட்லேருந்து எஃப்எம் மைக் வரைக்கும் இது LSC லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி ஜட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நமது காரைக்கால் பண்புறையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரும் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ ரத்த தான சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை உங்கள் கடை. தரமான தற்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: கோமல் சரவணன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அமைதியா ரசிப்பேன், அதாவது கடலை பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டோம் இல்லையா, அமைதியா ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறையாறுல அதான் வந்து ஆடி ஓடி விளையாட மாட்டேன், அந்த அழகு வந்து அமைதியாக ரசிப்பேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் அமைதியாக உட்காந்து ரசிப்பேன் கொஞ்ச நேரம் அப்புறமா விளையாடி மகிழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லேரியிலிருந்து பிரகாஷ் வந்து முதல்ல ரசிக்கணும் அப்புறமா விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழையூர் கோபெருந்தேவி வந்து எனக்கு கடலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் கடலை பார்த்தவுடன் ஓடி ஆடி விளையாடுறது தாங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலை பார்க்கும்போது அமைதியாக அப்படியே அமைதியாக இருக்கும் இல்லையா, அதனால் விளையாடுறதுக்கு விட அதாவது கடல் அலையை பார்த்தாலே மனசு துள்ளி விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் துள்ளி விளையாடுவேன் குழந்தையாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா மணக்குடியிலேருந்து நானும் பிள்ளைகளும் சேர்ந்து ஓடி ஆடி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர் யூசுப் மாலியம் கடற்கரையில் அலைகளை பார்த்து ரசித்து அப்படியே ஹெட்ஃபோனில் காரைக்கால் எஃப்எம் கேட்குறது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கரைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நீச்சல் அடிச்சுட்டு தான் வருவோன்னு பிரதாப ராபபுரம் கவியரசன் சொல்லியிருக்காங்க. எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: தொடர்ந்து இணைந்திருக்கிறீர்கள் காற்றின் மொழி பேசும் காரை பண்பலை 100.3 உடன். நேரம் 4 மணி.

0: நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: சிந்தனை தொலை கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: அண்ணே, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன்,

நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது மனம் விழையுதே. நேயர்களின் ரசனையும் சிந்தனையும் இசையோடு இணையும் நிகழ்ச்சி. இன்றைய மனம் விழையுதே நிகழ்ச்சியை தமது தனித்துவமான கடித வழிபாடல் தெரிவுகளுடன் அலங்கரிக்க இருக்கிறார் எழுப்பூர் ஆர். நாகராஜன் அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இவர் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடல் இளையராஜா இசையில் வாலி வரிகளில் இளையராஜா பாடிய தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த திரைப்படத்திலிருந்து நானாக நான் இல்லை தாயே இந்த பாடல் தான். இந்த பாடலுக்கு இந்த பாடல் விருப்பத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனம் விழையுதே நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், இந்த நிலை மொழிபரப்புற எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துப்பேன், இந்த பாடல் தொகுப்புகளும் ஒழிக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக தான் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒழிச்சிருச்சு இல்லையா இந்த பாடல் எதுக்காக அப்படின்னா, இவ்வுலகில் தாய் பாசத்திற்கு நிகர் எதுவுமே கிடையாது, எனவே எனது தாயின் நினைவாக இப்பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த திரைப்பட பாடல்.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: கடிதம் வழி ஒரு கானமழை, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையுதே. இன்றைய நிகழ்ச்சியை தனது தனித்துவமான கடித வழி பாடல் தெரிவுகளுடன் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் இலுப்பூர் ஆர் நாகராஜன். இந்த நேயரின் மனமிழையும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா, மக்களை பெற்ற மகராசி. இந்த திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் மருத காசி வரிகளில் T.M. சவுந்தரராஜன் பாடிய பாடல். இதற்கு அவர் கொடுத்திருக்கும் விளக்கம் வந்து, நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான் இல்லையா, விவசாயம் சேற்றில் அதாவது விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் வந்து சோற்றில் கை வைக்க முடியும், எனவே விவசாயம் காப்போம். இந்த பாடல் ஒலிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் எல்லோருக்காகவும். மக்களை பெற்ற மகராசி திரைப்பட பாடல்.
3: விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தான புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: www.pmsuryagar.gov.in
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: நமது காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
11: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
12: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
13: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
14: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
9: உங்கள் மனம் தொட்ட பாடல்களுக்கு உயிர் கொடுக்கும் மனம் விடையுதை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது

நேயர் விரும்பி கேட்டிருக்கும் அடுத்த பாடல் மறைந்த ஜானகி அம்மாள் பாடிய பாடல், காட்சியிலே வரும் கீதம். இந்த திரைப்பட பாடல் எனக்கு வந்து ஜானகி அம்மாள் அவர்களை மிகவும் பிடிக்கும். மேலும் பாடல் காட்சியில் இயற்கை வளங்கள் சூழ்ந்த நிலை இருக்கும் இல்லையா, அதனால இந்த பாடல் வந்து ஒலிக்குமா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக காட்சியிலே வரும் கீதம் திரைப்பட பாடல், இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் எல்லோருக்காகவும்.

0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் 7/10/2026 மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 11 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நனிலமட்டம் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலயம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. வரும் வெள்ளி 9/10/2026 மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ள ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவு நாளை காலை 10 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கடை தெருவில் நடைபெற உள்ளது.
3: தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.

நமது காரைக்கால் பண்பலையில் இன்று மாலை 6:40 ஒளிபரப்பாகும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். நமது பண்பலையில் இன்றிரவு 7:30 ஒளிபரப்பாகும் இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பண்டைய கால இயற்கை விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புலம் இரா சிவாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 ஒளிபரப்பாகும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வலங்கை மான் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். உங்கள் மனம் தொட்ட பாடல்களுக்கு உயிர் கொடுக்கும் இது மனம் விழையுதே.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விழையுதே. தமது தனித்துவமான பாடல் தெரிவுகளுடன் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தவர் எழுப்பூர் ஆர். நாகராஜன். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேரம் 4:30.

நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் நண்பீண்டா. முற்றிலும் இளைஞர்களுக்கான தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க?
3: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
2: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
4: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
2: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
5: இன்னைக்கு நண்பேண்டா நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் இருக்குங்க. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க? சில பேர் விளையாட போயிடுவாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்கள் பதிலோட உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்டு ரசிங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், 0-4-3-6-8 இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0. 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். கால் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நண்பேண்டா நிகழ்ச்சியில தொடக்கமா இனி புற நேயர் யார் கேட்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், பேசுறது யாருங்க?
4: நான் காரைக்கால்ல இருந்து காவியா பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்? சூப்பர்மா, பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம் பாடல் கேட்போமா?
4: கேட்போம்.
3: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பீண்டா முற்றிலும் இளைஞர்களுக்கான தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். பேசுறது யாருங்க?
1: அரியலூர் மாவட்டம் அமிர்தாங்கொடையில் பாரி உள்ள பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க. என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
1: என்ன
0: பண்ணுவீங்க வந்த
1: உடனே?
0: பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க. பாடல் கேப்போமா?
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
2: நண்பிடா நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனிவரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், பேசுறது யாருங்க?
3: அனப்பம்பிட்டிலிருந்து பிரீத்தி பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
3: எனக்கு தீரன் அதிகாரம் ஒன்று என்று சின்ன சின்ன கண்ண சேவிப்பாங்க மேம்.
2: பாடல் கருத்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க?
3: சின்ன பிள்ளைல ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது வந்தது சாப்பிடுவோம் மேம். ஃபர்ஸ்ட்
2: வந்தோடனே சாப்பிட்றது,
3: விளையாடுவேன்.
2: ஓகேங்க, சூப்பர். பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா. பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேம்.
2: நன்றி.
3: தேங்க்யூ மேம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னைக்கு நண்பேண்டா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற நேயர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
2: அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவ சாரல் பாடல் மேடம்.
1: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
2: நன்றி மேடம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவலைகளை மறக்க இசை அலையில் மிதக்க காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருங்கள். நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: எங்க வீட்டு மாப்பிள்ளை, சிறுகதையின் தொடர்ச்சி.
2: எண்ணமும் எழுத்தும்
3: திருவாரூர் மாவட்டம் விளமல் கே பக்கிரிசாமி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
5: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
4: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
5: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் விளமல் கே பக்கிரிசாமி எழுதிய எங்க வீட்டு மாப்பிள்ளை சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
2: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
7: பூஞ்சோலை கிராமத்தில் வசித்து வருகின்றனர் சுவாமிநாதன், வசுந்தரா தேவி தம்பதியரின் ஒரே மகன் அருணும், பரமசிவம், பார்வதி தம்பதியரின் ஒரே மகன் ரமேஷும். அருண், ரமேஷ் இருவரும் பொறியியல் படித்தவர்கள். இவர்களில் அருண் பொறுப்பானவன், ரமேஷ் பொறுப்பில்லாதவனாய் தவறான நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதை போக்கி வருகிறான். ரமேஷின் தந்தை பரமசிவம் வீட்டு மாப்பிள்ளையாக வந்திருப்பதால் அவர் மனைவி பார்வதியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவராக நடக்க வேண்டிய சூழலில் சிக்கித் தவிக்கிறார். பார்வதி வீட்டில் பரமசிவத்தின் நிலை பரிதாபத்துக்குரியதாக உள்ளது.
2: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.

பரமசிவம் வீட்டு வேலைக்காரர் போல் நடத்தப்பட்டார். அவருக்கு வீட்டில் யாதொரு உரிமையும் இல்லை. அதை உணர்ந்த பரமசிவம் எதுவும் பேச முடியாதவராய் வாயடைத்து நின்றார். பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்ற ஆதங்கம்தான் பரமசிவத்தை பேச வைத்தது. அவரின் மகள் தேவி மட்டும் பரமசிவத்தை போல் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தாள். தன் தந்தை பரமசிவத்திற்கு ஆதரவாகவும் இருந்தாள். மனைவி மகனும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து மனம் புழுங்கிய பரமசிவம் சாய்வு நாற்காலியில் சரிந்தார். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், குடும்பத்துக்கு வேந்த மனைவி என்றாலும் தலைவர் கணவன் தான். கணவன் மனைவி இருவரும் ஒத்த கருத்துடையவராக இருந்தால்தான் நல்ல குடும்பமே உருவாகும். குடும்பம் என்பது பிள்ளைகளையும் உள்ளடக்கியது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்தாலே அது பிள்ளைகளை பாதிக்கும் என்று அன்றொரு நாள் சாமிநாதன் சொன்னது உண்மைதான் என்று எண்ணியபடியே பரமசிவம் அன்றைய இரவு தூக்கத்தை தொலைத்தார். சாமிநாதனின் குடும்பம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம்தான். அவர் மனைவி வசுந்தரா தேவி அந்த குடும்பத்தின் வேந்தராக இருந்தாலும் கர்வம் இல்லாதவள், எளிமையானவள், சாமிநாதனின் கருத்துக்கு உட்பட்டவள். அதனால்தான் அவரது மகன் அருண் தன்னை உணர்ந்து, தன் நிலை உணர்ந்து, தானும் வளர்ந்து தன் குடும்பமும் வளர உழைக்கிறான்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோமதிராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: பலவாறு மனதில் எண்ணியபடி சாய்வு நாற்காலியில் படுத்திருந்த பரமசிவம் பொழுது விடிந்து விட்டதைக் கண்டு சட்டென எழுந்து சாமிநாதனை சந்திக்க அவர் வீட்டிற்கு சென்றார். பரமசிவத்தை கண்ட சாமிநாதன், வாங்க பரமசிவம் உட்காருங்க என்று நாற்காலியை எடுத்து போட்டவர், என்ன பரமசிவம் காலையிலேயே கலக்கமா இருக்கீங்க என்று கேட்டார். சொத்து காசப்பட்டு மாமனார் வீட்டோட மாப்பிள்ளையா வந்து தங்கினது நான் செஞ்ச பெரிய தவறு. இப்ப மனைவி

0: கட்டுப்பட்ட கணவனா, தட்டி கேட்க தைரியம் இல்லாத கோடியாயிருக்கே என்று கண்ணீர் விட்டார் பரமசிவம். தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க பரமசிவம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடந்த காலங்கிறது கைவிட்டு போன காலம், இனிமே எதிர்காலத்தை பத்தி சிந்திப்போம் என்று ஆறுதல் சொன்ன சாமிநாதன் தன் மனைவி வசுந்தரா தேவியை அழைத்து காப்பி கொண்டு வரும்படி கோரினார். அப்போது பரமசிவத்தை தேடி அவரின் மனைவி பார்வதி அங்கே வந்தாள்.
1: என்னங்க, நம்ம மகன் ரமேஷ போலீஸ்காரவங்க பிடிச்சுக்கிட்டு போறாங்களா
0: என்று பதறினாள் பார்வதி.
2: ஏமா, என்ன நடந்துச்சு
0: என்று பரபரப்புடன் கேட்டார் சாமிநாதன். எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தார் பரமசிவம்.
1: நான் சொல்றது உங்க காலில் விழையிலையா? என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பதறி போய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்களே
0: என்று உணர்ச்சி பெருக்கில் பொங்கினாள் பார்வதி. பொறுமை இழந்த பரமசிவம்,
2: ஆமா நான் கல் நெஞ்சக்காரன் தான், எப்ப என்ன நீ உன் கணவனா மதிச்சே? மாமனார் விட்டு மாப்பிள்ளன்னா இப்படிதானே எனக்கு முன்னமே தெரியாம போயிட்டு, ஆசை ஆசை ஆசை பேராசை
0: என கொந்தளித்தார் பரம

0: அவன் மனைவி பார்வதி அங்கே வந்தாள். என்னங்க, நம்ம மகன் ரமேஷ போலீஸ்காரவங்க பிடிச்சுக்கிட்டு போறாங்களா என்று பதறினாள் பார்வதி. ஏமா, என்ன நடந்துச்சு என்று பரபரப்புடன் கேட்டார் சாமிநாதன். எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தார் பரமசிவம். நான் சொல்றது உங்க காலில் விழையிலையா? என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு பதறி போய் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்களே என்று உணர்ச்சி பெருக்கில் பொங்கினாள் பார்வதி. பொறுமை இழந்த பரமசிவம், ஆமா நான் கல் நெஞ்சக்காரன் தான். எப்ப என்ன நீ உன் கணவனா மதிச்சே? மாமனார் விட்டு மாப்பிள்ளன்னா இப்படிதானே எனக்கு முன்னமே தெரியாம போயிட்டு ஆசை ஆசை ஆசை பேராசை என கொந்தளித்தார் பரமசிவம். இந்த பாருங்க பரமசிவம், நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்காம இப்ப ஆக வேண்டியதை பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் வரேன், புறப்படுங்க என்ற சாமிநாதன் பரமசிவத்தையும் அவரது மனைவி பார்வதியையும் அழைத்துக் கொண்டு புறப்பட ஆயத்தமானார். அந்த சமயம் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. காரை உற்று கவனித்த சாமிநாதன் வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றார். காரில் இருந்து சாமிநாதனின் மகன் அருணும் பரமசிவத்தின் மகன் ரமேஷும் இறங்கினார்கள். அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று உட்கார வைத்த சாமிநாதன்,
1: என்ன தம்பி ரமேஷ், ஏன் போலீஸ்காரங்க உங்களை அழைச்சிட்டு போனாங்க
0: என்று கேட்டார். அவரிடம் மனம் திறந்து பேசிய ரமேஷ் தானும் தன் நண்பர்களும் உல்லாசமாக மது அருந்தியதையும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் மடைத்திறந்த வெள்ளம் போல கொட்டி தீர்த்து கண்ணீர் விட்டான்.
1: இத பாருங்க தம்பி ரமேஷ், நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க, இனி உங்க வாழ்க்கைக்கும் வழி பிறக்கும், வசந்த வீசும்
0: என்று சமாதானம் செய்த சாமிநாதனிடம், அங்கில் என்ன மன்னிச்சிருங்க, காகிதப்பூ மணக்கும் ரோசாப்பூ கசக்கும்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். பணம் இருக்கிற இடத்துலதான் பண்பும் பாசமும் இருக்கணும்னு நினைச்சு உங்க மகன் அருணை நான் உதாசனப்படுத்தினேன். நானும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து அருணுக்கு பல தீமைகளை செஞ்சிருக்கோம். அதையெல்லாம் தங்கிக்கிட்ட உங்க மகன் அருண் எங்க, நான் எங்க, அவன் பக்கத்துல நிக்கிற தகுதி கூட எனக்கு இல்ல என்று கூறியபடி கண்கலங்கிய ரமேஷ், தாய் சிறந்த கோவிலும் இல்ல, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லங்கறத நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டேன். நான் என் தந்தை சொல்றத கேட்டு இருந்தேன்னா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். என்ன போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனப்போ என் கூட இருந்த ஒருத்தன் கூட என்ன காப்பாத்தல. என்கிட்ட பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன மச்சான் மாப்பிள்ளனு கூப்பிட்டாங்க. நான் அதுல மயங்கிட்டேன். அசலுக்கு நகலுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல, ஏமாந்துட்டேன். இதுதான் உலகம்னு என் தந்தை சொன்னதை இப்ப நினைச்சு பாக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன அழைச்சிட்டு வர என் கூட இருந்தவங்க யாரும் வரல. என்னால எந்த பயனும் பெறாத, நான் நல்லவனா வளர அக்கறையோட மறைமுகமா எனக்கு உதவி செஞ்சு இப்ப ஏற்பட்ட இந்த அவமானத்தையும் தொடச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன அழைச்சிட்டு வந்த உங்க மகன் அருண் தான் எனக்கு மச்சா மாப்பிள்ள எல்லாமே என்று உணர்ச்சி பெருக்கி சொல்லி முடித்தான் ரமேஷ்.
1: அது எப்படி தம்பி, என் மகன் அருண் உங்களுக்கு மச்சா மாப்பிள்ளன்னு ஆக முடியும்
0: என்றார் சாமிநாதன். ஏங்க முடியாது, உங்க மகன் அருணை என் தங்கச்சி தேவிக்கு கணவராக்கிட்டா அருண் எனக்கு மச்சினன் ஆயிடுவாருல, எங்க வீட்டு மாப்பிள்ள தானே அவரு என்றார் ரமேஷ்.
1: ரமேஷ் நீ சொல்றது
0: என்று கேட்டார் ரமேஷின் தந்தை பரமசிவம்.
2: ஆமாப்பா, நான் சொல்றது உண்மைதான், நான் என்ன உணர்ந்துட்டேன், இனிமே உங்க பேச்ச மீற மாட்டேன்
0: என்று கூறியபடி தந்தை பரமசிவத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டான் ரமேஷ்.
1: பாத்தீங்களா சாமிநாதன், உங்க மகனோட சேர்ந்து என் மகனும் காவியம் படைச்சிட்டான். நான் உங்க வீட்டு சம்பந்தி ஆகிறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா
0: என்றார் பரமசிவம். அதே நேரம்
3: சார் போஸ்ட்
0: என்றபடி வந்தார் தபால்காரர். ஓடி சென்று தபாலை பெற்றுக் கொண்ட அருண் பிரித்து படித்தான். அதில் மின்வாரிய பொறியாளர் பணியில் சேரும் பணி நியமன கடிதம் இருந்தது. அதை அனைவரிடமும் காண்பித்து ஆசி பெற்ற அருண் பணியில் சேர்வதற்கு மின்சார வாரியம் புறப்பட்டான். அடுத்த ஓரிரு மாதங்களில் அருண் தேவி திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. அவர்கள் வாழ்விலும் வழி பிறந்தது. அருண் தேவி இருவரின் மனமும் ஒத்த கருத்தாய் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று துடித்தது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
1: எங்க வீட்டு மாப்பிள்ளை சிறுகதையின் நிறைவு பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: திருவாரூர் மாவட்டம் விளமல் கே பக்கிரிசாமி.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேர்களே, இனிய மாலை பொழுதில் உற்சாகமாகி நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:15. நேர்களே, சாட்டர்டே சண்டே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வருது அப்படின்னாலே மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம். வீக்கெண்ட் ஹாலிடேஸ் அப்படிங்கிறது மனசுக்கு எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி பண்பலையில் சனிக்கிழமை மாலை 5:15 ஆச்சு அப்படின்னா ஒரு காமன் நேரத்துக்கு உங்களுடைய நகைச்சுவை அப்படிங்கிறது களைகட்டும். இன்றைக்கி என்ன இதை நகைச்சுவையாக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராங் நம்பரால் நடந்த காமெடிகள் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். நிறைய நம்ம எல்லாருமே இப்போது அலைபேசி அப்படிங்கிற ஒன்றை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி தொலைபேசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் மாற்றி போடுறதும் அதில் வரக்கூடிய அழைப்புகளுக்கு பதில் சொல்லும்போது ஏற்படக்கூடிய நகைச்சுவை அப்படிங்கிறதும் சிறப்பாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் நேரில் பேசலாம். இது ஒரு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நான் முகநூல் பக்கத்துலேயும் அதுக்கான போஸ்டரை போட்டிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முகநூல் பக்கத்தோட போஸ்டர் பக்கத்துலேயும் பதிவு செய்யலாம். தொலைபேசியில் அழைச்சி உங்களுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக காமெடி சிறப்பாக இருக்கும். இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் முதல் நீரோடு இணையும் முன்பாக
6: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: ராங் நம்பர் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச நகைச்சுவை அனுபவங்களை பகிர்ந்துக்குள்ள ரைட் நம்பர் இப்போ நான் சொல்லப்படுற அந்த நம்பரில் நீங்கள் அழைக்கலாம். 43368 என்கிற முன்னணிப்பெண்களோடு 2312-2312-2994-80 2995-80 என்ற 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9566-427-2331. இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம். வரக்கூடிய நேர் என்ன அனுபவத்தோட வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன்.
7: செந்தில் கண்ணன் பேரலாம்.
5: பேரலத்தன் செந்தில் கண்ணன் ஐயா, என்ன ராங் நம்பர் வந்தது, என்ன காமெடி நடந்தது உங்களுக்கு?
7: என் பேர் வந்து சார் செந்தில் சார்.
5: ஆ,
7: என் கஸ்டமர் அதே மாதிரி பேர் பதிவு வச்சிருப்பாங்க.
5: சரி,
7: வேற பேர் ஏதாவது இருக்கும். நான் கடை வச்சிருக்கேன்.
5: சரி,
7: ஒரு வடிவேல்னு ஒரு பையன் எனக்கு போன் பண்ணாரு.
5: சரி,
7: எடுத்து என்னப்பா அப்படின்னா,
5: ஆ
7: ஏ நான் வரியா வரலையா வேலை பாக்குறத வச்சுட்டு போயிட்டு நீ பாட்டியா, எப்ப வர போற நீ? யோ என்னப்பா, யார்த்த பேசுற, யாரு என்ன அப்படின்னா, சாரிண்ணா சாரிண்ணா.

0: தப்பா சொல்றேன்.
1: இப்படி ஒரு அனுபவம். அதான் மூணு நாலு செந்தில், மூணு நாலு செந்தில்ங்கிற பேரை செல்போன்ல சேர்த்து வைக்கும் போது சமயத்தில் அவசரத்தில் அப்படி ஆயிடும். ஆமா
0: ஆமாம் சார்,
1: ஆமாம். நன்றி நன்றி
0: வாய்ப்பு. நன்றி சார்.
1: நன்றி நன்றி. வருக வணக்கம்
2: ஐயா. மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம். வனக்குடியிலேருந்து ராஜேந்திரன் ஐயா.
2: ஆமாம் நல்லா.
1: உங்களுக்கு உங்கள் நம்பர் எல்லாருக்கும் ரைட் நம்பர் அதான் இருக்கும். எப்படி ராங் நம்பரில் உங்களுக்கு கால் வந்தது?
2: ஏதா அப்படி என்னோட ரைட் நம்பர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மச்சம் பையன் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிறான்.
1: சரி.
2: நான் வந்து ஒரு சீட்டில் ஒரு சின்ன தகராறு இருந்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு போய் வாசலில் உட்காந்துருந்தேன்.
1: சரி.
2: நான் போக் பண்ணுறாங்க, அவன் ஃபோன் பண்ணுறான் இங்கேருந்து வீட்டிலேருந்து.
1: ம்,
2: என்ன போன் பண்ணா? அவன் கேட்டான், மாமா இது பூனைக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு தட்டில் வந்து கொஞ்சோண்டு மீனும் கொஞ்சோண்டு பாலும்
1: வைக்கிறேன்.
2: அந்த மீனோட தண்ணி எது மேல இருக்கும்
1: அப்படின்னா,
2: நானே இங்க ஒரு பிரச்சனையில இருக்கேன், என்னடா இப்படி கேக்குறானே எனக்கு சொல்லிவிட்டு, நான் மீன் மேல இருக்கும்டான்னு நான்
1: சொன்னேன்.
2: நீ என்னமா உனக்கு வயசு இவ்வளவுதான் ஆச்சு, என்னமா உனக்கு தெரியல, மீன் பூனோட கண்ணு வந்து அதோட மூக்குக்கு மேலதான் மாமா இருக்கும்
1: அப்படின்னா. பாருங்க, உங்களை வந்து ஒரு ஒரு வார்த்தையில மடக்கிட்டாரு. அந்த ஒரு சண்டை விட அந்த ஒரு
2: என்னுடைய மன உளைச்சல அப்படி போச்சுட்டாங்க.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். இணையவர் மடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க. சரி, இதே இதே வசனத்தை ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கீங்க சாமிநாதன். சரி சரி, இப்ப வாங்க. என்னங்க, இங்க இருந்து உங்களுக்கு ராங் நம்பர்ல கால் வந்தது, என்ன நடந்தது சொல்லுங்க.
3: ராங் நம்பர்ல ஒரு ட்ரிப் சென்னையில இருந்து பேசுறேன்.
1: சரி.
3: என்ன உங்களுக்கு வந்து உங்க பேங்க்ல அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாசு
1: பாருங்க. சரி, அதே மாதிரி வந்து யாருக்கிட்டையும் நம்மளுடைய அதாவது ஆதார் எண்ணையோ வரக்கூடிய ஓடிபி எண்ணையோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. சரி, நீங்க இப்போ
3: சொன்ன முதல் 1000 பணம் வந்தது, மக்கள் 1000 வந்தது, மூணாம் நாள் 68000 பணம் போச்சு.
1: போயிடுச்சா?
3: போச்சு.
1: சரி, நான் இதை சிரிப்பே சிரிக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு எழுந்திருக்குதுங்க ஒரு விஷயத்த ஒரு நம்பர்ல சொல்லிட்டு. அதனால சரி சொல்லக்கூடாது. இனிமே கண்டிப்பா நேர்கள் இதை கேட்டவங்க இனிமே வந்து யாருக்கும் ஓடிபி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு
3: நம்பலாம்.
1: சரி, நிறைய நேர்கள் காத்துட்டே இருக்காங்க. நன்றி
3: நன்றி நன்றி.
1: வருக வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரெங்கிருந்துமா?
4: நேமத்திலிருந்து அமுதா சார்.
1: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் வந்தது?
4: எனக்கு வரல சார், நான் போட்டேன் சார். நான் எஃப்எம் நினைச்சிட்டு போட்டேன் சார்.
1: எஃப்எம் நினைச்சிட்டு வேற நம்பர் போட்டீங்களா?
4: பக்கத்துல அந்த கடல் லாஸ்ட் நம்பர் வந்து ஒரு 4 நம்பர், அதே நம்பர்.
1: சரி, அங்க பாட்டு போடுங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க பாட்டு இல்லைங்கன்னு இருப்பாங்க.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன். நல்லா இருக்கேன்னு எல்லாம்
1: சொல்றாங்க.
4: காரைக்கால் தானே, அவங்க வந்து பதிலுக்கு கேட்பாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி கேட்காம, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்க நல்லா இருக்கேன்னாங்களே, பேசுற மாதிரி இருக்கு. நீங்க யாரு, என்ன ஒரு இது, நீங்க என்ன ஒரு இருந்தாங்க அவங்க என்ன? அப்புறமா தான் நம்பர் பாக்குறேன் சார். முன்னாடி உள்ளது செல் நம்பரா இருக்கு, நாங்க ஃபோன் நம்பர்ல பாத்துக்கலாம்.
1: சரி, நன்றி, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட வைக்க நன்றி. அடுத்து வரக்கூடிய நீர் வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்.
5: அரியலூர் மாவட்டம் அருளையார் கோட்டையில் பாரி வள்ளல் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க.
5: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். வள்ளல் மாதிரி நகைச்சுவையா சொல்லணும். எந்த ராங் நம்பர்ல இருந்து கால் வந்தது உங்களுக்கு, என்ன நடந்தது?
5: எந்த ராங் நம்பர்ல கலெக்டர் ஆஃபீஸ் எனக்கு ஃபோன் வந்ததுங்க. லோன் எடுக்க போனோம்.
1: சரி.
5: நான் லோனை வேணாம்ட்டு எங்க வீட்டுக்கார சொல்லி கேட்டு கொடுத்தோம்.
1: சரி, பொதுவாக லோன் கட்டலைன்னா தான் ஃபோன் வரும்.
5: நான் வேணாம்னு கொடுத்த லோனே வேணாம்னு சொல்லிட்டேன்.

0: சரி
1: மறுபடியும் அப்படி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க திருப்பி திருப்பி.
0: சரி
1: அந்த ராங் நம்பர் பார்த்துட்டு மறுபடியும் நானாக கூட்டு பார்த்தாங்க, ஐயோ இது வேறங்கன்ட்டாங்க. அது வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்மாலை 5:33 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம். உழவரும் ராங் நம்பரால் நடந்த காமெடிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வரிசையை இணைப்பில் வந்துட்டே இருக்காங்க, அதனால கண்டிப்பாக பாடலுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய இணையர் வருக, வணக்கம்.
6: ஓ வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறதுமா?
6: நாங்கள் நலத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம், மயிலாடுதுறை மாவட்டம் நலத்துக்குடி.
0: நலத்துக்குடியிலேருந்து யாருங்க?
6: ராணி பேசுகிறேன், ராணி ராவணன்.
0: சொல்லுங்கம்மா.
6: நாங்க ஒருத்தர் ஒரு கால் பண்ணு வந்துருங்க சார் எனக்கு.
0: சரி
6: யாருங்கன்னு கேட்டா ராவணன் வீடு தானா அப்படின்னாங்க. ஆமான்னு சொன்னா, நீங்க என்னமா டாடா அரிசினா பணம் கேட்காம இருக்கீங்க அப்படின்னாங்க. நாங்க எப்ப டாடா அரிசி எடுத்தோம், எங்க வீட்டுக்காரங்க தள்ளு வந்து காய்கறிகளும் வியாபாரம் பண்றாங்க, நாங்க எப்ப எடுத்தோம்னு நான் சொல்றேன். இல்லம்மா ராவணன்ங்கிறது நலத்துக்குடி, நீங்க தானம்மா அப்படின்னு. சரி நடுத்துக்குடி ராவணன் என்ன இன்சல்னு பாத்தீங்களா? சரி என்னன்னு பாத்தீங்களா? மொட்டையா நடுத்துக்குடினா நடுத்துக்குடி ராவணன் 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சரிம்மா சாரிம்மா நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. இது வந்து காய்கறிகள் விற்கிறவங்க தள்ளு வண்டி ராவணன், அவங்க வந்து டாடாச்சி டிரைவர். அவங்க
0: இருக்காங்க,
6: நான் சொல்லிட்டு என்னால ஒண்ணும் சொல்ல முடியல, நீங்க தெரியாம போட்டீங்கன்னா நான் மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னா சரிங்க வந்து பாரு கேட்டாரு.
0: நன்றி ராணி அம்மா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஹலோ,
7: பேசுறேங்க.
0: வணக்கம்,
7: சுப்பிரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
7: போன் வந்து என்னன்னு பார்த்தா, 5000 பணம் அனுப்புவேன், உனக்கு 10000 அனுப்புறேன், 5000 ஃப்ரீ உனக்கு அப்படிங்கிற மாதிரி
0: சொன்னேன்.
7: முதல்ல 10000 நீ இங்க அனுப்புவேன், பாதி நான்
0: அனுப்புவேன். கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கிறீங்க.
7: இந்த மாதிரிதான் இருக்குது, ஒரே நண்பன் பேசுறேன்னா உதவியே தான்
0: கேட்பான்.
7: இந்த டூப்புலாம் விடுறேன் யாருக்கு?
0: ஆமா, பணத்தெல்லாம் யாரும் யாருக்கும் சும்மா தர மாட்டாங்களே.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.

0: ஒரு பக்கம் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நகைச்சுவையான சில விஷயங்களை தந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் படிப்பினை தந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ ரெண்டு மூணு நேர்கள் சுப்பிரமணிய ஐயா உட்பட ரெண்டு மூணு நேர்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு நம்பர்லேருந்து நம்மளுக்கு கால் வருது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்முடைய ஓடிபியோ ஆதார் எண்ணையோ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பகிரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ரிசர்வ் வங்கி நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஆதார் எண்ணை வந்து பொதுவாக வங்கி கணக்குகளோடு இணைச்சிருக்கிறோம். சில விஷயங்கள் நம்முடைய மொபைல் ஃபோன் செல்ஃபோன் வாங்குறதுக்கு பயன்படுத்தியிருப்போம். ஆக அது மூலமாக அந்த தகவல்கள் அதாவது அந்த டேட்டா களவாடப்பட்டு அது மூலமாக நம்முடைய பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த எச்சரிக்கை. கண்டிப்பாக அப்படிப்பட்ட எண்களையும் நீங்கள் புறக்கணிக்கணும். அதே நேரத்தில் நகைச்சுவையாக நடந்த விஷயங்களை நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்று பகிரலாம். அடுத்து வரக்கூடிய நீயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சாக்கையிலேருந்து சிவபாலன்.
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாவது.
0: சொல்லுங்க சொல்லுங்க சிவபாலன் ஐயா.
1: ஒன்றும் இல்லை, நான் ஒரு எனக்கு ஒரு ராங் நம்பர் வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இது மாதிரி பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. நான் உங்ககிட்ட வந்து மத்தியானமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் அதை பற்றி எந்த தகவலுமே எனக்கு சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாப்ல. ஆ சரி அப்படின்னு நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஓகே அப்புறம் சொல்லுங்க அப்படின்னா, ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கப்ப எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு மணி நேரத்தில் வரணும் வீட்டுக்கு அப்படி சொன்னாங்க. பச்சை கலர் சட்டை போட்டிருப்பேன், ரோட்ல வந்தீங்கனால கையை காமிப்பேன் அப்படின்னாரு. நானும் அதே மாதிரி ரோட்ல போயிட்டே இருக்கேன். ரோட்ல போகும்போது கையை காட்டிட்டே இருக்காரு. இந்த வரம் பாருங்க, ஏன் நான் தான் பார்த்தா எங்க வீட்டு பக்கத்துல உள்ளவர் தான் அவரு.

0: மாற்றி எனக்கு ஃபோன் பண்ணிட்டார்.
1: ம், மாற்றி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு.
0: ஃபோன் பண்ணிட்டார். நீ எனக்கு தான் ஃபோன் அதை முன்னாடி சொல்லிட்டு கட் பண்ண வேண்டியது என்னடா அப்படின்னு கேட்டார். ம், சரி நீ பேசுகிறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான்
1: நினச்சேன். ம், பக்கத்து வீட்டிலேருந்தே பக்கத்து வீட்டுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, அதுக்காக ஒரு பெரிய காத்திருப்பு வந்திருக்கு.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக.
1: நன்றி நன்றி சிவகுமார், நன்றி. வருக வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்,
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். சரியான நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ராங் நம்பரை பற்றி சொல்லுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொளத்திலிருந்து கிருஷ்ணன் நேச்சர்வாணி.
1: சொல்லுங்க ஐயா.
2: நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன்.
1: சரி,
2: தம்பி வாப்பா
1: அப்படின்னு.
2: அவனும்
1: வந்தான்.
2: தம்பி, நான் கேள்வி கேட்ப, நீ பதில் சொல்லணும் அப்படின்னு.
1: நன்றி உங்களுடைய அழைப்புக்கு, நன்றி. கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நேர்கள் கலந்துக்கிட்டு தங்களுடைய அந்த ராங் கால் நம்பரால் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே நிகழ்ச்சி குறித்து நேர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலேருந்து நினைக்கிறேன். அடுத்து ஆக்கூர் மணப்புரம் ஆச்சியார் மன்சூர் இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரிவல்லல் சொல்லியிருக்கிறாங்க, அமிர்தரையன் கோட்டையிலிருந்து. அடுத்து வினோத்குமார் காரைக்கால்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து, அப்புறம் மின்சாரக்கண்ணன் இஞ்சிக்குடியிலேருந்து நிகழ்ச்சிக்கு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி மற்றும் காரைக்கால் பூத்துறை சித்ராதேவி அன்பு செல்வ ஆர் செல்வகுமார் இவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து தில்லை வில்லாளன் ராஜன் இவங்க குத்தாலத்திலேருந்து, தில்லை தேரடி தில்லை வில்லாளன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்படின்னு எங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்று நகைச்சுவை பகிர்ந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றி. பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவேறுகிறது இன்றைய கலக்கல் நேரம். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:30. நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: விளக்கேற்றும் விளை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

0: அண்ணா இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
1: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
0: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
1: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற?
0: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
1: சரிப்பா வா, குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
0: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.

0: நீங்களே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
5: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
6: நிகழ்ச்சியில்
0: தொடரும் பாடல் கமலா மோகன் பாடியது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
2: நேர்களை, நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கே ஜி யேசுதாஸ் பாடியது.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது
1: பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
6: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன்.

0: ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தொடரும் பாடல் நாகூரிய குல் முகமது பாடியது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை, நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: முன்னதாக நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன்கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: வரும் இந்த பாடல் நாகூரியும் ஹனீஃபா பாடியது.

நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6 மணி. நேர்களை இப்போது கேட்கலாம் பன்னிசை. கண்காட்டு என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவடை மருதூர் சிவாச நடராஜன் அவர்கள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்ற கருப்பொருள் அடிப்படையில் விமானப்படை தினம் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, COVID-19 பெருந்தொற்று காலம் உள்பட உலகம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளில் இருந்து சமாளித்து மீண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்கும் வகையில் பசுவின் சாணத்தில் இருந்து உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் உற்பத்தி செய்வது முதல் பால் பொருட்களை பதப்படுத்துவதில் தொடங்கி விற்பனை செய்வது வரை கால்நடை வளர்ப்பை சுற்றி ஒரு முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அவர் இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற மாநில அளவிலான கோபாலக் சம்மேளன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், கூட்டுறவு அமைச்சகம் அமைக்கப்பட்டதன் மூலம் கால்நடை வளர்ப்பவர்கள் அதிக பயனடைந்து வருவதாக கூறினார். மேலும் குற்றவியல் நீதி சீர்திருத்தங்கள் குறித்து பேசிய அமைச்சர், பாரதிய நியாய சங்கீதா முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு என்பது உலகின் மிக நவீனமானதாக மாறும் என்றும் தெரிவித்தார். பாரதிய நியாய சங்கீதா முழுமையாக அமல்படுத்தப்பட்டவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதில் இருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்குகளை முடித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்றும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவின் மிக நீண்ட கால பொருளாதார தடைகளை முறியடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது.

0: பதினேழு வரிகள் மற்றும் 13 செஸ் வரிகள் ஒரே பொதுவான கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டு ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற நடைமுறை GST அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் சாத்தியமானது. பல மத்திய மற்றும் மாநில வரிகள், தொடர் வரி விதிப்பு மற்றும் எல்லைச்சாவடிகளால் மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து மற்றும் வரி சோதனைகள் ஆவண பணிகள் என சரக்கு லாரி ஓட்டுநர்கள் பெருமளவு நேரத்தை செலவிட வேண்டியிருந்தது. இந்த தாமதங்களால் தளவாட செலவுகள் சர்வதேச அளவுகோலை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருந்ததாக உலக வங்கி குறிப்பிட்டது. GST முன்பு ஒரு நாளுக்கு சுமார் 225 கிலோமீட்டர் பயணித்த நீண்ட தூரம் செல்லும் லாரிகள் GST அமல்படுத்தப்பட்ட பின்பு 300 முதல் 325 கிலோமீட்டர் வரை பயணிக்கின்றன. இதன் மூலம் 44% வளர்ச்சியும் எட்டப்பட்டுள்ளது. GST பொருளாதாரத்தை முறைப்படுத்தவும் உதவுகிறது. 2017 66.5 லட்சமாக இருந்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2026 மே மாத நிலவரப்படி 1.65 கோடியாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் 2025-26 நிதியாண்டில் GST வரி வசூல் 22.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதி 32%-41% உயர்த்தப்பட்டது. குறிப்பாக கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்கள் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது தற்போது கணிசமான வரி பகிர்வுகளை பெறுகின்றன. ஒரே நாடு ஒரே வரி கொள்கை தனித்தனி வரி பிரதேசங்களாக இருந்த இந்திய மாநிலங்களை ஒரே தேசிய பொருளாதார சந்தையின் கீழ் கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிக இல்லை.
1: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 ரன் வெற்றி இலக்குடன் தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷராவத் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் வடகொரிய உலக சாம்பியன் சாங் சாங் ஹானை 11-7 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி இந்தியாவிற்கு மற்றொரு தங்கப்பதக்கத்தை பெற்று தந்துள்ளார். தற்போது 20 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என மொத்தம் 82 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. G20 உறுப்பு நாடுகள் உடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற விதிகளை அடிப்படையாக கொண்டது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் பங்கு பெற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு நாளில் உரையாற்றிய திரு கோயல், 140 கோடி மக்களுக்கு சேவை செய்யும் உள்நாட்டு தேவையை சார்ந்த பொருளாதாரத்துடன் இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் உற்பத்தி திறன் அதன் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்றும் அவர் கூறினார். 94வது இந்திய விமானப்படை தினம் வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் கருப்பொருள் இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்பதாகும். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
0: இந்திய விமானப்படை தினத்தை கொண்டாடும் விதமாக ஹிண்டன் விமானப்படை தளத்தில் அணிவகுப்பு, டீம் சக்தி, ஏர் வாரியர் ட்ரில் டீமின் நிகழ்ச்சிகள், அதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையினரின் இசை நிகழ்ச்சி மற்றும் ஹெரிடேஜ் பிளைட்டின் வானூர்தி சாகச நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சீத், கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் மற்றும் முன்னாள் விமானப்படை தளபதிகளும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்வார்கள். அணிவகுப்பிற்கு முன்னதாக MI-17 1V ரக ஹெலிகாப்டர் துவாஜ் வானில் பறக்கும் அணிவகுப்பில் 3 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடியையும் இந்திய விமானப்படை கொடியையும் ஏந்தி செல்லும் என்று ஸ்குவாட்ரன் லீடர் பல்லவி சங்வான் இன்று புதுடில்லியில் தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட படை பிரிவுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் முதன்மையான முற்றிலும் பெண்களை கொண்ட விமான போர் வீரர் அணிவகுப்பு குழுவான டீம் சக்தியும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும். அதன் துல்லியம், சுறுசுறுப்பு மற்றும் ஒழுக்கத்திற்காக புகழ்பெற்ற இக்குழு மிகவும் ஒருங்கிணைந்த அசைவுகளையும் சிக்கலான அணிவகுப்புகளையும் வெளிப்படுத்துகிறது. தனது செயல்பாடுகளின் மூலம் சக்தி குழு பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய விமானப்படையின் பெருமை, வலிமை மற்றும் கம்பீரத்தை பிரதிபலித்து பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் தொழில் முறைக்கான ஒரு சக்தி வாய்ந்த

0: சுதந்திராக விளங்குகிறது.
1: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் 5ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடைபெறும் சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியத்தின் 153வது மாநாடு இந்த மாதம் 5 முதல் 9ஆம் தேதி வரை தான்சானியாவில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் பங்கேற்க மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழு தான்சானியா செல்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்ற கருப்பொருள் அடிப்படையில் விமானப்படை தினம் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் மாலை 6:20. நேரில் இப்போது கேட்கலாம். நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: என் சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
6: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
5: தங்கம் மற்றும் வெள்ளிரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில் மயிலாடுதுறை
5: மற்றும் தி நகர் சென்னை.
7: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
8: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கல்விக்கு அழகு கற்றறிந்த அடங்கல் என்பதை கற்றவர்கள் சிலர் அடக்கத்தின் மேன்மையை அறிந்து அடக்கமாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் செல்வமும் அறிவும் அவர்களிடம் நாம் பேசும் வரை தெரியாது. ஆடம்பரமான மனிதர்களை பார்த்து பழகியவர்களுக்கு அடக்கமுடையவர்கள் பற்றி அறியாமல் அவர்களை எளிமையாக மதிப்பிடுவர். அடக்கமுடைய அறிவாளிகள் தகுந்த நேரத்தில் தேவையானதை செய்வார்கள். அப்படி ஒருவர் அந்த ஊரில் இருந்தார். அவர் இராணுவத்திற்கு சென்று 30 வருடங்கள் ஆகிவிட்டன. இராணுவத்தில் பணியில் சேர்ந்தவர் எப்போதாவது ஊருக்கு வருவார். அந்த ஊரின் மீது அவருக்கு ரொம்ப நேசம். அதனால் ஊரை 2 முறை சுற்றி வருவார். பேசுகின்றவர்களிடத்தில் அன்பாக பேசுவார். பேசாதவர்களை இவரே பார்த்துவிட்டு நாம் அவர்களை பார்த்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வந்துவிடுவார். அவர் ஊரையும் ஊர் மக்களையும் மிகவும் நேசித்ததால் அவரை அனைவருக்கும் பிடித்திருந்தது. இராணுவத்தில் சேருவதற்கு முன் ஊரில் உள்ளவர்களின் தேவையை அறிந்து சான்றிதழ்கள் பெற்று தருவது, மனு கொடுப்பது, நோயுற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போன்ற ஊர் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இப்போது அவரவர் வீட்டிலும் பிள்ளைகள் படித்து பெற்றோரின் தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையில் வளர்ந்திருக்கின்றனர். அதனால் அவருக்கு தற்போது ஊருக்கு செய்ய பெரிய தேவைகள் எதுவும் இல்லை. மாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்தலாம் என்று எண்ணி படிக்கும் மாணவர்களை ஒருங்கிணைத்தார். ஆனால் மாணவர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. இப்போது அவருக்கு வயது 60,

0: அப்போது அவரை பார்க்க வந்த நண்பரிடம் தனது மனவிருப்பத்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியர். மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களிடம் இராணுவ வீரரின் தொண்டுள்ளம் பற்றியும் அவரால் அவர்களுக்கு சிறப்பாக பாடம் நடத்த முடியும் என்றும் நாளை முதல் வகுப்பை நடத்த இருக்கிறார், அனைவரும் பயன்பெறுங்கள் என்றும் கூறினார். அடக்கமுடையவர்கள் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு போன்று தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து செயல்படுத்துகின்ற இந்த இராணுவ வீரரை போன்றவர்கள் உண்மையாகவே அடக்கமுடையவர் என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரைகளை கூறி அவருடைய பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்தார். அமைதியானவர்களை அறிவிலார் என்று நினைக்கக்கூடாது நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:25, 30 நொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
9: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
10: நீ அப்பவே சொன்ன செல்வன், குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு, நான் தான் கேட்கல, எதையோ வாங்கிட்டேன்.
9: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
11: ஜப்பானிய தொழில்நுட்பம், 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
12: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
2: பண்பலையில் இனி வருவது லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பண்பலையில் மாலை 6:40 உலாவரும் காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சையின் வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள் இசை தூரிகை உலாவரும் மாலை 6:45. இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் பண்டைய கால இயற்கை விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புளம் இரா சிவாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வலங்கைமான் அரசினர் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடியுள்ள பாடல்களோடு உலாவரும் இன்றைய இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் வந்து கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 10:00 திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இரவு மலரும், 10:30 தொடங்கி மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும் தொடரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்னோடு. நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறும் நேர்களே. நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர் மற்றும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை. நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்ததான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35

காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியேசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பா சீதா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்ல வந்து கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் முனிவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். நேர்களை ஏனைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியினிடையே அறிவிக்க கேட்கலாம். இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் கொண்டுவந்த சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா அல்லது பரிசு பொருட்களை வழங்குவது என தேர்தல் விதி மீறல்கள் போன்றவைகளை கண்காணிக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 1300 வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபட உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜி சுரேகா.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ₹50,000 அதிகமான ரொக்க பணத்தை எடுத்து செல்வோர் அதற்கான அனைத்து ஆதார ஆவணங்களையும் கட்டாயமாக உடன் வைத்திருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் பரிசு பொருட்கள் வழங்குதல் வாக்காளர்களை அச்சுறுத்தல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய சம்பவங்கள் பற்றி தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர்தல் அலுவலர்கள் பறக்கும் படை காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
3: தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார்.

0: தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோவில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்றும் தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சித்த மருத்துவத்தின் கீழ் உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள மையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் சித்த மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம் ஸ்கீம் பேரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு இடங்கள்லயும் சித்த மருத்துவ மனைகளை அதிகமாக்குவதற்கும் சித்த மருந்துகளை வந்து அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேருவதற்கும் திட்டங்கள் இருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி தேசிய சித்த மருத்துவமனையில சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் உள்ள பார்க்கல காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அதை நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3 to 5 நாட்கள் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 1 மாதத்தில் 1405 தெரு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சி பிரியங்கா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 318 கிலோ போதைப் பொருளை தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில்

0: திருச்சி கோட்டம் சார்பில் தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வன உயிரின வார விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகம் சார்பில் நெகிழியில்லா வனம் என்ற தலைப்பில் தீவிர தூய்மைப் பணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: Akashvani.
4: காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் மாலை 6:40:50. நேயர்கள் இப்போது கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: நலமை வழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள்.
10: நிறைய பேர் பயோப்சி எடுத்தா புற்றுநோய் பரவும்னு நினைப்பாங்க, ஆனா பயோப்சினால புற்றுநோய் பரவ போறதில்ல. பயோப்சி எடுத்தாதான் புற்றுநோயை கண்டறிய முடியும், இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் பயோப்சி பண்ணால் புற்றுநோய் பரவிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்றது வதந்தி. இப்போ ஒரு ஒரு புற்றுநோயை பற்றியும் பார்ப்போம். முதல்ல லிப் கேன்சர், உதட்டில் வர புற்றுநோய். இதற்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பது மற்றும் ஆல்கஹால். அப்போ எப்படி அது வெளிப்பாடு ஆகும்னா, முதல்ல உதட்டில் ஏதாவது ஒரு புண்ணு ஆறாமல் இருக்கிறது, ஒரு 2 வாரமாக இருக்குது, அதுலேருந்து கைப்பட்டாலே ரத்தம் வருது, அது ஒரு காரணம். அடுத்து வாயின் உள்பகுதி, அதாவது பக்கல் மியூக்கோசான்னு சொல்லுவோம், அதாவது கண்ணத்துக்கு உள்ளார இருக்கிற பகுதி, அந்த பகுதியில் இதே மாதிரி ஆறாத புண்ணு, ஒரு 2 வாரமாக இல்லது 3 வாரமாக ஏதாவது புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி உங்கள் பல் வந்து அதை உறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்போ ஆறாத புண்ணு இருக்குது, அதில் ரத்தம் வருது, அடிக்கடி நீங்கள் கடிச்சிக்கிறீங்க மெல்றப்ப, அதே மாதிரி புகையிலை அந்த இடத்துல வச்சு அடைக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து பார்க்கணும். நாக்கில் புற்றுநோய் எப்படி வரும்னா, இதே மாதிரி ஆறாத புண்ணு, நாக்குலேருந்து ரத்தம், நீங்கள் பல்ல கடிக்காமையே தானாக தொட்டாலே ரத்தம் வந்ததுன்னா நாக்கு புற்றுநோய்க்கு காரணம் அதிகம். அதே மாதிரி

0: மூச்சுக்குழாய் லாரிங்ஸ்னு சொல்லுவோம். லாரிங்ஸில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள், திடீர்னு உங்கள் குரல் மாற்றம் ஏற்படுவது, அதாவது ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை கரகரப்பாகவே இருக்குது, ஒரு ரெண்டு வாரமாகவோ மூணு வாரமாகவோ குரல் மாற்றம் இருக்குது, பேச முடியல. சில பேர் பாடுவாங்க, பாடுறவங்களுக்கு அந்த குரல் வராது. இது ரெண்டு அல்லது மூன்று வாரமாக இருக்கும் தொடர்ச்சியாக. அப்படின்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகணும், ஏன்னா அது புற்றுநோயாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதற்காக குரல் மாற்றம் இருந்தாலே புற்றுநோயின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சளி பிடிச்சாலும் குரல் மாற்றம் இருக்கும், ஆனால் அது ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடும் நீங்கள் ஒழுங்காக மருந்து மாத்திரை போட்டிங்கன்னா. ஆனால் சில சமயம் அந்த வாய்ஸ் சேஞ்சுன்றது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி துப்புறப்ப திடீர்னு பிளட்டு வருது, அது தொடர்ச்சியாக வருது. அதே மாதிரி ஏதாவது சதை மாதிரி வந்துடும் துப்புறப்ப, இது மாதிரிலாம் இருந்தால் உடனே ஒரு காது மூக்கு தொண்டை மருத்துவரை அணுகணும். அதே மாதிரி ஃபெரிஞ்சியல் கேன்சர்ஸ், உணவு குழாயில் புற்றுநோய் வருது, அது வந்து உங்களுக்கு விழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஆகாரம் சாப்பிட முடியாது, சாப்பாடு விழுங்க தான் கஷ்டமாக இருக்கும். காலப்போக்கில் தண்ணி விழுங்குறதுக்கே உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும். அப்போது இது படிப்படியாக ரெண்டு அல்லது மூன்று வாரத்துக்கு மேலே இருந்தால் உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை அணுகணும். இந்த புற்றுநோயெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எண்டோஸ்கோப் தான் சரியான வழிமுறை. சில சமயம் எண்டோஸ்கோப் வச்சு கூட பயோப்சி எடுப்போம். அந்த பயோப்சி டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு எந்த விதமான புற்றுநோய் என்பது தெரிய வரும், அதாவது டைப் ஆஃப் கேன்சர். சிகிச்சைக்கு இந்த டைப் ஆஃப் கேன்சரை வச்சு தான் சிகிச்சை பண்ண முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழு. தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தந்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர். சண்முகநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ் பாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3. நேரம் மாலை 6:46 நிமிடம் 30 நொடி.

0: நேர்களை பன்மொழியில் இனி உலா வருவது இசை தூரிகை. இசை தூரிகை நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: இசை தோரிகை தரும் முதல் பாடல் தளபதி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடியது.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை தூரிகை உலாவரும் நேரம் மாலை 6:55 நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்
3: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்
0: நாளை காலை 6:40 நமது பண்பலையில் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்
5: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க 20 லட்சம் புதிய டிசைன்கள் 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள் அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம் வம்சா மயிலாடுதுறை
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்
8: விவசாயிகளை நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
9: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல அது ஒரு உணர்வு
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
0: நேர்களை இசை தூரிகை தரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடியது இது கலைஞன் படத்திலிருந்து

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
2: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
3: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
4: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: நேர்களை நாளை காலை 7:25

0: சைபால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான வழியில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கொஞ்சம் லெஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் கலக்கல் நீரம்.
3: இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல. என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
4: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
3: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
4: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
3: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
4: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கருணா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகளையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகளையும் வழங்கும் மகாராஜா சில்ஸ் திருவாரூர்.
3: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
11: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
10: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
11: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
10: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
11: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
10: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
3: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.

0: நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர்ச்சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனிப்பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163வது பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி

0: புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள் பேரணி ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமால் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்ததாக கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த 5 இந்தியர்களை ஓமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஓமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 ஆண்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷெகாவத், மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர்.

0: வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 30 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு
3: தெரியாது.
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்றவங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா, இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
1: நேரில் இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
9: அன்பார்ந்த காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானொலி மூலம் இந்திய வானிலை துறையில் வானிலை முன்னறிவிப்பு தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த 5 நாட்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் நம்ம பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, லேசான தூறல் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பகல் நேரத்தில் வெப்பநிலை குறையறதுக்கான சான்ஸ் இருக்குது. 34 இல்லை 35 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகும். ரொம்ப வெயில் தாக்கம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் 60%-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 10-12 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும். இந்த காற்றின் திசை வந்து தென்மேற்கு திசையிலேருந்து வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தென்மேற்கு மழை வந்து அந்த பருவகாலம் முடிஞ்ச பிறகு தான் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகும். அப்போ வந்து மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆகையால் இன்னும் ஒரு 10 நாட்கள் அந்த அளவில் வடகிழக்கு திசையிலேருந்து பருவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் இப்போ விவசாயிகள் நிலத்தை தயார் செஞ்சு நேரடி விதைப்புக்கு ஏற்பாடு செய்யலாம். கொஞ்சம் நீர்ப்பாசன அதிக வசூல விவசாயிகள் நாற்று விட்டு நடவுக்கும் ஏற்பாடு செய்யலாம். அதே போல் வந்து மிஷின் நடவுக்கும் இந்த கான்ட்ராக்டர் வந்து மத்திய கால நெல் ரகங்களை பயன்படுத்தி நாத்தங்கால் தயார் செஞ்சால் அதை நடவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சம்பா பருவத்தில் மத்திய கால நெல் ரகங்கள் மட்டும் பயன்படுத்தணும். அதை வந்து முக்கியமாக புழுதி விதைப்பு இல்லை சேற்று விதைப்பு ரெண்டும் செய்யலாம். புழுதி விதைப்பு செய்யும் பொழுது களை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால களைக்குள்ளே பயன்படுத்தலாம். சேற்று விதைப்பு செஞ்சனா அதற்கு வந்து களையை கட்டுப்படுத்துவது கொஞ்சம்

0: எளிதாக இருக்கும். நேரடி விதைப்பு பயன்படுத்தலாம். களைக்கொல்லியான பெண்டிமெத்திலின் இல்லை பெர்டிலாக்குளோர் போன்ற களைக்கொல்லி பயன்படுத்தலாம். சில விவசாயிகள் பசுந்தால் இலை உரங்களில் மடக்கி விழுந்தனா இது மண்ணின் தரத்தை அதிகரிக்கும். அதே போல் வந்து அதிக விளைச்சல் கொடுத்துக்கு வாய்ப்பு உள்ளது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மழைக்காலம் தொடங்க இருப்பதனால தடுப்பூசி போடுறது நல்லது. பொதுமக்களும் இந்த வானிலை முன்னெடுப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது பருவகாலம் மாறுறதுனால உடல்நிலை உபாதைகள் நிறையா வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அதற்கு தகுந்தபோல் பணிகளை மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: அந்த காலத்துல எல்லாம் இப்படியா இருந்துச்சு, இப்ப யாரு நம்ம சொல்றத கேக்குறா?
0: என்ன ரேவதி அக்கா, நீங்க வீட்டுக்குள்ளார நான் உள்ள வரும்போதே புலம்பிக்கிட்டே இருக்கீங்க.
2: வா பூங்குடி, நீ வரன்லாம் புலம்புல, இப்ப இருக்கிற காலகட்டத்தை நினைச்சு புலம்புறேன்.
0: என்ன அப்படி நடந்துடுச்சு?
2: நம்ம பக்கத்து வீட்டு குமுதா இல்ல, குமுதா?
0: ஆமா.
2: அவங்க நாலு பிள்ளைகளுக்குமே உடம்புல 1008 பிரச்சனை. ஏன்னு இந்த நேரத்துல நீ கேக்கணும்.
0: அதையும் கேக்குறேன். ஏன்?
2: வேற என்னவா இருக்கும்? சாப்பாடு சரியில்லை, இந்ததான் கடையில விற்கிறாங்களே துரித உணவு அது இதுன்னு, அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்ப உடம்பு ரீதியா பிரச்சனைனா எப்படி சரியாகும்?
0: சரி, நீங்க சொல்லுங்க ரேவதி அக்கா, எப்படி சரியாக்கணும்?
2: நம்ம ஒன்னும் சரியாக்க வேணாம் பூங்குடி. இயற்கையா கிடைக்கிறத அதோட தரம் மாறாம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
0: அப்போ அக்கா சொல்றத பார்த்தா இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ?
2: என்ன சொல்ற பூங்குடி, எனக்கு ஒன்னும் புரியலையே.
0: ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட பண்டைய கால இயற்கை விவசாயத்தோட அனுபவங்களை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புலம் இரா சிவாஜி அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
2: நல்ல நேரத்துல வந்து நல்ல விஷயத்த சொல்ற. இரு, இந்த ரேடியோ போட்டு எடுத்துட்டு வரேன், ஆன் பண்ணுவோம்.
3: உணவளிக்கும் கரங்களை போற்றும். இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்றைய விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஐயா.
4: நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டத்தில் இருக்கிற கருப்பம்புலம் கிராமத்துல இயற்கை விவசாயமும் மரபு விதைகளை வந்து பாதுகாக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இரா சிவாஜி.
3: சரிங்கய்யா, இப்போ நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்கன்னு பெரும்பாலான விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் 2200 ரகங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து வச்சிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ அந்த காலத்துல நீங்க பண்ண இயற்கை விவசாயம் எப்படிங்க இருந்தது?
4: இயற்கை விவசாயம் ஆடு மாடு கோழி இது மாதிரிய பிராணிகளை வச்சுக்கிட்டு நம்முடைய மண்ணில் நிறைய உயிர்களையும் வச்சுக்கிட்டு அது மூலமா செஞ்சு அந்த உணவை வந்து உண்டு நல்ல தெம்பா 90 வயசு 94 வயசு எங்க தாத்தாவெல்லாம் 94 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஆடு மாடு பிடிச்சி கட்டினாரு. 15 கிலோமீட்டருக்கு அந்த அளவு புளியெல்லாம் வாங்கிட்டு வந்தார், அந்த அளவுக்கு தெம்பா இருந்தாரு. அதுக்கு பிறகு உள்ளவங்க எல்லாம் வந்து உடல் பலவீனமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னாக்கா விவசாயத்துடைய முறை மாறி போச்சு.

0: இயற்கையான உயிர்களை வச்சு நீங்கள் சாவடி பண்ணீங்கன்னு சொன்னாக்க அதனுடைய கழிவுகளை எடுத்து போட்டு தான் சாவடி பண்ணணும். அந்த கழிவுகள்லேருந்து தான் நமக்கு சத்தான தானியம் காய்கறி எல்லாமே கிடைக்கும். அந்த உயிர் பொருள் ஆக்க செயல்பாட்டை வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க. எப்படின்னு சொன்னாக்க உப்பத்தை அழிச்சாக்க நமக்கு வந்து எல்லா தானியமும் கிடைச்சிரும் காய்கறி கிடைச்சிருங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்முடைய கழிவுகள் மனித கழிவுகள் உயர்வானது, அதே மாதிரி ஆடு மாட்டினுடைய கழிவுகள் எல்லாமே வந்து வயலுக்கு தான் போகணும். அது இப்படி போனுச்சுன்னாக்க அதை வந்து சின்னதாக இருக்கிற வண்டு புழு பூச்சி கரையான் காளான் எறும்பு இது மாதிரி உயிர்களெல்லாம் அதை தின்னு தன்னுடைய கழிவாக அதை வந்து பூமியில் கொண்டு போய் கலந்து விட்டுரும். நம்ம விதை போடும் பொழுது அதுக்கு தேவையான சத்து கிடைக்கும் பொழுது அந்த வேர்கள் இலையை வளர்க்குது, இலை வந்து வேரை வளர்க்குது, நல்ல தானியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பூச்சி திங்காத அளவுக்கு அதில் சுனை இருக்கும். அந்த சுனை இருக்கிறதுனால என்ன ஒன்று சொன்னாக்க அதுக்கு வந்து சில உயிர்கள் வந்து நமக்கு உத்தரவாதமாக பூச்சி திங்காத அளவுக்கு பார்த்துக்கும். சிலந்தி ஒன்றாவது இடத்துல இருக்குது, பல்லி, தட்டான், தவளை, வௌவால் இதுவெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி திங்கும். அது ஒரு பூச்சி கட்டுப்பாடாக இருக்கும். அந்த நேரத்தில் இது வந்து தன்னுடைய பருவத்துக்கு வரும்பொழுது அது தேனை எடுக்குது முதல்ல இந்த பூமியில், அதை எடுத்து வச்சு சூலகத்தில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அதை வந்து தயார் பண்ணி அப்புறம் மகரந்தம்லாம் இது பண்ணி அப்புறம் இதழ்களை வச்சு இதழ்களுக்கு சூரியன் மூலமாக வண்ணத்தை கொடுத்து பூச்சிகளை வரவழைச்சி அதை அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஏற்பாடு பண்ணி நமக்கு தானியங்கள் கிடைக்கிது. அதே மாதிரிக்க மற்ற உணவுப் பொருட்களும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. தானியங்கள்ங்கிற முறையில் என்னென்னு சொன்னாக்க நம்முடைய தமிழ்நாட்டில் விளைகிற தானியங்களை நம்ம சாப்பிட்ணும். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க மண்ணில் எப்படிப்பட்ட தானியம் விளையுதோ அதை சாப்பிடணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதில் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு 9 தானியங்கள் விளையக்கூடியதாக இருக்குது. என்னென்னாக்க கம்பு, காடைக்கண்ணி, குதிரைவாளி, கேழ்வரகு, சாமை, சோளம், திணை, நெல், வரகு, இது எல்லாம் ஒரு வித்திலை தாவரம். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் விளையிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. குறைவான நீர் இருந்த போது கோடையில் விளையிறது இருக்குது. கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் 100% சத்து உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உணவு அது. இதையெல்லாம் நம்ம சாவடி பண்ணி நம்ம வந்து எல்லா மக்களும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இதை விட்டு வெளியில் விளையிற இப்போ உக்ரைனில் இருந்தோ அல்லது இந்தோனேஷியாவில் இருந்தோ அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்து கோதுமை வாங்கி சாப்பிடுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம வந்து நிறைய விளையிறது. காய்கறிகளும் இந்த பகுதியில் நீர் காய்கறிகள்னு இருக்குது. இப்போ வந்து பரங்கிக்காய், சுரைக்காய், புடலங்காய், இந்த மாதிரி பூசணிக்காய், இது எல்லாமே நீர் காய்கள். அதே மாதிரி காய்கறிகளில் பாகல் இருக்குது, கத்திரி இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம பகுதியில் விளையக்கூடியதாக இருக்குது. நம்ம இருக்கிற ஆடு மாடுகளோட கழிவை போட்டு அதை உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கலாம். முருங்கை மரம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாருமே அதை சாப்பிட்லாம். இருக்கிறவங்க கொடுக்கலாம், இருக்கிறவங்கன்னு வாங்கிக்கலாம். நம்மகிட்ட கூடுதலாக இருக்கிற கூட பண்ட மாட்டை கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வாடணும். அந்த காலத்தில் எல்லாம் வந்து காசு கொடுத்து கடையில் போய் வாங்கணும் எதையுமே செய்யலை. தாய்மார்கள்லாம்னு சொல்லுவாங்க, என்னங்க இங்கே வரவே மாட்டேங்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வந்துட்டீங்கன்னு நாங்கள் என்ன கிடைக்க பை எடுத்துகிட்டு ஓட போகிறோம், 1 வருஷத்துக்கு தேவையான உப்பு புளி மிளவா வத்தை வடவை எண்ணெய் எல்லாமே நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிறோம், 10 நாளைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன காலம் போய் ஒருத்தருக்கு தேநீர் வாங்குறதுனாலும் கடைக்கு ஓடுறாங்க, ஒருத்தருக்கு காலையில் வந்துட்டாங்க விருந்தாட்டினு சொன்னால் கடையில் ஓடி போய் இட்லியும் வேணாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விருந்தொம்பலும் போயிடுது. நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது நீர் என்பது விற்பனை பொருள் அல்ல, அது பஞ்சபூதத்தில் ஒன்று. அந்த தண்ணியை நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏரிகளில், குளங்களில், கிணறுகளில், குட்டைகளில் தேக்கி வச்சுருந்தாங்க. படிகாலுக்கு போனதையும் தேக்கி வச்சுருந்தாங்க. கடலுக்கு போனது போய் மிச்சத்தையெல்லாம் பள்ளங்களில் தேக்கி வச்சு அந்த தண்ணியிலிருந்து தான் உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் கால்நடைகள்லேருந்து எல்லா உயிர்களும் பறவைகளும் எல்லாமே இருந்துச்சு. அதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒரு மனிதருக்கு வந்து ஒரு நாளைக்கு 110 லிட்டர் வேணும்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. 110 நல்ல நீர் தான் பயன்படுத்துங்க. கடல் தண்ணியை பயன்படுத்த முடியாது, கெட்ட தண்ணியை பயன்படுத்த முடியாது, கடின நீரை பயன்படுத்த முடியாது, மென்னீர் தான் பயன்படுத்த முடியும். ஆக இந்த தண்ணீரை நம்ம வாழ்க்கைக்கு மழை மூலமாக இல்லை மலையிலிருந்து வர்றதுலேருந்து இல்லை குளங்குட்டைகளில் இந்த மாதிரியே சேர்த்து வச்சுக்கலாம். பூமியிலேருந்து தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் அந்த தண்ணியை சேர்த்து வச்சு அதில் சாவடி பண்ணிட்டாங்க. நீரினுடைய தன்மை என்ன வள்ளுவர் சொல்கிறார், தானே உணவாகவும் உணவு உற்பத்தி செய்வதற்கு மூலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் வந்து நம்ம தண்ணியை பாதுகாத்துக்கணும். இன்றைக்கி நிலைமை என்னென்னா ஒரு லாரி தண்ணி 2,40,000 ரூபான்னா ஒரு லாரி நெல் 2,40,000 ரூபா அப்படி விற்கிது. 1 கிலோ நெல் 20 ரூபா, 1 கிலோ தண்ணி 20 ரூபா. இது எவ்வளோ இருக்கு? 1 கிலோ நெல்லை நீங்கள் உற்பத்தி பண்ணுறது எத்தனை லிட்டர் தண்ணி செலவாகும், மறைநீர் எவ்வளவாகும், உரம் போடணும், கடைசி வரைக்கும் அதை 5 மாதம் பாதுகாத்து அதுக்கு அறுவடை பண்ணி கொண்டு வந்து விற்க முடியாமல் தேங்கி போய் கிடக்கும். ஆனால் 1 லிட்டர் தண்ணி எளிதாக கிடைக்கக்கூடியது, அது 20 ரூபாய்க்கு.
1: ரொம்ப துல்லியமான கணக்கா இருக்கு. இந்த கணக்கு எந்த ஆண்டுகள்ல இருந்து நீங்க பின்பற்றா இருந்தீங்க?
0: இதை வந்து நாங்க விவசாயத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அப்ப தண்ணியெல்லாம் மிகையா இருந்துச்சு. எங்களுடைய நீர்நிலைகள்ல வந்து கழுத்தளவு தண்ணியில் நின்றுனாலும் கீழே இருக்கிற பாசி, ஒரு இந்த சுண்ணாம்பு கிழிஞ்சல் எல்லாமே தெரியும். கால் வரைக்கும் விரல் வரைக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நல்ல தண்ணியா இருந்து நாங்க வந்து கையால அள்ளி குடிப்போம், வாயால் நேரடியாகவும் குடிப்போம், ஆடு மாடெல்லாம் மேய்ப்போம். அப்படியெல்லாம் இருந்த பகுதி தான் இது. பிறகு வந்து இவங்க செயற்கை முறையில் விவசாயத்துக்கு மாறினதுனால இந்த உப்பெல்லாம் போட்டதுக்கு பிறகு நீரினுடைய தன்மை மாறி போச்சு. அதெல்லாம் குடிநீராகவே இல்லை. அதனால நம்ம வந்து எப்பயுமே மழை தண்ணியை சேகரித்து வச்சுக்கணும். அந்த தண்ணியிலிருந்து உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணணும், அதை இங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்து வாங்கிக்கணும். எந்த பொருளையும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது.

0: ஏற்றுமதி பண்ணுனா நம்முடைய வளம் போயிடும். மருத்துவமனைகளை அதிகரிப்பது வந்து விஞ்ஞானத்துல முன்னேற்றம் கிடையாது.
1: சரிதானே? நீங்க சொல்ற மாதிரி ஏற்றுமதி பண்ண வேண்டான்றீங்களா இல்லீங்களா? நமக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம மின்சிறி இருக்கிற பொருட்களை தான் நம்ம ஏற்றுமதி
0: தேவையானதை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், அல்லாட்டியும் வளம் போயிடும். என்னென்ற நண்பர்கள் வந்து கூட்டத்துக்கு போனேன், ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிடைமாட்டினுடைய சாணியை வெளி மாநிலத்துக்கு ஒரு கிலோ 3.5 ரூபாய்க்கு ஏற்றினாங்க. அந்த மாடு நம்ம ஊர் பில்லை தின்னுட்டு போட்ட சாணியை எடுத்து இவங்க ஏற்றிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த பில்லு முளைக்கிறதுக்கோ பில்லு வளர்கிறதுக்கோ எங்கேருந்து சத்து கிடைக்கும்? நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஐரோப்பிய நாடுகளில் உணவுப் பொருளில் சத்து இல்லை, 50% கீழே வந்துட்டுது, உருவம் தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. தெம்பு இல்லை, அவங்க சாப்பிட்டும் பொழுது அதில் ஒன்றும் இல்லை. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அதேமாதிரியே நம்ம பொருள்கள் எல்லாம் அதில் சத்து இல்லாமல் இருக்குது, உருவம் மட்டும்தான் இருக்குது, எதை சாப்பிட்றோம் வயத்தை நிப்பிக்கிறோங்கிற மாதிரி தான் போகுது அப்படின்னு. அப்போ என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாங்க, நிலத்தில் சத்து இல்லை, எல்லாமே சாப்பிட்டுட்டு தேம்ஸ் நதியில் விட்டுட்டாங்க. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா நிலத்தில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து உறிஞ்சப்பட்டு விட்டது. அப்போ மறுபடியும் அதுக்கு சத்து வேணும். வேணும்னா என்ன பண்ணணுன்னுட்டு போர்க்களங்கள் இங்கே எல்லாம் இருந்த இந்த இடுகாடெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் வெட்டி கொண்டாந்து கொட்டி பார்த்தாங்க, அது முடியலை. மறுபடியும் கரீபியன் கடல், மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்காவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அங்கே இருக்கிற அந்த தீவுகளில் நிறைய பறவைகளுடைய எச்சம் பாரவரையாக தொடர்ந்து கொட்டி கிடந்துச்சு. அதையெல்லாம் போய் உடச்சி அள்ளிக்கிட்டு வந்து ஐரோப்பிய மண்ணையெல்லாம் வந்து அவங்க வளமாக்கினாங்க, உயிரூட்டினாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம மண்ணை வளமாக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற வளத்தை நீங்கள் ஏற்றுமதி பண்ணிட்டீங்கன்னா இந்த வளம் அவங்ககிட்ட போயிட்டுன்னா நம்முடைய மண் வந்து வளம் இல்லாமல் போயிடும். நம்மகிட்டருந்து வர்ற தானியம் வந்து சத்தான தானியம் இருக்காது. அப்போ நம்மளால் அதை தின்னுட்டு ஒரு வேலை வெட்டி செய்ய முடியாது, நடக்க முடியாது. வீட்டிலேயே மாடியில் ஏறுறதுக்கு லிஃப்ட் கேட்குற கண்டிஷன் ஆகிப்போம். அதனால் வந்து எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும்னு சொன்னால் எல்லாரும் ஆடு மாடு வச்சுக்கணும், முடிஞ்சால் கோழி வச்சுக்கணும், உடல் உழைப்பு செலுத்தணும், மின்சாரத்தையும் பெட்ரோலையும் நம்பி வாழக்கூடாது. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வருது, எல்லாரும் மின்சாரம் இல்லாம வாழ முடியலைங்கிற சூழ்நிலை வருது. எல்லாம் எந்திரங்களையே பயன்படுத்தி மனிதர்கள் சோம்பேறியாகி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா உட்காந்துக்கிட்டு பட்டணாமுக்கன்னா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் செய்கிறாங்க. இது வந்து மனித இனத்தினுடைய வளர்ச்சி குறைவதற்கான வாய்ப்பு. நீங்கள் உறுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நடந்து ஓடி இருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் உட்காந்துக்கிட்டே நாட்டம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு சரியில்லாம் விடும். அப்போ இயற்கையோடு சேர்ந்து தான் நீங்கள் வாழணும். சரிவீவல் ஆஃப் தி ஃபிட்னஸ்னு தானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னாக்க என்ன, இந்த வெயிலில் போக முடியாது, இந்த தண்ணியில் நீஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களால் உயிர் வாடுறதுக்கு கஷ்டமாக போயிட்டோம். எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும்னு சொன்னால் வெயில், மழை, தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து பழகணும். எதுவுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ரிமோட்டு மூலமாக வாழ்க்கை நடத்திடுவாங்க சொல்கிறது ரொம்ப தப்பானது. அதுதான் அம்மாவோட வந்து இயற்கையோடு தான் இயந்த வாழ்க்கைக்கு வர சொன்னார். உற்பத்தி பண்ணுங்கள், சாப்பிடுங்க, மிச்சம் இருக்க அடுத்தவங்களுக்கு கொடுங்க, அவங்கள்ட்ட மிச்சம் இருக்கிறத உங்களுக்கு கொடுப்பாங்க, இதுதான் மனித வாழ்க்கையாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குமான வாழ்க்கை, பாம்பு, உடும்பு, எறும்பு எல்லாமே இருக்கணும். பாம்பு இருந்தால் தான் எலியை பிடிக்கும், எலி நமக்கு வந்து உணவு திங்கிது. அப்போ எலியை திங்கிற பாம்பு நமக்கு நண்பன் தானே, அதை எதிரியாக நினைக்கக்கூடாது. அது மாதிரி உயிர்களே ஒன்று ஒன்று வந்து பாதுகாத்துக்கும் அழிச்சிக்கும்.
1: உணவு சங்கிலி சரியாக நடக்கும் அப்படின்ட்டு?
0: ஆமாம், இது முக்கியமாக இது வந்து எல்லா பல்லுயிர் இருந்தால் தான் அது நடக்கும். நான் சொன்னல இப்போ கொசு நம்மளை ஏன் கடிக்குது, கொசுவை திங்கக்கூடிய அந்த பல்லி, தட்டா, பவ்வால், சிலந்தி, தவளை இதையெல்லாம் நம்ம வந்து பூச்சி நஞ்சு அடித்து கொண்டுட்டோம். அப்போ கொசு வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே உற்பத்தியாகி நம்ம எல்லாரையுமே அது கடித்து தின்னுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நஞ்சுங்கிறத வந்து மண்ணில் போடக்கூடாது. நஞ்சை மண்ணில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய உணவும் கெட்டு போகுது, உங்களோட உடம்பும் கெட்டு போகுது.
1: சரிங்க, தொடர்ந்து பேசுவோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: பூங்கொடி, கேட்டுட்டு இருக்கீல்ல நிகழ்ச்சிய, பண்டைய கால இயற்கை விவசாயத்தை பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புளம் இரா சிவாஜி அவங்க சொல்ற விஷயங்கள்லாம்.
1: ஆமா ரவிதேக்கா, நம்ம பகுதிகளிலே 9 வகையான தானியங்கள் கிடைக்குதாமே.
4: அந்த தானியம் அத்தனையும் இயற்கை முறையிலேயே விவசாயம் பண்ணி இயற்கை உணவா நம்ம எடுத்துக்கணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் என்னென்ன பண்ணுதுன்ற விவரத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க பாரு.
1: வெளிநாட்டுல இருந்து வாழ்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
4: நம்ம மக்கள்னு சொல்றது இந்த பக்கத்து வீட்டு குமுதாவையும் ஒன்னையும் சேர்த்து தானே பூங்குடி சொல்ற.
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, இந்த நிகழ்ச்சியை பத்தி சொன்னதே நான் தான், என்னை பத்தியே குறை சொல்றீங்க பாத்தீங்களா.
4: சரி சரி விடு, அடுத்த பகுதியில இன்னும் என்னென்னத்தை சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: பண்டைய காலத்துல நீங்க பயன்படுத்திட்டு வந்த இயற்கை உரங்கள் என்னென்ன?
0: தாழை,

0: அதையெல்லாம் வெட்டி உரமாக்குவோம். தழைகள் புங்கந்தழை இருந்துச்சு.
1: அதாவது கோரப்புள்ளு தான் தாழைன்னு சொல்றீங்களா? என்ன
0: இல்லை, தாழைன்னு ஒரு இது இருக்குது, கடல் ஓரத்தில் எல்லாம் இருக்கும், அதில் முள்ளு முள்ளாக இருக்கும். அது ஆடுந்திங்கும் மாடுந்திங்கும் அதை வந்து உரமாகவும் பயன்படுத்தலாம், வேலியாகவும் பயன்படுத்தலாம். அதனுடைய வேர்லேருந்து கயிறு திரிச்சிக்கலாம். அதனுடைய குருத்து வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும், அது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. அந்த மாதிரியே உள்ளது தாழைங்கிறது, அதை வந்து உரமாக்குவோம். அது மாதிரியே
1: தாழம்பூ தான் தாழைங்களா?
0: தாழை, ஆமாம். அதே மாதிரியே இது புங்க மரம், இந்த மரத்தினுடைய தழையெல்லாம் உரமாக தான் பயன்படும், எருக்கு உரமாக தான் பயன்படும். அந்த புல் இருக்குல்ல, அது சணல், சணல் எல்லாம் வளர்த்து அதிலேயே மடக்கி அதிலேயே உழுதுருவோம், அதிலேயே அறுத்து போட்டு. அது மாதிரி புல் வந்து உரமாக மாறிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில். களை எடுக்கணும் முக்கியமாக, களை கொல்லி போடவே கூடாது. களை எடுத்தால் தான் நமக்கு ஆடு மாடு வளர்க்க முடியும். இந்த புல்லை வச்சு தானே ஆடு மாடு வளர்க்குறோம். அப்போ நீங்கள் களை எடுக்கணும், நமக்கு உடல் உழைப்பு கொடுக்கணும். உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் உற்பத்தி பண்ண நினைக்கிறதுனால நஞ்சுக்கு மாறுறீங்க, சோம்பேறி ஆகிறீங்க, உடல் பலவீனமாகறீங்க, காசை இழக்கிறீங்க, மருத்துவமனைக்கு போகிறீங்க. அதனால தான் எல்லோரும் இயற்கைக்கு வாங்க, எல்லோரும் ஆடு மாடு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் குழுக்க கூட்டணும், தண்ணி வைக்கணும், தழை போடணும், மெயிலில் மேய்ச்சலில் கட்டணும், பிடிச்சோனா கட்டணும், கத்துனிச்சுன்னா ஓடி போய் பார்க்கணும். ஆனால் ஒரு பங்கு ரெண்டு பங்கு ஆகிடும், ஒரு வருஷத்தில் ஒரு குட்டி இன்னொரு குட்டியை போட்டுச்சுனாக்கா இன்றைக்கி 5,000-10,000 பெருகிக்கும். முதலும் இவங்களுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், எல்லா நேரமும் ஆடை விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது ஆடுன்னு தான் சொல்கிறது. அது மாதிரி மாடும் வச்சுக்கணும், மாடு நம்மளுக்கு நிறைய பலன் கொடுக்கும். மாடு வந்து பெரிய செல்வம் நமக்கு, இயற்கையோடு வாழ்கிறதுக்கு அதை மாடை செல்வம்னு தான் வள்ளுவர் சொல்வார். ஒரு மாட்டில் வந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அதில் பொருள் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மாட்டில் வந்து பால் இருக்குங்கிறீங்க, பால்லேருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய், அதுதான். அடுத்தது என்னன்னாக்கா கறி இருக்குங்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு விவரம் சொல்கிறேன், மாட்டு கொம்பு இருக்குது பாருங்கள், அந்த கொம்புலேருந்து இந்த பெரிய ஷூட்டிங்ஸ்லாம் பட்டம் தயார் பண்ணலாம். பொத்தான தயார் பண்ணுறது வந்து மாட்டு கொம்புலேருந்து தயார் பண்ணுவாங்க, அதில் சீப்பு வரைக்கும் தயார் பண்ணுவாங்க. தலை சீப்புற சீப்பெல்லாம் மாட்டு கொம்பு சீப்புன்னே பேர்.
1: மாட்டு கொம்பில் உரங்கள் தயாரிக்கிறாங்க,
0: அது வந்துங்க பயோடைனமிக்னு சொல்லி, உயிராற்றல் வேளாண்மைன்னு சொல்லி. அதில் வந்து சாணத்தை எடுத்து குறிப்பிட்ட நாளுக்கு அமாவாசை பருவம் பார்த்து வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஏக்கருக்கு போட்டிங்கன்னா கூட போதும், அவ்வளவு வீரியமாக செயல்படும். அது தனி உயிராற்றல் வேளாண்மை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு நிறையா கலக்க வேண்டிய விஷயம்
1: மாட்டோட கொழும்பு கால் கொழும்பு அதுலேருந்து வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. வஜ்ரம், வஜ்ரம். அந்த வால் மயிர் இருக்குல்ல, அதுலேருந்து பிரஷ் தயார் பண்ணுறாங்க. அதை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எலும்பு இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பி கொட்டைகள்லாம் உரம் தயார் பண்ணுறாங்க. தோலுங்கிறது பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு போகுது. எல்லாருமே அந்த பையெல்லாம் வச்சுக்கிறாங்களா வேனிட்டி பேக்கெல்லாம், இதெல்லாம் வந்து தோல் பொருள் தான். அந்த தோல்லேருந்து பண
0: அதுக்கெல்லாம் வந்து மாட்டு கொழுப்பை தான் பயன்படுத்துகிறாங்க. கண்ணிலிருந்து மருந்து பொருள் எடுக்கிறாங்க, இன்சுலின் அதிலேருந்து எடுக்கிறாங்க, கணையத்திலேருந்து கோரோசனைன்னு ஒன்று எடுக்கிறாங்க. கோரோசனைன்னு ஒரு மருந்து இருக்குது நான் சித்த மருத்துவத்தில், அதுவும் அதிலேருந்து எடுக்கிறாங்க. எந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அதில் வந்து மதிப்பு பொருள் இருக்குது. பணமாக பார்த்தீங்கன்னா நமக்கான வேளாண்மைக்கான அதனுடைய சாணமும் அதனுடைய மூத்திரமும் தான் வந்து வயலில் போய் நமக்கு மறுபடியும் உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குது. ஆரோக்கியமான குழந்தைங்களை பெற்றெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னுடைய உணவை பற்றியும் இடத்தை பற்றியும், அதாவது விவசாயம் பண்ணணும்னா கத்தி கோடரி மண்வெட்டி இதெல்லாம் இருக்கணும், அதுமாரிக்கு இந்த புடி போடணும்னா மர வேலை தெரிஞ்சவங்க இருக்கணும், இரும்பு வேலை தெரிஞ்சவங்க இருக்கணும், கொட்டாம் உடையிறவங்க அந்த கூடையெல்லாம் உடையிறவங்க இருக்கணும், கயிறு முறுக்கிறவங்க இருக்கணும், இவங்களெல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கும் உணவு கொடுத்து அவங்க கூட சேர்ந்து கிராம சமுதாயம் ஒரு அரசாங்கம் மாதிரிக்க இப்படி தான் வாடணும். இதுதான் இயற்கை வேளாண்மையினுடைய சிறப்பு.
1: சரிங்கய்யா, மிக அருமையாக சிறப்புகள் பற்றி சொல்லியிருக்கீங்க இயற்கை வேளாண்மையோட. இப்போது இயற்கை வேளாண்மைக்கு முக்கியமாக என்ன ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் மண் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த மண் வளத்தை இப்படி நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்தாங்க,
0: அதாவது சமமான தரம் இருந்துச்சுமா, அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பள்ளமாக்குறாங்க, குறிப்பிட்ட இடத்த மேடாக்குறாங்க, அதாவது நன்சை புன்சை அப்படி. இது வந்து எங்களுக்கு வேதாரண்யம் பகுதி எல்லாமே மணல் தான். இப்போ நாட்டுப்புறம்னா வேறு களி அப்படி இருக்கும். எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து வயலும் இருக்கும் திடலும் இருக்கும். திடலில் சாகுபடி பண்ணுறதுன்னு ஒரு விதமான பயிர் இருக்குது, வயலில் சாகுபடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே போட்டுக்கலாம். அதாவது மழை காலத்தில் நெல் போட்டுக்கிறாங்கள, அடுத்தாப்புல கோடை காலத்தில் எள்ளு கொள்ளு இந்த பயிர் உளுந்து இதை மறிக்க போடுவாங்க, உரப்பயிரும் போடுவாங்க, சணல் மறிக்க உள்ள உரப்பயிரும் போடுவாங்க. எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே எங்கள் மண்ணில் விளைஞ்சிட மாதிரி வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது, அந்த மாதிரியே இருக்கும். திடல் பகுதியிலையும் விளையிறது இருக்குது, வயல் பகுதியிலையும் விளையிறது. திடல்லையும் அது மாதிரிக்கே இப்போ மிளகாய் கத்திரி இதெல்லாம் திடலில் போட்டு எடுத்துவோம், எல்லா காய்கறிகளையும் வரும். தண்ணீர் தேவை, உரம் தேவை, உழைப்பு தேவை. உழைப்புக்கு நீங்கள் வந்து பெட்ரோலை நம்பி இயந்திரங்களை இறக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க நம்முடைய உடம்பு வந்து சோம்பேறி ஆகிடும். நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு கட்டுப்படி இல்லைன்னு தன்னுடைய உழைப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு செய்யாமல் பிள்ளைங்களையெல்லாம் வந்து இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க.

0: இது வந்து பெரிய பாதிப்பில் கொண்டு போய்விடும். அவங்களே இப்போ வந்து நான் படித்த கட்டுரைகளில் ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நிறையா நல்ல தண்ணி தேவைப்படுது, அதனுடைய சூட்டை குறைக்கிறதுக்கு, அதனால் தண்ணீர் தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போய் நீங்கள் தொழில்நுட்பத்தில் விட்டுட்டீங்கன்னாக்க தண்ணி இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நல்ல தண்ணி நான் சொல்கிறது, நன்னீர் வேணும். கடல்லையும் வந்து நீங்கள் போய் தண்ணியெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற கழிவுகள்லாம் அந்த தண்ணியில் கலந்துன்னா அந்த தண்ணீர் வந்து அடர்த்தி கூடுதலாக போயிடும், அதுக்கு நமக்கு கெடுதல், சூழலே கெடுத்துடும். அதனால் அதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தண்ணி அந்த மாதிரி மாற்று இதை செய்யாமல் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம வந்து சிக்கனமாக பயன்படுத்தி பாதுகாத்து வச்சுக்கணும். தண்ணியை வணங்கணும், காற்றை வணங்கணும், மண்ணை வணங்கணும். இதுதான் நம்மளுடைய கடவுள்களாக இருக்க முடியும்.
1: இப்போ பாரம்பரிய விவசாயத்தில் பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு சாகுபடிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க?
0: பயிர் சுழற்சிங்கிறது நாங்கள் வந்து எங்களுக்கு மழை காலத்தில் தான் நாங்கள் வந்து இப்போ சூரக்குறுவை குழிவடிச்சா பூங்காறு கல்லுருண்டங்கிற மாதிரிக்கே குறுவரகங்கள் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறோம். முன்கூட்டியே மழை ஆவணியில் பெஞ்சுன்னு சொன்னாக்கா 160 நாள் 165 நாள் உள்ள நெல்லை போட்டு எடுக்கிறோம் இப்போ மாப்பிள்ளை சம்பா மாதிரிக்கே. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த அறுவடை முடிஞ்ச உடனே மாசி மாதத்தில் என்ன பண்ணுறோம், எள்ளு சாவடி பண்ணுறோம். பயிர் உளுந்து எள்ளு உரம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாக்கா சணல் இதை சாவடி பண்ணுறோம். சணல் விதையை இந்த வருஷம் கிலோ 105 ரூபா விற்றுது. எல்லா ஏரியாவுக்கும் இந்த விலை கூடுதலாக போய் எல்லாருமே வந்து எங்கள் ஊரில் சணல் விதை வாங்கிட்டு போனாங்க. விவசாயிகளுக்கு லாபம் கிடச்சி போச்சு. சணல் விதை 105 ரூபா அங்கே விவசாயிக்கே கிடச்சிது. அவங்கெல்லாம் வாங்கி இந்த வருஷம் தெளிக்கிறாங்க. 20 நாள் அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மடக்கி அந்த வயலில் உழுதுருவாங்க. உழுதுட்டாங்கன்னா அந்த சின்ன புழு பூச்சி வண்டெல்லாம் அதை தின்னு அதை உரமாக்கி வயலுக்கு வந்து இயற்கை உரத்தை கொடுத்துருக்கு. உப்பு வாங்கி போட வேண்டியில்லை. அதுக்காக
1: இந்த சணல் பயிரையே மதிப்பு கூட்டி சணலாக தெரிப்பாங்க இல்லைங்களா?
0: அது வந்து மேற்கு வங்காளத்தில் சாக்கு தயாரிக்கிறதுக்கு தனி சணல், கயிறு முறுக்கிறதுக்கு தனி சணல். நாங்கள்லாம் கயிறு முறுக்கிட்டு இருந்தோம். பிளாஸ்டிக் வந்ததுனால அந்த கயிறை வந்து அவங்க எடுக்கிறதே கிடையாது. பணமட்டையிலேருந்து அது மாதிரி பணம் கருக்கிலேருந்து செய்யலாம், இது இதையும் செய்யலாம். சணல்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம், கத்தாழிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த கயிறெல்லாம் சாதாரணமாக எடுத்து நீங்கள் ஊரை போட்டுட்டு கசக்கினீங்கன்னா வந்துடும்,
1: திரி மாதிரி வருங்களா?
0: அது முள் மரல்னு சொல்லுவோம், சோத்துக்க தடங்கிறது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா அது பஞ்சு தான், அப்படியே அதில் கயிறு முறுக்கிக்கலாம். வளரும் பொழுது பூமியில தண்ணியை உறிஞ்சிறதுக்காக என்ன பண்ணும்னா அது வந்து கீழே வேற நேரம் மேலேருந்து வரும். எப்படி 5 அடி நீட்டு 6 அடி நீட்டு விட்டு பூமிக்குள்ள போய் தண்ணியை உறிஞ்சி மேல தாழ வந்து சோறவே சோறாது, அது வந்து சோப்பமே வராது. இப்ப நமக்கு எதிரியா இருக்கிற மரம் வந்து சோறாது, எது யூகலிப்டஸ், அது சோறாது. ஏன்னா நீரில் இருக்கிற காற்றையும் இருக்கும், தரையில் இருக்கிற ஈரத்தையும் இருக்கும், அந்த காற்றில் இருக்கிற நீரையும் இருக்கும் அது. அதனால் யூகல் விட்டுச்சு நமக்கு கெடுதலான விஷயம், வெங்காய தமரை கெடுதலான விஷயம், கருவேல மரம் ரொம்ப கெடுதலான விஷயம். இதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக பரவிடுது. அதெல்லாம் வறட்சியை தாங்கிறதுனால நம்மளை அழிக்கிறதுக்கு வந்தது. அதையெல்லாம் நம்ம வந்து முற்றும் அழிக்கணும். விவசாயத்தை வந்து நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும்னா இந்த பயிர்களை எல்லாம் அழிச்சிட்டு தான் நம்ம பழைய பயிர்களை சாகுபடி பண்ணி நம்ம வந்து மக்களை ஆரோக்கியமாக கொண்டு வரணும். மக்கள் உழைப்பு மூலமாக தாங்க வாழ முடியும். உழைப்பு இல்லைன்னா அழியிறது சீக்கிரம்.
1: பண்டைய காலத்தில் அதிக பறவைகளாக இருக்கட்டும், மண்புழுக்கள், தேனீக்கள், இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்துட்டு பங்களிப்பு முன்னோர்களுக்கு எப்படி இருந்ததுங்க?
0: இப்போ வந்து நான் தேனிப்பட்டியில் வச்சிருந்தேன், பக்கத்தில் மாந்தோப்பு வச்சிருந்தவங்க நஞ்சு அடிக்கிறாங்க. அந்த நஞ்சு அடித்ததுனால இது மகரந்த சேர்க்கைக்கு போனது, தேன் எடுக்கிறதுக்கு போனது. இது என்ன, 8000 தேனியும் ஒவ்வொரு தடவைக்கு மருந்தடிக்கலாம், 1000 தேனியாக புங்கம்பு காஞ்சி போன வரைக்கும் கொட்டுண்டு செத்து போச்சு, என் பெட்டி காலி ஆகிட்டது. நஞ்சு தான் தேனியை குறைச்சிக்கிட்டே இருக்கு. தேனி இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லா நேரமும் கையில் நஞ்சோடே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து தேனி அழிஞ்சு போச்சு. மற்ற பறவைகள் எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னாக்க உணவு இல்லாமல் வரல. சிட்டுக்குருவி வந்து எல்லோரும் கம்பு தெளிச்சாங்கன்னா வரும், கம்பு வந்து விரும்பி சாப்பிடும். கம்புங்கிற பயிரை தெரிக்கும் பொழுது எல்லா சிட்டுக்குருவிகளும் இங்கே வரும். கோபுரத்தில் வந்து டவர்னால தான் சிட்டுக்குருவி வரலங்கிறது மட்டும் காரணம் இல்லை, உணவு இல்லாததுனாலையும் வரல, பறவைகள் இங்கே வராமல் இருக்கிறது காரணம். அதே வந்து இப்போ கோடியக்காரையில் வந்து உணவு கிடைக்குதுன்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து பல நாட்கள் பறந்து பறவைகள் வருது. தன்னுடைய உடம்புல 200 கிராம் எடையை ஏற்றிக்கிட்டு தொடர்ந்து பறக்குது. அது ஒன்று இறங்கியெல்லாம் நிற்க முடியாது. அதனால் தொடர்ந்து நாள் கணக்கில் பறக்குது. 8 நாள் 10 நாளைக்கு பறந்து வந்து கோடியாறில் இறங்கி இங்கே உணவு உண்டு அடுத்தடுத்த அப்படி இனப்பெருக்கத்துக்கும் வாழிடத்துக்கும் எங்கே போகணுமோ உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்குது பறவைகள்லாம். அந்த மாதிரி பறவைகள் வந்து இப்போ வந்து பறவைகள் குறைஞ்சிட்டுமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது 2 லட்சம் பறவை, 3 வருஷம் போன வருஷம் வந்து 40,000 பறவை தான். இப்போ அது அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க உப்பளம்லாம் போட்டு சில கெடுதலான விஷயங்களெல்லாம் அங்கே எடுக்கிறாங்க. அப்போ அது பறவைகள் நவந்து நவந்து இப்போ மேற்கு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, சிறுதலைக்காடு பக்கம் வந்துட்டுது. பறவைகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பறவைகள்லாம் வந்தால் தான் இந்த ஊர் நல்லா இருக்கிறதா அர்த்தம். அது ஆக்சிஜன் இருந்தால் தானே வரப்போகுது. அது மாதிரி காடுகளையும் அந்த மாதிரியே நம்ம வளர்க்கணும். இப்போ நிறைய குறுங்காடு வச்சுருக்கேன். குறுங்காடு வச்சுருக்கேன்னா பனை மரம் இருக்குது, வேறு சில மரங்கள் இருக்குது, திடலாக இருக்குது. அதில் தான் நான் சொல்கிறேன், இந்த பாம்பு, உடும்பு, இந்த மாதிரி இதெல்லாம் பறவைகள், மயில் எல்லாமே தங்கிக்குது. அந்த

0: காட்டில் வந்து தங்கிக்கிடுது. ஒன்று ஒன்று கட்டுப்படுத்தி இவனு வச்சுங்களேன், எல்லாமே இருக்கிறதுக்கான இடம் வேணும். அவங்க அது இருந்தால் தான் நமக்கு வந்து தொந்தரவு பண்ணுறது, அதை சாப்பிடும், அதனுடைய கழிவுகள் நமக்கு உரமாகும். அதுக்காக வந்து எல்லா உயிர்களும் நமக்கு வேணும்.
1: ஐயா, நிறைவான கேள்வி. அன்றைய காலத்தில் விவசாய முறைகளில் சுற்றுச்சூழல் எப்படி பாதுகாத்து வந்ததுங்க?
0: எந்த குறையும் இல்லை, சரிதானா? குறைவாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுமா, மிகை நுகர்வுங்கிறது இருக்கக்கூடாது. குறைவான நுகர்வு தான் இருக்கணும். நமக்கு தேவையானதை மட்டும்தான் வச்சுக்கணும், தேவையில்லாமல் வைக்கக்கூடாது. ஏன்னா 5 டம்ளர்னா 5 டம்ளர் தான், 50 டம்ளர் தேவையில்லை. 3 ஆடை வச்சுக்கலாம், 30 ஆடை வச்சுக்க வேண்டியில்லை. இதே வரைக்கும் நீங்கள் சூழலை கெடுக்கிறது இப்போ என்னென்னா பிளாஸ்டிக் தான். சூழல் பாதுகாத்தது என்னென்னா இயற்கையான எல்லாம் மடிக்கும். மடிக்கக்கூடிய பொருள்களை நாம் பயன்படுத்தணும்னா மண் பாதுகாக்கப்படும். அது பனைமரம் இருந்தாலும் மடிக்கும். உங்களால் கத்தியால் வெட்ட முடியாத, கோடாலியால் உடைக்க முடியாத ஒரு பொருளை, மரத்தை காளான் அப்படி விசிறி மறிக்க வரும், கை மறிக்க வரும், அப்படியே அந்த காளான் அதை வந்து மடிக்க வச்சு மண்ணோட கொண்டு போய் சேர்த்துடும். மண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலை காளானோட. ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றி அதை மண்ணுக்குள்ளே கொண்டு சேர்க்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது வந்து காளான் தான். அது மாதிரி தான் பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு எல்லாம் கொல்லிகளாகவே தயார் பண்ணி விட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, விரட்டின்னு தான் சொல்லுவோம்.
1: ஆமாம்,
0: அது அடுத்த இடத்துக்கு போய்க்கும், அது உணவு தேவைப்பட்டது எடுத்துக்கும். அந்த மாதிரி விரட்டிகளை சூழல் பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா மடிக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சு வாழணும். மடிக்கக்கூடாத பொருட்களை தயாரித்தாங்கன்னா அது மனித குலத்துக்கு எதிரியானது, பூமிக்கு எதிரியானது. தண்ணிக்கும் தண்ணி உள்ளற போது அப்படியே அந்த தண்ணியை கெடுத்துரும், நஞ்சாக்கிடும். அதனால் மடிக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே நம்ம பயன்படுத்தும். துணிமணியாக இருந்தாலும் சரி, இப்போ எங்கள் ஊர்லாம் அந்த நிறச்சல்னு சொல்லி அந்த வேலியில் வந்து புடவையை கட்டி வச்சுருக்காங்க கீத்து போடுறதுக்கு பதில். அந்த மாதிரிக்கு துணி அவ்வளவு, அதெல்லாம் சிந்திரிக் ஃபைபர் தானே, செயற்கை இடையிலேயே எல்லாத்தையும் வச்சு நிறையா ஒவ்வொருத்தரும் 50-100 புடவை வச்சுருக்காங்க.
1: உயிர்வெளி அமைக்கலாமே,
0: உயிர்வெளி வைக்கலாங்க. அவங்க பாருங்கள் இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே புடவையை கட்டிவிட்டு வச்சுருக்காங்க. அது கிழிஞ்சு கிழிஞ்சு காற்றுல ஆடிக்கிட்டு தொங்கிக்கிட்டு கிடக்குது. மடிக்காத பொருள், மடிக்காத பொருள் வந்து பூமியை கண்டிப்பாக கெடுத்துரும். மடிக்கக்கூடிய பொருளை மட்டுமே இப்போ மட்டை, கீத்து, இந்த மாதிரி நீங்கள் உயிர்வெளின்னு சொல்கிறது ஆடு வளர்க்குறது. முன்னாடி ஆட்டை பற்றி உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆடுகளுக்கு உணவு வந்து தழையெல்லாம் அந்த உயிர்வெளியிலேருந்து தான் வரும். அது நமக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். எப்படின்னா ஒரு ஆடு வந்து இன்னொரு குட்டி போடும் பொழுது அது 2 மடங்கு ஆகிடுது, இல்லை 100% லாபம் தானே அப்படி பார்க்கும் பொழுது. இன்னைக்கு ஒரு ஆட்டினுடைய கறி வந்து 1 கிலோ 1000 ரூபா. அப்போ ஒரு ஆட்டிலேருந்து 10 கிலோ கறி எடுக்க முடியும்னு சொன்னால் அது ஒரு 22 கிலோ இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது 10,000 ரூபா அதனுடைய விலை. அந்த ஆட்டிலையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, வாங்கி விற்கிறவங்களுக்கு கறியை மட்டும் விற்கல, அவங்க வந்து ரத்தம் தனியாக விற்கிறாங்க, குடல் தனியாக விற்கிறாங்க, காலு தனியாக விற்கிறாங்க, தலை தனியாக விற்கிறாங்க, அதுலேருந்து செலவிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, ஆடு வளர்க்குறவங்களுக்கு லாபம் கிடைக்குது, நமக்கு உரம் கிடைக்குது, சரிதானா? உணவாகவும் பயன்படுது இந்த ஆடு மாடு கோழி, நமக்கு உரம் கொடுக்குறதாகவும் இருக்குது, பொருளாதாரத்தையும் நம்மளை மேம்படுத்துது. இதை தான் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை தான் நான் எல்லாரையும் செய்யுங்கன்னு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பரப்புரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்களால் முடிஞ்சது.
1: சரிங்க, மண்ணை பாதுகாத்தல் தான் நாளைக்கு தலைமுறைக்கு உணவை பாதுகாப்பாக வழங்க முடியும்னு இன்றைய உரையாடலில் உணர்த்தியிருக்கீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளாக இருக்கட்டும், நேர்களாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்கள் அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: 9-44-34-14-808.
1: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புலம் ரா சிவாஜி ஐயா அலைபேசி எண் 9-44-43-41-48-08. மீண்டும் ஒரு முறை 9-44-43-41-48-08. மிக்க நன்றி ஐயா.
0: மிக்க நன்றிங்க.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் கருப்பம்புலம் இரா சிவாஜி அவங்க பண்டைய கால இயற்கை விவசாயத்தை தான் கடைபிடிச்சு பண்றாங்கன்னு பார்த்தா அந்த பாரம்பரியம் கெடாம இவங்க பாதுகாத்து வரதுமே பெருமையா இருக்குக்கா.
3: கரெக்டா சொன்ன பூங்கொடி. பாரு, இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. கயிறுல கூட எத்தனை விதமான கயிறு இவங்க பயன்படுத்துறாங்களாம். இவங்க நெல் மட்டும் இல்லாம சணல் சாகுபடி பண்றாங்களாம், சோற்று கத்தாழ, தாழம்பு, வேறு இதெல்லாம் வச்சு கூட கயிறு திரிக்கிறாங்களாம். பாரம்பரிய விவசாயத்தையும் பயிர் சுழற்சி முறையில கலப்பு விவசாயமா பண்றாங்களாம்.
2: ஏற்கனவே இந்த ரேவதி அக்கா இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த நிகழ்ச்சியை வேற முழுசா கேட்டுட்டாங்களா? ஆக மொத்தத்துல இனிமேல் அவ்வளவுதான்.
3: ஏன் பூங்கொடி இப்படி சொல்ற? நல்ல விஷயத்த யோசிக்கிறதும் நல்ல விஷயத்த கேட்கறதும் ரொம்ப நல்ல விஷயம் தானே?
2: ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ரேவதி அக்கா.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 உலாவரும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மல்லிகை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள் திருநள்ளாறு பேட்டை ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் நிகழ்ச்சி நாளை இரவு 7:30 நமது பண்பலையில். பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
2: தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க, அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:10.
3: இளைய பாரதம்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் அரசினர் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த இளைய பாரத நிகழ்ச்சியில, அதாவது இளைஞருக்கான சிறப்பு நிகழ்ச்சி, இதுல பாடல்கள், கவிதைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள். இதுல நானும் ஒரு மாணவன் தான். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்ஜே அறிவிப்பாளராக நான் தான். என்னோட பேரு பவனேஷ், முதலாம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவன். நிகழ்ச்சியில் முதலாவதாக இறைவனுக்கு வணக்கம் தெரிவிக்கும் வகையில் இறை வணக்கம் பாடலை பாட வருவது 2ஆம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவன் எம் அஸ்வின் கந்தன்.

ஆனந்த அதிசய அட்சயலிங்க, ஆனந்த அதிசய அட்சயலிங்க, போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ, திமித திமித திமி திமிட்டி கதிக்கத்தோம், தோம் தோம் திமிகிட தரிகிட திக்கத்தோம், திமிக்க திமிக்க திமி திமித்தி கதிக்கத்தோம்.

0: அற்புதமான இறைவணக்கம் நிகழ்ச்சியின் அடுத்ததாக காந்தியடிகளின் சிந்தனைகள் பற்றி பேச இருப்பது முதலாம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவன் எம் அபினாஷ்.
1: உயிர்க்கு மூச்சாய் இருப்பது தமிழ், உணர்வுக்கு மொழியாய் இருப்பது தமிழ், சங்கம் வளர்த்த செந்தமிழே, சான்றோர் போற்றிய தமிழே, கவிஞர் உயிராய் நேசித்த தமிழே, காலங்கள் கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் தமிழே, அமைதியால் ஆயுதமேந்தி அகிம்சையால் வெற்றி கண்ட மாமனிதர், உண்மையை உயிராகவும் நேர்மையை நெறியாகவும் கொண்டு வாழ்ந்தவர், இந்தியாவின் விடுதலைக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர், உலகம் போற்றும் மகாத்மா காந்தியடிகள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று காந்தியடிகளின் சிந்தனையில் இன்றைய சமூகம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாறில் அழியாத தடம் பதித்தவர் மகாத்மா காந்தி. இவருடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் 1869 அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தரில் பிறந்தார். அவரது பிறந்த நாளான அக்டோபர் 2 இந்தியாவில் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படும். மேலும் இந்நாள் உலக அளவில் சர்வதேச அகிம்சை தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. மகாத்மா காந்தியடிகள் நமக்கு சுதந்திரத்தை மட்டும் பெற்றுத்தரவில்லை, சத்தியம், அகிம்சை, நேர்மை, எளிமை, தூய்மை, மனிதநேயம் போன்ற உயர்ந்த பண்புகளையும் கற்றுத்தந்தார். காந்தியடிகளின் வாழ்க்கை முழுவதும் உண்மையை அடிப்படையாக கொண்டிருந்தது. அவர் சத்தியமே வெல்லும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார். பொய், வன்முறை, வெறுப்பு போன்றவற்றை தவிர்த்து உண்மையையும் அன்பையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே அவர் சிந்தனை. இன்றைய உலகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. கைபேசி, இணையம், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல்வேறு வளர்ச்சிகளை நாம் பெற்றுள்ளோம். இவை நமது வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளன. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் மனிதநேயமும் வளர வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவுதல், பிறரை மதித்தல், அன்புடன் பேசுதல், பொறுமையாக நடந்து கொள்தல் போன்ற மனித பண்புகளை குறையாமல் இருப்பது மிகவும் முக்கியம். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல்வேறு போராட்டங்களில் முக்கிய பங்காற்றினார். காந்தியடிகள் தூய்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். தூய்மையான சூழல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை. இன்று நமது வீடு மட்டுமே தூய்மையாக இருந்தால் போதாது. பள்ளி, கல்லூரி, கிராமம், நகரம் என நம்மை சுற்றியுள்ள இடங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் நமது கடமையாகும். இயற்கையை அழிப்பதை தவிர்த்து மரங்களை வளர்த்து நீரை சேமித்து சுற்றுப்புறத்தை பாதுகாக்க வேண்டும். மாணவர்களாகிய நமக்கும் காந்தியடிகளின் சிந்தனைகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய உள்ளன. உண்மையை பேசுதல், நேர்மையாக நடந்து கொள்தல், ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதித்தல், நண்பர்களுக்கு உதவுதல், வன்முறையை தவிர்த்தல் போன்றவற்றை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். மாணவர்களாகிய நாம் காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றி உண்மையை பேசுவோம், பிறரை மதிப்போம், வன்முறையை தவிர்ப்போம், சமூக நலனுக்காக செயல்படுவோம். மாற்றம் என்பது பிறரிடம் இருந்து தொடங்க வேண்டிய ஒன்றல்ல, அது நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். நாம் நல்லவர்களாக மாறினால் நமது குடும்பம் மாறும், குடும்பம் மாறினால் சமூகம் மாறும், சமூகம் மாறினால் நாடே மாறும். எனவே காந்தியடிகளின் கனவு கண்ட நல்ல சமூகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மாற்றம் வேண்டுமென்றால் அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்குவோம். காந்தியடிகளின் சத்தியம், அகிம்சை, நேர்மை, தூய்மை, மனிதநேயம் ஆகிய கொள்கைகளை நம் வாழ்வில் கடைபிடிப்போம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், உண்மை மற்றும் அகிம்சையின் வழியில் நடந்தால் பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியும் என்பதுதான். நீங்கள் உலகில் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள் என்ற காந்திய சிந்தனையை மனதில் கொண்டு நல்ல மனிதர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
0: காந்தியடிகளின் சிந்தனை மற்றும் வாழ்க்கை வரலாறை தெரிவித்ததற்கு நன்றி அபினேஷ்.

நிகழ்ச்சியின் தொடர்ந்து மண்ணும் வீரமும் என்ற தலைப்பில் நாட்டுப்புற பாடலை பாட இருப்பது 2ஆம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவி எல் சந்தியா.

கருப்பச்சாமி கோயில சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். கருப்பச்சாமி கோயில சுத்தி எங்க கரகம் எல்லாம் ஆடி வரும். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெற்கு சீமையோட கதை இருக்கு. கோண கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவ சேர்த்து ஆடி வர. கோண கொண்ட பொம்பளைங்க நல்லா கொசுவ சேர்த்து ஆடி வர. தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். தானே தன்னானே அடி எடுத்து தப்பு தாளம் தட்டி கூட வரும். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சு வெள்ளம். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட.

இக்களஞ்சி போன நேரத்துல காட்டு வேலை கலனி வேலை செஞ்சி, களஞ்சி போன நேரத்துல ஆட்டம் போட்டு பாடல நான் எங்க, அழிப்பு தீர வழி எதுங்க. ஆட்டம் போட்டு பாடல நான் எங்க, அழிப்பு தீர வழி எதுங்க. அழிஞ்சி போகாத சொத்து ஐயா இது, எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. அழிஞ்சி போகாத சொத்து ஐயா இது, எழுதி வைக்காத புத்தகம் ஐயா. முடிஞ்சு போகாத கதை இதையா இப்போ, மூச்சு விடாம பாடி வரேன். முடிஞ்சு போகாத

0: இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: அற்புதமான பாடல். அடுத்ததாக சமூக விழிப்புணர்வு பேச்சு, பெண்களின் கல்வி சமூகத்தின் வளர்ச்சி. இந்த தலைப்புல பேச இருக்கிறது 2ஆம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவி கே காவியா.
0: தமிழின் மனம் வீசும் இன்ப தருணத்தில் எண்ணங்களுக்கு சிறகும் எழுத்துகளுக்கு உயிர் தரும் இந்த மேடையில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு தனி மனிதன் கல்வி கற்கிறான், ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு குடும்பமே கல்வி கற்கிறது என்ற கருத்தை மனதில் கொண்டு இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு பெண்களின் கல்வி சமூகத்தின் வளர்ச்சி. பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல, அவள் ஒரு தாய், மகள், சகோதரி, மனைவி, ஆசிரியர், மருத்துவர், பொறியாளர், விஞ்ஞானி, நிர்வாகி என பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கல்வி மறுக்கப்பட்டால் அது ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தை மட்டும் தடுக்காது, ஒரு குடும்பத்தின், ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையே தடுக்கிறது. கல்வி ஏன் பெண்களுக்கு அவசியம்? கல்வி என்பது வெறும் புத்தகங்களை படிப்பதல்ல. அறிவை தருகிறது, தன்னம்பிக்கை தருகிறது, உரிமைகளை அறிய செய்கிறது, சரியது தவறியது என்று பகுத்தறிய செய்கிறது கல்வி. ஒரு பெண் கல்வி கற்பதால் தன்னுடைய அனைத்து உரிமைகளையும் பெற்றுக் கொள்கிறாள். தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை தானே எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை பெறுகிறாள். கல்வி பெற்ற பெண் தன்னால் மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் முன்னேற்றுவாள். அதனால் ஒரு பெண் கல்வி கற்பதால் அவளின் குடும்பமே கல்வி கற்கிறது. கல்வி அறிவு பெற்ற தாய் தன் குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாள். குழந்தைகளின் ஆரோக்கியம், உணவு, பாதுகாப்பு, எதிர்காலம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறாள். ஒரு பெண்ணின் கல்வி என்பது அவளுடைய தனிப்பட்ட வெற்றி அல்ல, அடுத்த தலைமுறைக்கான முதலீடு என்று நாம் கூறலாம். பெண் வளர்ந்தால் நாடு வளரும். இன்றைய உலகில் பெண்கள் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். விண்வெளி முதல் அறிவியல் வரை, மருத்துவம் முதல் பொறியியல் வரை, விளையாட்டு முதல் நிர்வாகம் வரை, அரசியல் முதல் தொழில் முனைவு வரை, பெண்கள் சாதிக்காத துறை என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த சாதனைகளின் அடிப்படையில் இருப்பது என்ன? அது கல்வி. கல்வி கிடைத்தால்தான் திறமை வெளிப்படும், வாய்ப்பு கிடைத்தால்தான் கனவு நனவாகும். எனவே பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது நமது கடமை மட்டுமல்ல, நமது பொறுப்பும் கூட. பெண் கல்வி தடையாக இருப்பவை இன்றும் சில இடங்களில் பெண் குழந்தைகளின் கல்விக்கு தடைகள் இருக்கின்றன. பெண் குழந்தைகள் தானே அதிகம் படிக்க வேண்டுமா என்ற பழைய எண்ணம், வறுமை, குழந்தை திருமணம், பாதுகாப்பு குறித்த அச்சம், பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனநிலை போன்றவை சில தடையாக உள்ளன. இந்த எண்ணங்கள் அனைத்தையும் நாம் மாற்ற வேண்டும். பெண் குழந்தை பிறந்தால் சுமை என்று நினைக்காமல் அவள் ஒரு நாளைக்கு குடும்பத்தின் பெருமையாக மாறுவாள் என்று நினைக்க வேண்டும். கல்வி பெண்ணுக்கு தன்னம்பிக்கை தருகிறது. கல்வி கற்ற பெண் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்க மாட்டாள். அவள் வேலைக்கு செல்லலாம், தொழில் தொடங்கலாம், தன் குடும்பத்திற்கு பொருளாதார உதவி செய்யலாம், சமூகத்தில் தனக்கான இடத்தை உருவாக்கலாம், மிக முக்கியமாக என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை பெறுகிறாள். ஒரு பெண்ணிடம் அந்த தன்னம்பிக்கை வந்துவிட்டால் அவளை முன்னேற்றுவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது. பெண்கள் முன்னேறினால் இந்தியா முன்னேறும். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது சாலைகள், கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, அந்த நாட்டில் வாழும் பெண்களின் கல்வி, பாதுகாப்பு, சுதந்திரம், வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவையும் நாட்டின் வளர்ச்சியை அளவிடும் முக்கிய காரணிகள். எனவே இந்தியா வளர வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். ஒரு பெண்ணை படிக்க வைப்போம், ஒரு குடும்பத்தை உயர்த்துவோம், ஒரு சமூகத்தை முன்னேற்றுவோம். ஒரு நாட்டின் வளர்ப்பதில் நமது பொறுப்பும் மிக முக்கியமானது. இன்று நாம் அனைவரும் ஒரு உறுதி எடுத்துக் கொள்வோம். பெண் குழந்தைகளின் கல்வியை ஆதரிப்போம். பெண் கல்விக்கு தடையாக இருக்கும் மூட நம்பிக்கைகளை அகற்றுவோம். பெண்களுக்கு சம உரிமை வழங்குவோம். பெண்களின் திறமையை மதிப்போம். பெண்களின் கனவுகளுக்கு துணை நிற்போம். ஏனென்றால் பெண் முன்னேற்றம்

0: என்பது பெண்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னேற்றம். நிறைவாக நான் என்னுடைய உரையை ஒரு சிறிய வரியுடன் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். பெண்ணை படிக்க வையுங்கள், அவள் தன் வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு தலைமுறையின் வாழ்க்கையை மாற்றுவாள். பெண்கள் படிக்கட்டும், பெண்கள் சாதிக்கட்டும், பெண்கள் உயரட்டும். பெண்கள் உயர்ந்தால் நம் சமூகம் உயரும், நம் சமூகம் உயர்ந்தால் நம் நாடு உயரும். பெண்களின் கல்வியே சமூகத்தின் வளர்ச்சி. பெண்களின் கல்வி பற்றி சிறிய கவிதை. பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் புதிய உலகம் பிறக்குமே, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் புதிய உலகம் பிறக்குமே. அறிவெனும் விளக்கை ஏற்றினால் அவள் வாழ்வு சிறக்குமே, அறிவெனும் விளக்கை ஏற்றினால் அவள் வாழ்வு சிறக்குமே. கல்வி கற்ற பெண்ணின் கையில் குடும்பத்தின் எதிர்காலம் இருக்குமே, கல்வி கற்ற பெண்ணின் கையில் குடும்பத்தின் எதிர்காலம் இருக்குமே. அவள் வளர்ந்த பாதையிலே சமூகத்தின் முன்னேற்றம் சிறக்குமே, அவள் வளர்ந்த பாதையிலே சமூகத்தின் முன்னேற்றம் சிறக்குமே. பெண் கல்வி வளரட்டும், அவள் வாழ்வு சிறக்கட்டும். பெண் கல்வி வளரட்டும், அவள் வாழ்வு சிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: அற்புதமான பேச்சாற்றல். காவியா சொன்னது மாதிரி பெண்களின் கல்வி தடைப்பற்றால் ஒரு நாட்டின் வளர்ச்சியே தடையாகும். இதை உணர்ந்து நாம் பெண்களின் கல்வியை உயர்த்துவோம்.

0: அடுத்ததாக கவிதை சாரல். 2ஆம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவன் தமிழரசன் ஒரு சில கவிதைகள் சொல்லியிருக்கிறார். வாங்க கேட்போம்.
1: தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவன் இவன் நின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். தாய் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். கவிதையின் தலைப்பு போதையற்ற பாதையில் புதிய பயணம். போதை தரும் பாதை அழிவின் பாதை, பொன்னான வாழ்க்கை அளிக்கும் பாதை. ஒரு முறை தொடங்கினால் தொடரும் வேதனை, உணர்ந்து விலகினால் மலரும் சாதனை. ஒரு முறை தொடங்கினால் தொடரும் வேதனை, உணர்ந்து விலகினால் மலரும் சாதனை. கையில் போதை வேண்டாம் கனவு இருக்கட்டும், கண்களில் நம்பிக்கை என்றும் இருக்கட்டும். கையில் போதை வேண்டாம் கனவு இருக்கட்டும், கண்களில் நம்பிக்கை என்றும் இருக்கட்டும். நண்பன் அழைத்தாலும் வேண்டாம் என்போம், நல்ல வழிகாட்டி முன்னே செல்வோம். நண்பன் அழைத்தாலும் வேண்டாம் என்போம், நல்ல வழிகாட்டி முன்னே செல்வோம். தீய பழக்கத்தை தூரத்தில் தள்ளுவோம், திறமை என்னும் தீபத்தை ஏற்றுவோம். தீய பழக்கத்தை தூரத்தில் தள்ளுவோம், திறமை என்னும் தீபத்தை ஏற்றுவோம். மயக்கத்தை விட்டுவிட்டு முயற்சியை சேர்ப்போம், மனதில் இருக்கும் கனவுகளை வென்றெடுப்போம். மயக்கத்தை விட்டுவிட்டு முயற்சியை சேர்ப்போம், மனதில் இருக்கும் கனவுகளை வென்றெடுப்போம். இன்றே மாற்றத்தை நாமே தொடங்குவோம், இளமை பயணத்தை இனிதே நடத்துவோம். இன்றே மாற்றத்தை நாமே தொடங்குவோம், இளமை பயணத்தை இனிதே தொடங்குவோம். இளமை என்பது இழப்பதற்கல்ல, இமயத்தை வெல்வது கடினம் அல்ல. இளமை என்பது இழப்பதற்கல்ல, இமயத்தை வெல்வது கடினம் அல்ல. நல்ல எண்ணங்களை நெஞ்சத்தில் விதைப்போம், நல்வாழ்வு மலரட்டும். புகையை தவிர்ப்போம், புன்னகை செய்வோம், புதிய உலகத்தை நாமே படைப்போம். புகையை தவிர்ப்போம், புன்னகை செய்வோம், புதிய உலகத்தை நாமே படைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: அற்புதமான கவிதை. அடுத்ததாக அப்துல் கலாம் காட்டிய பாதை பற்றி ஒரு எழுச்சிமிகு உரை வழங்க இருப்பது 1ஆம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவன் எம் அபினாஷ்.
2: வணக்கம் அன்பான நேயர்களுக்கு. இன்று நாம் பேச போகும் தலைப்பு கல்வியால் வென்ற கலாம். ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வது பணமா பதவியா? அவருடைய கல்வியும் அறிவும் விடாமுயற்சியும் நல்ல கனவுகளும் தான் அவரை உயர்த்துகின்றன. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நம் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்தார். குடும்பத்தின் பொருளாதார நிலை பெரியதாக இல்லை, ஆனால் அவருடைய கனவுகள் மிக பெரியதாக இருந்தன. சிறுவயதிலேயே கல்வியில் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். செய்தித்தாள்கள் விநியோகித்து தனது கல்விக்கு உதவியதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது. வசதிகள் குறைந்திருந்தாலும் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் குறையவில்லை. அதுதான் கலாமின் வெற்றியின் முதல் படி. பின்னர் அவர் அறிவியல் மற்றும் பொறியியல் கல்வியை தொடர்ந்து இந்தியாவின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முக்கியமான பணிகளை மேற்கொண்டார். அவருடைய அறிவியல் பயணம் இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவுதல் மற்றும் ஏவுகணை திட்டங்களுடன் இணைந்தது. இதன் மூலம் அவர் நாட்டின் முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருவராக உயர்ந்தார். ஆனால் நண்பர்களே, கலாம் அவர்களின் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் ஒன்று இருக்கிறது. அவர் உயர்ந்த பதவிக்கு சென்ற பிறகும் மாணவர்களுடன் இருப்பதையே மிகவும்

விரும்பினார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் மாணவர்களை சந்தித்து பேசினார். அவர்களுடைய கேள்விகளை கேட்டார். அவர்களின் கனவுகளை பற்றி பேசினார். ஏனென்றால் இன்றைய மாணவர்கள்தான் நாளைய இந்தியாவை உருவாக்க போகிறார்கள் என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால்தான் இவர்கள் இளைஞர்களிடம் எப்போதும் பெரிய இலக்குகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஊக்கமளித்தார். அந்த மாமனிதர் வேறு யாருமல்ல, இந்தியாவின் ஏவுகணை மனிதர், முன்னாள் குடியரசுத் தலைவர், விஞ்ஞானி, ஆசிரியர், எழுத்தாளர், மாணவர்களின் அன்புக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம். அவரது பிறந்த நாள் அக்டோபர் 15 இந்தியாவில் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மாணவர்களை மிகவும் நேசித்த அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்திய ஒரு முக்கியமான கருத்து கனவு காண வேண்டும் என்பதுதான். கனவு என்பது நாம் தூங்கும் போது காண்பது அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்யும் உயர்ந்த லட்சியமே உண்மையான கனவு. நான் என்ன ஆக வேண்டும், என் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும், என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒவ்வொரு மாணவரும் தன்னைத்தானே கேட்க வேண்டும். கனவு காணுங்கள், அந்த கனவுக்கு இலக்கு நிர்ணயங்கள், அந்த இலக்கை அடைய திட்டமிடுங்கள். தடைகள் வந்தாலும் முயற்சியை தொடருங்கள். அதுதான் அப்துல் கலாம் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை பாடம். அவருக்கு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் என்று 40க்கு மேல் விருதுகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவருக்கு பிடித்த விருது ஒரு மாணவன் எனக்கு கலாம் சாரை பிடிக்கும் என்று சொல்வதுதான். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி பெற்ற மனங்கள் என்று மிகவும் சிறந்த புத்தகங்களை எழுதினார். கடைசியாக 2015 July 27 சில்லாங்கில் ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே உயிர் நீத்தார். ஒரு ஆசிரியராக வாழ்ந்து ஆசிரியராகவே மறைந்தார். வாங்க மாணவர்களே, நாம் பெரிய கனவு காணுவோம், நன்றாக படிப்போம், நேர்மையாக இருப்போம், நாட்டுக்காக உழைப்போம். இதுதான் கலாம் ஐயாவுக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. நன்றி, வணக்கம்.

0: அடுத்ததாக பரவசமூட்டும் நாட்டுப்புற பாடல். பாடலின் பெயர் தஞ்சாவூர் உரிமை மேளம். இந்த பாடலை பாட இருப்பது 2ஆம் ஆண்டு கணினி துறை சார்ந்த மாணவி எஸ் வர்ஷினி.
1: தஞ்சாவூர் உரிமை மேளம் தாளம் கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொன்கரகம் குஞ்சோ வச்சு ஆடி வரும்.

காவடியாட்டம், கோலாட்டம், குதிரையாட்டம், கை சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், கோலாட்டம், குதிரையாட்டம், கை சிலம்பாட்டம், தஞ்சாவூர்.

இருக்கும், பாருக்கெல்லாம் சோறு போடும், பாமரம் பாடும், பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும். பாருக்கெல்லாம் சோறு போடும், பாமரம் பாடும், பாட்டை கேட்டா எல்லாருக்கும் பரவசம் கூடும்.

0: தஞ்சாவூர் உருமி மேலும் தாளம் கட்டி பாடி வரும். கும்பகோணம் பொன்கரகம் குஞ்சம் வச்சு ஆடி வரும். நன்றி, வணக்கம்.
1: நல்ல பாடல். தஞ்சாவூரே நம்ம கண் முன்னாடி காட்டிட்டாங்க. அடுத்ததாக சிறப்பு பட்டிமன்றம். இதுல தனி மனிதனா அல்லது சமூகமா என்றுதான் பேச போறோம். இதை வச்சு பார்த்தா என்ன தலைப்பு வரும்னு யோசிச்சு பாருங்க. வாங்க இப்ப நடுவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
2: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பட்டிமன்றத்துல பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. போதை பழக்கத்திற்கு முக்கிய காரணம் தனி மனிதனா சமூகம். தலைப்பை கேட்டோன்னே சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தனி மனிதனை சொன்னா நம்ம மேல பழி வரும், சமூகம்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கார மேல பழி வரும். அப்ப யார சொல்லலாம்? அதனாலதான் இந்த பட்டிமன்றத்துல ரெண்டு அணிகள் வந்திருக்காங்க. ஒரு அணி தனி மனிதன் தான் முக்கிய காரணம்னு சொல்ல போறாங்க, இன்னொரு அணி இல்ல இல்ல சமூகம் தான் முக்கிய காரணம்னு சொல்ல போறாங்க. ரெண்டு அணியையும் பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க தலைப்பை பார்த்து தான் பேச வந்தாங்களா இல்ல தலைப்பை பார்த்து தலை சுத்தி போக வந்தாங்களா தெரியல. அட, காமெடி ஒரு பக்கம் இருக்கட்டும், போதை பழக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா இன்றைய நாட்கள்ல இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பேச்சாளர்கள் தனி மனிதனின் பொறுப்பு என்ன, சமூகத்தின் பங்கு என்ன என்பதை தங்களுடைய கருத்துக்களோடு நமக்கு விளக்க போறாங்க. சரி, முதல்ல சமூகம் தான் முக்கிய காரணம்னு சொல்லும் அணியை கேட்போம். அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு சமூகம்தான் காரணமா இல்ல நாம தான் காரணமா என்று நாமே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். வாங்க முதல்ல பேச்சாளரை அழைப்போம். சமூகம் தான் காரணம் என்ற தரப்பிலிருந்து பேச வருகிறார்கள் திலீபன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நடுவர் அவர்களே. போதை பழக்கத்திற்கு முக்கிய காரணம் சமூகம் தான். ஒருத்தர் தனியாக இருக்கும்போது அவருக்கு போதை பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது யாரு? அவரோட நலலா. நம்மளை சுற்றியுள்ள நண்பர்கள் சுற்றுப்புறம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. கல்லூரியில் சில நண்பர்கள் இருப்பாங்க, டே ஒன்றாகாது ஒரு தடவை தான் சொல்லிட்டு அழைச்சிட்டு போங்க. அந்த ஒரு தடவை தான் நடுவர் அவர்களே பிரச்சனை. முதல்ல ஒரு தடவைன்னு ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போகும், சரி ஒன்றாகாதுன்னு இன்னொரு தடவைன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டே இன்றைக்கி போடலன்னா தூக்கம் வராதுன்னு அப்படியே தொடர்ச்சியாக ஆகிறது தான் நடுவர் அவர்களே. அதனால தான் சமூக சூழ்நிலை நல்லா இருந்தால் தவறான பழக்கங்கள் குறையும். ஒரு இளைஞனை சுற்றி எப்போது தவறான நண்பர்கள் இருந்தால் போதை பொருட்கள் எளிதாக கிடைச்சா அதை சாதாரண விஷயமா காட்டுற சூழ்நிலையில் இருந்தா அவன் மேலே சமூகத்தின் தாக்கம் இருக்காதா நடுவர்களே? அதனால தான் அப்பயே சொல்லியிருக்காங்க நடுவர்களே, ஒரு விதை நல்லா வளரணும்னா மண் தண்ணீர் சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு இளைஞனும் நல்ல சூழ்நிலையில் வளர்ந்தால் தான் அவன் நல்ல பாதையில் போவான். அதனால் போதை பழக்கத்தை பற்றி பேசும்போது தனி மனிதனை மட்டும் குற்றம் சொல்லாமல் அவனை சுற்றியுள்ள சமூகத்தையும் பார்க்கணும். இது என்னோட கருத்தாக முன்வைக்கிறேன் நடுவர் அவர்கள். நன்றி.
2: அருமையாக சொன்னீங்க திலீபன். ஒரு தடவை தான் ஆரம்பித்து இன்னொரு தடவைன்னு போய் கடைசியில் இன்னைக்கு இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. நண்பர்களுடைய தாக்கம் எவ்வளவு முக்கியமானதுன்னு அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்த பேச்சு.

0: சலரை கேட்போம். அடுத்ததாக தனி மனிதன் தரப்பிலிருந்து பேச வரும் காவியா அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பக்கம் பேச வருது என்னன்னா, போதை பழக்கத்துக்கு முக்கிய காரணம் தனி மனிதன் தான் நடுவர் அவர்களே. எனக்கு முன்னாடி பேசின திலீப்பன் அவர்கள் சொன்னாரு, டேய் ஒன்னும் ஆகாது, ஒரு தடவைதான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார்ல. அவங்க சொன்னா என்ன உங்களுக்குள்ள தெரியணும். அதனால நடுவர் அவர்களே, நம்மளை சுற்றி என்னதான் நண்பர்கள் இருந்தாலும் ஒரு தடவை மட்டும் முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு யாராவது சொன்னாலும் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துற முடிவு எடுக்கிறது யாரு? நம்ம தானே நடுவர் அவர்களே. நண்பன் சொன்னா அதனால நான் பயன்படுத்தினேன்னு சொல்லி நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்ச வயசுல நம்முடைய முடிவை நம்ம தான் எடுக்கணும் நடுவர் அவர்களே. அதனால என்னுடைய கருத்து தெளிவானது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இறுதி முடிவு எடுக்கிறது தனி மனிதனுடைய பொறுப்பு தான் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம்.
0: அருமை காவியா. நண்பன் சொன்னா அதனால செஞ்சேன்னு சொல்லி நம்ம பொறுப்பை தட்டி கழிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. முடிவு எடுக்கிறது நம்ம தான், பொறுப்பு நம்முடையதான். நல்ல கருத்து. ஆனா காவியா, இந்த அளவுக்கு தெளிவா பேசுறீங்க. நண்பர் இனிமே உங்களை ஏதாவது சொல்லி கூப்பிடவே பயப்படுவாங்க. சிறப்பாக பேசுறீங்க, நன்றி. அடுத்ததாக சமூகம் தான் காரணம் என்ற தரப்பில் இருந்து பேச வரும் அஸ்வின் கந்தன் அவர்கள்.
2: அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் நடுவர் அவர்களே. ஒரு மாணவன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா வீட்டுல பார்த்தா ஒரே சண்டை, நண்பர்கள் பக்கம் போனா தவறான வழி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பையனோட மனநிலை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்படும் யோசிச்சு பாருங்க நடுவரே. நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடலாம், நீ மட்டும் பொறுப்பாருடா அப்படின்னு. ஆனா அவனை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம என்னைக்காவது கேக்குறோமா? ஒரு நல்ல நண்பா மஞ்சா வாழ்க்கையை உயர்த்து கொண்டு போயிடுவான், அதுவே தவறான நண்பா சேர்ந்தா வாழ்க்கையை அடியோட பாலாக்கிடுவான். அதனாலதான்
0: குடும்பம், நண்பர்கள், கல்வி நிறுவனம், சமூகம், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு என்று அழகா சொல்லிட்டீங்க. ஒரு மனிதனை மட்டும் மாத்தாதீங்க, அவனை சுற்றி உள்ள சூழலையும் மாற்றுங்க என்று சொன்னது நல்ல கருத்து. அடுத்த பேச்சாளரை கேட்போம். அடுத்து தனி மனிதன் தான் காரணம் என்று பேச வரும் வர்ஷினி அவர்கள்.
3: நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கும் தலைப்பும் சிரிக்க வைக்கும் கருத்துகளும் சேர்ந்தால்தான் பட்டிமன்றம் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் இன்று நம் பட்டிமன்றத்தின் தலைப்பு, போதை பழக்கத்திற்கு முக்கிய காரணம் தனி மனிதனா சமூகமா? இந்த தலைப்பில் என் கருத்தை உங்கள் முன் பதிவு செய்கிறேன். வணக்கம் நடுவர் அவர்களே. எனக்கு முன்னாடி பேசின அஸ்வின் கந்தன் சொல்றாங்க, நல்ல நண்பன் அமைஞ்சா வாழ்க்கையை உயரத்துக்கு கொண்டு போயிடுவான்னு சொல்றாரு. அது எப்படி? நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதானே நம்ம வாழ்க்கையை நடக்கிறது. நடுவரே, ஒரே கல்லூரியில படிக்கிறாங்க, ஒரே வகுப்புல இருக்காங்க, ஒரே நண்பர்கள் கூட்டத்துல இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருக்க எல்லாருமே போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்களா? இல்லையே. அதனால நண்பர்கள், சூழ்நிலை எல்லாமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றது தனி மனிதன் தான். எனக்கு தெரியும் இது தப்பு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற மன உறுதி இருந்தா பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தடுக்க முடியும். நடுவரே, வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவு இருக்கணும். அந்த முடிவை எடுத்தவங்க தான் அதற்கான பொறுப்பை ஏத்துக்கணும். அதனால போதை பழக்கத்தை தடுப்பதுல தனி மனித விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம்னு என் பேச்சை உங்க முன்னாடி வைக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அருமையாக பேசுனீங்க வர்ஷினி. ஒரே கல்லூரி, ஒரே வகுப்பு, ஒரே நண்பர்கள், ஆனா எல்லாரும் ஒரே முடிவை எடுக்கிறது இல்லைன்னு அழகா சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியும் இது தப்பு, நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன மன உறுதிய ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஆனா வர்ஷினி, இவ்வளவு உறுதியா பேசுறீங்க, உங்க நண்பர்கள் எல்லாரும் இப்பவே நாங்க தான் நல்ல நண்பர்கள்னு நிரூபிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அருமையான பேச்சு, நன்றி. அடுத்ததாக சமூகம் தான் காரணம் என்ற தரப்பில் இருந்து பேச வரும் பரணி அவர்கள்.
4: மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது எதிரணியினர் சொன்ன கருத்துக்களை நான் கவனமாக கேட்டேன். அவர்கள் சொல்றதுல சில உண்மைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனோட வாழ்க்கையை உருவாக்குறதுல சமூகத்தோட பங்கு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. எது நல்லது, எதை நினைக்கணும், எது தவறு, எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் முதல்ல அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது யாது? முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் தான் பள்ளி, நண்பர்கள், சுற்றுப்புறம், அதுக்கப்புறம் தான் சமூகம். ஒரு குழந்தை நல்ல நண்பர்களோட வளர்ந்துச்சுன்னா நல்ல பழக்கங்களை கற்றுக்கும். அதே அந்த குழந்தை தவறான சூழலை வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையில் அது இருக்க தான் செய்யும். அதனால நான் ஒண்ணே ஒன்னு கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு தனி மனிதனை மட்டும் குறை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு கொள்ள முடியுமா? அவனை உருவாக்கிய சமூகத்தை பத்தி சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றாக பேசுனீங்க பரணி. குடும்பத்திலிருந்து கல்லூரி வரைக்கும் சமூகத்தின் தாக்கத்தை அழகா எடுத்து சொன்னீங்க. நாமெல்லாம் சேர்ந்து சூழலை மாற்றுவோம் சொன்னது நல்ல கருத்து, அருமையான கருத்து, நன்றி பரணி. அடுத்ததாக தனி மனிதன் தான் காரணம் என்று பேச வரும் சந்தியா.
5: அனைவருக்கும் வணக்கம். மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கிறேன். நம்ம

0: அடி இரண்டு பாதைகள் இருக்கு. ஒரு பாதை நல்ல பாதை, இன்னொரு பாதை நம்ம வாழ்க்கையே பாதிக்க கூடிய பாதை. எந்த பாதையில் போகணும்னு முடிவு பண்றது யார்? நம்ம தானே. வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், நண்பர்கள் தவறான வழிக்கு அழைக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம். ஆனா அதற்காக போதையை தீர்வாக தேர்ந்தெடுக்க கூடாது நடுவர் அவர்களே. பிரச்சனை வந்தால் குடும்பத்திடம் பேசலாம், நல்ல நண்பர்களிடம் பேசலாம், ஆசிரியர்களிடம் உதவி கேட்கலாம். ஆனால் போதை பொருளை தேர்ந்தெடுத்தால் பிரச்சனை தீராது, இன்னொரு பிரச்சனை உருவாகும். அதனால் நான் சொல்ல வருவது ஒன்றுதான், சூழ்நிலை நம்மை சோதிக்கலாம், ஆனால் முடிவு நம் கையில் தான். அதனால இந்த பக்கம் சொல்றது, தனி மனிதனின் முடிவும் பொறுப்பும் தான் முக்கிய காரணம். நடுவர் அவர்களே நன்றி.
1: அருமை சந்தியா, சூழ்நிலை நம்மளை எப்படி வேணாலும் சோதிக்கலாம், ஆனா முடிவு நம்ம கையில் தான் சொன்னது இந்த பட்டிமன்றத்துக்கே ஒரு நல்ல வரி. பிரச்சனை வந்தா குடும்பத்தோட பேசலாம், நண்பர்களோட பேசலாம், ஆசிரியர்களிடம் உதவி கேட்கலாம்னு சொன்னது நல்ல வழியையும் சொல்லிட்டீங்க. ஆனா சந்தியா, முடிவு நம்ம கையில் தான் சொன்னீங்க, இப்ப இந்த பட்டிமன்றத்தோட முடிவு என்னோட கையில தான். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரெண்டு அணியினருக்கும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு தனி மனிதன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை இல்லை, சமூகம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பக்கம் பேசினதையும் கேட்ட பிறகு யார் காரணம்னு கேட்டா ஒருத்தரை மட்டும் குறை சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தவறான வழியை காட்டுவது சமூகமாக இருக்கலாம், ஆனால் அந்த வழியில் போகலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வது தனி மனிதன். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தவறான முடிவு எடுக்காத அளவுக்கு நல்ல சூழலை உருவாக்க வேண்டியது சமூகத்தின் பொறுப்பு. அதனால தனி மனிதன் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், சமூகம் போதை வேண்டாம் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் மாறினால் ஒரு வாழ்க்கை மாறும், ஒரு சமூகம் மாறினால் ஒரு தலைமுறையே மாறும். அதனால இந்த நடுவர் சொல்லும் தீர்ப்பு என்னன்னா, போதை பழக்கத்திற்கு தனி மனிதன் முடிவும் காரணம், சமூகத்தின் சூழலும் காரணம். ஆனா அதை தடுக்க தனி மனித விழிப்புணர்வும் சமூக பொறுப்பும் இரண்டு சேர்ந்து செயல்படணும். இல்லைன்னா பிரச்சனை யார் காரணம்னு தனி மனிதன் சமூகத்தை பார்ப்பாங்க, சமூகம் தனி மனிதனை பார்ப்பாங்க. இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா போதை நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால குற்றம் யார் மேலன்னு தேடுறதை விட தீர்வு என்னன்னு தேடுவோம். தனி மனிதனும் மாறுவோம், சமூகத்தையும் மாற்றுவோம், போதையை தவிர்ப்போம், புதிய தலைமுறையை பாதுகாப்போம். இத்தோடு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஒரு அற்புதமான பட்டிமன்றம். பொதுவாக பட்டிமன்றனா நடுவர் ஒரு தீர்ப்பு தான் வழங்குவாங்க, ஆனா இந்த நடுவர் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பேச போற விஷயம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நாடகத்தை அரங்கேற்ற வருகிறார்கள் ஆர்ஜே அறிவிப்பாளராக பவனேஷ், அம்மாவாக சந்தியா, மாணவன் தமிழாக தனுஷ், நண்பன் சிவாவாக திலீபன், காவலராக அஸ்வின் கந்தன், தனிநபர் வாகன ஓட்டிகளாக ஜே வெற்றிமாறன். காட்சி ஒன்று, வீட்டில் தமிழ் மற்றும் அவனின் அம்மா உரையாடுகின்றனர்.
0: தம்பி தம்பி, எங்க கிளம்புற?
3: அம்மா காலேஜுக்கு போறமா.
0: சரி சரி, போகும்போது மறக்காம ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போ.
3: அம்மா காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கெல்லாம் எதுக்கு ஹெல்மெட்?
0: அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, பக்கத்துல தானே போறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாம போயிடுவாங்க. விபத்து எப்போ நடக்கும் எங்க நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நேரம் ஹெல்மெட் போடுறதுல சிரமம் இருக்கலாம், ஆனா உயிர் போயிட்டா?
3: அம்மா நான் மெதுவா தான் ஓட்டுவோம், எனக்கு ஒன்றும் ஆகாது.
0: அதான் தம்பி, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. நம்ம பாதுகாப்பை மட்டும் நினைக்க கூடாது, நம்ம நம்பி வீட்டுல இருக்கிறவங்களையும் நினைக்கணும்.
3: சரிம்மா, இனிமேல் ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்ட மாட்டேன்.
0: அது மட்டும் இல்ல, வேகமா ஓட்டாத, வண்டி ஓட்டும் போது போனை பாக்காத, சிக்னலை மதிச்சு போ.
3: சரிம்மா நான் கிளம்புறேன்.
0: சரி கவனமா போ, சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறத விட பாதுகாப்பா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கோ.
3: சரிம்மா.
2: காட்சி இரண்டு, தமிழ் மற்றும் அவனின் நண்பன் சிவா உரையாடி கொண்டு வாகனத்தில் செல்கிறார்கள்.
4: தமிழ் வாடா, சீக்கிரம் போலாம், காலேஜுக்கு நேரமாச்சு.
3: வேகமா போனா சீக்கிரம் போயிடலாம்டா.
4: அதுக்குன்னு வேகமா போகணுமா? சாலை நமக்கு மட்டும் இல்லடா, எல்லாருக்கும் பயன்படுத்துறதுதான்.
3: சரி சரி, மெதுவாகவே போலாம்.
4: அதுக்குதான் இன்னைக்கு ஹெல்மெட் போட்டு வந்திருக்கியா?
3: ஆமாண்டா, அம்மா சொல்லிதான் போட்டு வந்தேன்.
4: அதுதான் நல்லது, வீட்டுல நம்மளையும் எதிர்பார்த்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். டே அங்க பாரா, ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே வண்டியில போறாரு, கொஞ்சம் பக்கத்துல போ. நண்பா போனை பாத்துட்டே வண்டி ஓட்டாதீங்க நண்பா.
5: இல்ல நண்பா, ஒரு முக்கியமான கால் தான், ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும்.
4: அந்த ஒரு நிமிஷம் போதும் நண்பா, விபத்து நடக்க வண்டிய ஓரமா நிறுத்திட்டு பேசுங்க.
5: நீங்க சொல்றது சரிதான் நண்பா, இனிமே கவனமா இருப்பேன்.
4: டே தமிழ், சிக்னல் சவப்பா இருக்கு, நிக்கணும்.
3: ஆமா ஆமா, சிக்னல் நம்மள தாமதப்படுத்துறதுக்காண்டி இல்ல, எல்லாரும் பாதுகாப்பாக செல்வதற்கு.
2: காட்சி மூன்று, மாணவர்கள் சிக்னலில் நிற்கிறார்கள். அப்போது

0: ஒரு மனிதன் சிக்னலை தாண்டி செல்கிறார். அப்போது காவலர் அவரை நிறுத்துகிறார். அங்கே காவலர், மாணவர்கள் மற்றும் அந்த மனிதன் மூவரும் உரையாடுகின்றனர்.
1: டேடே தம்பி, வண்டி நிறுத்து, ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, ஏன் மீறி போயிட்டு இருக்க?
2: சார், கொஞ்சம் அவசரமா இருந்துச்சு.
1: எல்லாருக்கும் தான் அவசரம் இருக்கும், ஆனா உயிர் ஒண்ணுதான். சாலை விதியை மதிக்கலன்னா உனக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் ஆபத்து தான்.
3: சாலை விதிகளை மீறினா என்ன ஆபத்தெல்லாம் வரலாம்?
1: பல பிரச்சனை இருக்கு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது, ஸ்பீடா வண்டி ஓட்டுறது, ரெட் சிக்னல்ல நிக்காம போறது, மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா நடைமுறையில கடைபிடிக்கணும்.
3: சார், சில பேர் சொல்றாங்க எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு என்ன ஆக போகுது?
1: அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. விபத்து யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். நாம தப்பு செய்யாம இருந்தாலும் இன்னொருத்தவங்க செய்யற தப்புனால ஆக்சிடென்ட் நடக்கலாம். அதனால எப்பவும் கவனமா இருக்கணும்.
0: காட்சி 4. சிறிய விபத்து. ஒருவர் வேகமாக வாகனம் ஓட்டிக்கொண்டு வருகிறார். திடீரென சத்தம்.
2: ஐயையோ, என்னாச்சு?
3: யாராச்சும் வந்து உதவி பண்ணுங்க, யாராச்சும் வந்து உதவி பண்ணுங்க. எல்லாரும் ஒரே இடத்துல கூட்டமா நிக்காதீங்க, காவல்துறைக்கும் அவசர உதவிக்கும் தகவல் கொடுங்க.
1: எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த இடத்த ஃபஸ்ட்டு பாதுகாப்பா வைங்க, அடிபட்டவங்களுக்கு முதலுதவிக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
3: இப்போதான் எனக்கு புரியுது, சில நிமிஷம் சீக்கிரமா போறதுக்காக உயிரை ஆபத்துல வைக்க கூடாது.
4: வேகமா போறது எந்த சாதனையும் இல்ல, பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேர்ந்ததுதான் உண்மையான வெற்றி.
0: காட்சி 5. வீட்டில் அம்மா மற்றும் மாணவன் உரையாடி கொண்டிருக்கின்றனர்.
5: என்னப்பா, என்னாச்சு, இவ்வளவு அமைதியா இருக்க?
3: அம்மா, இன்னைக்கு சாலையில ஒரு விபத்தை பார்த்தமா. காலையில நீங்க சொன்னது அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு.
5: என்ன புரிஞ்சது?
3: நம்ம வீட்டுல இருந்து கிளம்பும் போது சீக்கிரமா போகணும் சொல்லாம பத்திரமா போகணும் சொல்றதுக்கு அம்மாவோட அன்புதான் முக்கியம்.
5: அதான் தம்பி, ஒருத்தர் மட்டும் கவனமா இருந்தா போதாது, சாலையில போற ஒவ்வொருத்தரும் பொறுப்பாய் இருக்கணும்.
3: இனிமேல் நான் மட்டும் இல்லவா, என் நண்பர்களுக்கும் இதை சொல்லுவேன்.
0: இத்துடன் நாடகம் முடிந்தது. சரி நண்பர்களே, நம்ம கதை இங்க முடிஞ்சாலும் நம்மளோட பொறுப்பு இங்க முடியாது. சாலை நமக்காக மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொதுவான இடம். நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பு இன்னொருத்தர வாழ்க்கையை அழிச்சிடலாம்.
3: விதியை மதிப்போம், ஹெல்மெட் அணிவோம்,
2: வேகத்தை தவிர்ப்போம்,
1: சிக்னலை மதிப்போம்,
5: வண்டி ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்த மாட்டோம்.

0: கடமை, உயிர் பாதுகாப்பு நம் பொறுப்பு. விதிகளை மதிப்போம், விபத்துகளை தடுப்போம், உயிர்களை காப்போம்.
1: நண்பர்களே, ஒரு நொடி அலட்சியம் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை மாத்திடலாம். அதனால சாலையில போகும்போது கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கவனம், அவ்வளவுதான். சீக்கிரமா வீடு போய் சேர்றது வெற்றி இல்ல, பாதுகாப்பா வீடு போய் சேர்றதா ஒரு மனுஷன் உண்மையான வெற்றி. இத்துடன் நம்ம இளைய பாரத நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த காரைக்கால் பண்பலைக்கு வலங்கைமான் அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்லி, இன்றிரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடியுள்ள பாடல்களோடு உலவுகிறது இன்றைய இசை ஊஞ்சல். இரவு 9:55 இன்சொல்லம் வந்து கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். இரவு 10 காலத்தால் அழியாத காவியகானங்களோடு இரவும் மலரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை.

அதிபர்

0: நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாய் பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ தொத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு தென்னை மரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு முறிந்து விழுந்தது. அது எழுப்பிய ஒரு பேரலை காரணமாக தொத்திக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி தன் பிடிமானத்தை இழந்து அது வெள்ளத்தில் தள்ளப்பட்டது. இது உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் அருள்மொழிவர்மர் இதுகாரும் புத்த பிக்ஷுவை இருக பற்றியிருந்த தன் இருகரங்களையும் ஆகா என்று சொல்லி விடுவிக்க இதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷு உடனே வெள்ளத்தில் குதித்தார். படகோட்டி முருகையன் துடுப்பை படகில் போட்டுவிட்டு இளவரசரை கெட்டியாக பிடித்து கொண்டான். அவனை இளவரசர் கடுங்கோபத்துடன் பார்த்துவிட்டு விடு என்று கையை உதறினார். அதற்குள் பிக்ஷு இரண்டு எட்டில் நீந்தி சென்று கன்றுக்குட்டியின் முன்னங்கால்கள் இரண்டையும் கெட்டியாக பிடித்து கொண்டார். கன்றுக்குட்டியும் உயிர் மீதுள்ள இயற்கையான ஆசையினால் தலையை மட்டுமே தண்ணீருக்கு மேல் வைத்து கொண்டிருக்க பிரயத்தனப்பட்டது. பிக்ஷு கன்றுக்குட்டியை பிடித்து இழுத்து கொண்டு படகை நோக்கி வந்தார். இளவரசர் அவருக்கு கை கொடுத்து உதவினார். இருவருமாகச் சேர்ந்து முதலில் கன்றுக்குட்டியை படகில் ஏற்றினார்கள். பின்னர் இளவரசரின் உதவியினால் ஆச்சாரிய பிக்ஷு படகில் ஏறிக்கொண்டார். இத்தனை நேரம் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்த கன்றுக்குட்டி ஒரு ஆட்டம் ஆடியதும் கால் தடுமாறி தொப்பென்று விழுந்தது. நல்ல வேளையாக படகின் உட்புறத்திலேதான் விழுந்தது. பிக்ஷு அதன் அருகில் உட்கார்ந்தார். கன்றின் தலையை தம் மடிமீது எடுத்து வைத்து கொண்டு அதை தடவி கொடுக்கத் தொடங்கினார். குருதேவரே, சற்று முன்னால் சூடாமணி விகாரத்தில் புத்த பகவானின் சரணங்களை பிடித்து கொண்டு பிராணத்தியாகம் செய்ய பார்த்தீர்களே, அப்படி தாங்கள் செய்திருந்தால் இந்த வாயில்லா ஜீவனை இப்போது காப்பாற்றியிருக்க முடியுமா என்று இளவரசர் கேட்டார்.
1: ஐயா, நான் செய்ய இருந்த குற்றத்தை செய்யாமல் தடுத்தீர்கள், அதற்காக நன்றி உடையேன். ஆம், இந்த கன்றின் உயிரை காப்பாற்றியது என் மனதுக்கு நிம்மதி அளிக்கிறது. சூடாமணி விகாரம் இடிந்து தகர்ந்து போய்விட்டால் கூட இனி அவ்வளவு கவலைப்பட மாட்டேன் என்றார் பிக்ஷு.
0: ஆச்சாரியரே, ஒரு கன்றின் உயிரை காப்பாற்றியதனாலே எப்படி மன நிம்மதி பெறுகிறீர்கள்? இன்று இந்த புயலினால் எவ்வளவு ஜீவன்கள் கஷ்டப்படுகின்றன! எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் கஷ்டப்படுகின்றார்கள்! எத்தனை வாயில்லா ஜீவன்கள், ஆடு மாடுகள், குதிரைகள், பறவைகள் உயிரை இழக்க நேரிடும். இந்த துன்பங்களுக்கெல்லாம் பரிகாரம் என்ன என்று கேட்டார் இளவரசர்.
1: ஐயா, நம்மால் இயன்றதைத்தான் நாம் செய்யலாம். அதற்கு மேல் நாம் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. இயற்கை உற்பாதங்களை தடுக்கும் சக்தி நமக்கு இல்லை. உயர்காற்றை நாம் கட்டுப்படுத்த முடியுமா? பெருமழையை தடுக்க முடியுமா? அல்லது மழை பெய்யும்படி செய்யத்தான் முடியுமா? கடல் பொங்கி வரும்போது அதை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? ஆஹா, கடல்களுக்கு அப்பால் உள்ள கீழே தேசங்களில் எரிமலை நெருப்பை கக்குவதையும் பூகம்பம் நேர்ந்து பூமி புலப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவற்றுக்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? நம் கண்முன்னால் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஜீவனுக்கு உதவி செய்யத்தான் நம்மால் முடியும்.
0: குருதேவரே, இயற்கை உற்பாதங்கள் ஏன் உண்டாகின்றன? புயற்காற்றும் பூகம்பமும் ஏன் நிகழ்கின்றன? கொள்ளை நோய்கள் ஏன் வருகின்றன? அவற்றினால் மக்களும் மற்ற பிராணிகளும் அடையும் துன்பங்களுக்கு பொறுப்பாளியார். நம்மால் இயற்கையின் உற்பாதங்களை தடுக்க முடியாது. ஆனால் கடவுளால் கூட முடியாதா? கடவுள் ஏன் இத்தகைய உற்பாதங்களை தடுக்காமல் ஜீவராசிகள் இவற்றினால் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இளவரசர் கேட்டார்.
1: பொன்னியின் செல்வா, தாங்கள் இப்போது கேட்ட கேள்விக்கு ஆதிகாலம் முதல் மகான்களும் முனிவர்களும் விடை சொல்ல முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லோருக்கும் திருப்தி அளிப்பதாக இல்லை. ஆகையினாலேயே புத்த பகவான் கடவுளை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. கடவுளை பற்றி ஆராய்ச்சியிலேயே இறங்கவில்லை. பிறருக்கு

0: உதவி செய்யுங்கள். பிறருடைய கஷ்டங்களை போக்க முயலுங்கள். அந்த முயற்சியிலேதான் உண்மையான ஆனந்தம் அடைவீர்கள். அதிலிருந்து சுகதுக்கங்களை கடந்த நிர்வாண நிலையை அடைவீர்கள் என்று புத்த பகவான் போதித்தார் என்று பிக்ஷு கூறினார். படகு நந்தி மண்டபத்திலிருந்து மேற்கு திசையில் திரும்பி ஆனைமங்கலத்தை நோக்கி போய்கொண்டிருந்தது. பொன்னியின் செல்வரின் உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. சற்றுமுன் பிக்ஷு வெளியிட்ட புத்த சமய கொள்கையோடு தமது முன்னோர்களின் சமய கொள்கையை அவர் மனத்துக்குள்ளேயே ஒப்பிட்டு பார்த்தார். பிறருக்கு உதவி செய்யும் கடமையை சைவ வைஷ்ணவ சமயங்களும் வற்புறுத்துகின்றன. பரோபகாரம் இதம் ஷரீரம் என்ற மகாவாக்கியமும் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கடவுளிடம் நம்பிக்கை வைத்து பக்தி செய்யும் கடமையையும் நம் முன்னோர்கள் வற்புறுத்தியிருக்கிறார்கள். கடவுளை சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனாகவும் கருணாமூர்த்தியான மகாவிஷ்ணுவாகவும் உருவம் கொடுத்து போற்றியிருக்கிறார்கள். கடவுளுக்கு ஜெகன்மாதா உருவம் கொடுத்து ஒரே சமயத்தில் அன்பே வடிவான உமாதேவியாகவும் கோர பயங்கர ரணபத்ர காளியாக இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? பெற்ற குழந்தையை ஒரு சமயம் தாயார் அன்புடன் கட்டித்தழுவி கொஞ்சுகிறாள், இன்னொரு சமயம் கோபித்து கொண்டு அடிக்கவும் செய்கிறாள். ஏன் அடிக்கிறாள் என்பது சில சமயம் குழந்தைக்கு புரிவதில்லை. ஆனால் அடிக்கும் தாயாருக்கு தான் பெற்ற குழந்தையிடம் அன்பு இல்லை என்று சொல்ல முடியுமா? இருட்டுகிற சமயத்தில் படகு ஆனைமங்கலத்திலிருந்த சோழ மாளிகையை அணுகியது. பொங்கி வந்த கடல் அந்த மாளிகையை எட்டவில்லை என்பதை படகில் வந்தவர்கள் கண்டார்கள். அரண்மனை கருகில் அமைந்திருந்த அலங்கார படித்துறையில் கொண்டு போய் முருகையன் படகை நிறுத்தினான். அதுவரைக்கும் இயற்கையும் படகில் சென்றவர்களிடம் ஓரளவு கருணை செய்தது. பெரும் புயல் அடித்து கடல் பொங்கி வந்தாலும் பெருமழை மட்டும் பெய்யத் தொடங்கவில்லை. சிறு தூற்றுகளோடு நின்றிருந்தது. படகு அரண்மனை ஓரத்தில் வந்து நின்ற பிறகுதான் பெருமழை பிடித்து கொண்டு பெய்ய ஆரம்பித்தது. ஆனைமங்கலத்து அரண்மனை காவலன் அரண்மனையின் முன் வாசலில் கையில் ஒரு தீவர்த்தியை பிடித்து கொண்டு நின்றான். சுற்றுப்புறங்களிலிருந்து அன்றிரவு அடைக்கலம் புகுவதற்காக ஓடி வந்திருந்த ஜனங்களோடு அவன் பேசிக் கொண்டிருந்தான். படகு ஒன்று வந்து படித்துறையில் நின்றதைக் கண்டதும் காவலன் தீவர்த்தியை தூக்கிப் பிடித்தான். பொன்னியின் செல்வரின் திருமுகம் அவன் கண்ணில் பட்டது. உடனே மற்றதையெல்லாம் மறந்துவிட்டு படித்துறையை நோக்கி ஓட்டமாக ஓடினான். இதற்குள் படகிலிருந்து இளவரசரும் ஆச்சாரிய பிக்ஷுவும் படிக்கட்டில் இறங்கினார்கள். கன்றை மெல்லப் பிடித்து கரையில் இறக்கிவிட்டார்கள். காவலன் இளவரசரின் காலில் விழப்போனான். அவர் அவனை பிடித்து தடுத்தார். காவலன் கையிலிருந்த தீவர்த்தி கால்வாயில் விழுந்து ஒரு கணம் சுடர்விட்டு எரிந்துவிட்டு மறைந்தது.
1: இளவரசே, சூடாமணி விகாரத்தை பற்றி நானே கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். தாங்கள் இங்கே வந்துவிட்டது மிகவும் நல்லதாய்ப் போயிற்று என்றான் காவலன்.
2: நான் சூடாமணி விகாரத்தில் இருப்பது உனக்கு தெரியுமா?
1: தெரியும் ஐயா, தெரியும். இளைய பிராட்டியும் கொடும்பாளூர் இளவரசியும் வந்திருந்த போது தெரிந்து கொண்டேன். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இளைய பிராட்டி பணித்துவிட்டு சென்றார்.
2: அதை இன்னமும் நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். மாளிகை வாசலில் கூடியிருப்பவர்கள் யார்?
1: கடற்கரையோரத்து கிராமங்களில் கடல் புகுந்து விட்டதால் ஓடி வந்தவர்கள். இரவு தங்குவதற்கு இடங்கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் தாங்கள் வந்தீர்கள். அவர்களை விரட்டி விடுகிறேன்.
2: வேண்டாம் வேண்டாம். அவர்கள் எல்லோருக்கும் இருக்கவும் படுக்கவும் இடம் கொடு. உணவுப் பொருள்கள் இருக்கும் வரையில் சமையல் செய்து சாப்பிடவும் கொடு. ஆனால் என்னை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டாம். உன் தீவர்த்தி கால்வாயில் விழுந்து அணைந்ததும் நல்லதாய்ப் போயிற்று. எங்களை வேறு வழியாக அரண்மனை மேன்மாடத்துக்கு அழைத்து கொண்டு போ என்றார் இளவரசர். அவர்கள் அரண்மனைக்குள் பிரவேசித்ததும் புயல் காற்றோடு பெருமழையும் சேர்ந்து சோ என்று கொட்டத் தொடங்கியதும் சரியாக இருந்தன. தஞ்சை நகருக்கு அருகில் மந்தாகினி ஏறியிருந்த பல்லக்கின் பின்னால் மரம் முறிந்து விழுந்த அதே தினத்தில் வீரநாராயண ஏரியில் காற்று அடித்து கரையோரமிருந்த படகு நகர்ந்து போன அதே நேரத்தில் நாகைப்பட்டினத்தில் நிகழ்ந்த சம்பவங்களையே சென்ற அத்தியாயங்களில் நாம் பார்த்தோம். இதை நேயர்கள் அறிந்திருப்பார்கள். அன்றிரவு முழுவதும் நாகைப்பட்டினமும் அதன் சுற்றுப்புறங்களும் ஒரே அல்லோலகல்லோலமாக இருந்தன. அவரவர்களும் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலைமையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதும் இயலாத காரியமாக இருந்தது. ஆயினும் புத்த பிக்ஷுக்கள் நாகைப்பட்டினத்தின் வீதிகளில் அலைந்து ஜனங்களுக்கு இயன்றவரை உதவி புரிந்து வந்தார்கள். அதே இரவில் ஆச்சாரிய பிக்ஷுவும் பொன்னியின் செல்வரும் ஆனைமங்கலம் சோழ மாளிகைக்குள் வெகுநேரம் கண்விழித்திருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த கடும் புயலினால் கடல் பொங்கியதால் கடற்கரையோரத்து மக்கள் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் என்பதை பற்றி பேசி

0: கவலைப்பட்டார்கள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மாடங்களாலும் சித்திரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட கோவிலில் நடத்துகிற வழிபாட்டை விட நடமாடும் கோவில்களாக விளங்கும் மக்களுக்கு செய்கிற உதவி மிகச்சிறந்த வழிபாடுன்னு மனித நேயத்தை போதிக்கிறார் திருமூலர். முருகையனின் உதவியால் ஆனைமங்கலம் வந்து சேர்ந்த ஆச்சாரிய பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் புயலாலையும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய உடனடி உதவிகளை பற்றி உறங்காமல் சிந்திக்கிறாங்க. இந்த திருமந்திரத்தின் கருத்து செயலாக்கம் நம்ம மெய்சிலிருக்க செய்யுது. சற்று விரிவாக பார்க்க வேண்டிய சொற்கள் தொடர்கள். 2:8 ஒரு இடத்த குறுகிய காலத்தில் விரைவாக அடைந்து விடுவதை குறிக்கிற மரபு தொடர். இங்கே 8 நடக்கும்போதோ தாவும்போதோ 2 பாதங்களுக்கு இடையில் இருக்கிற தூரம். சீக்கிரமாக போய் சேர வேண்டிய நிலையில் காலை கொஞ்சம் எட்டி போடுன்னு சொல்வது உண்டு அல்லவா. பிராணத்தியாகம், பிறருக்காக தன் உயிரை கொடுப்பது. உயிர் போவது என்பது தற்கொலையிலையும் உண்டு, ஆனால் இதை பிராணத்தியாகம்னு கொள்ள முடியாது. சொந்த பிரச்சனைகளால் வெறுத்து போய் உயிரை மாய்ச்சி கொள்வது கிட்டத்தட்ட சுயநலம் கருதி, மேலும் தேவையற்ற அவசர முடிவு தானே. இயற்கை உற்பத்தி, இதை இயல்பான நிகழ்வாக கொள்வதோ பாவச்செயலுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு கொள்வதோ அவரவர் சொந்த கருத்தை பொறுத்தது. இந்த நெடுங்கதைக்கு ஏறக்குறைய 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈழ வரலாற்று நடந்த ஆழிப்பேரலை பற்றி. கல்யாண தீசன் என்கிற அரசனின் ஆட்சி காலம். ராணியின் கள்ளக்காதல் கடித விவகாரத்தில் தவறான புரிதலால் நிரபராதியான பௌத்த பிக்ஷுவை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டு கொன்னுட்டான். உயிர் பிரியும்போது கூட உங்கள் அரசரிடம் தொடர்ந்து விசுவாசமாக இருங்கன்னு மக்களை வேண்டிக்கிட்டாராம் அந்த மகான். ஈழத்தீவில் 12/11 கடல் கொண்டு விட்டதற்கு காரணம் அரசனின் பாவச் செயலுக்கு இயற்கையின் தண்டனைன்னு பௌத்த நூல்கள் குறிப்பிடுகின்றன. பூகம்பம், நிலநடுக்கம். பூமி, கம்பம், அசைவு, குறிப்பாக நடுக்கம். ஏற்கனவே சிறக்கம்பம், கரக்கம்பம் ஆகிய சொற்களை பார்த்துருக்கோம். தலை அசைப்பு, கரங்களை அசைத்து எழுப்புற ஒலி. நேர்களே, கூட்டம் கலைஞ்சு போன பிறகும் நகராமல் புலம்பினபடி நின்றுகிட்டு இருந்த ராக்கம்மாவின் கைகளை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போன ஆள் யாரா இருக்கும்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேரம் இரவு 9:30. பண்பலையில் இனி உலா வருவது இசை ஊஞ்சல். இது விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல். ஆம் நேர்களே, இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு

0: ஏழு நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைக்கொல்லி.
2: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
3: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியானது பிரபல பின்னணி பாடகர் SN சுரேந்தர் அவர்கள் பாடியுள்ள பாடல்களோடு உலா வருகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. நேரிலே நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் வந்து கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
5: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
7: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20,00,000 புதிய டிசைன்கள், 5,00,000 புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
11: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
12: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்சன் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நீரும் விளாவரும். நமது பண்பலையில் நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம்.
13: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடியுள்ள பாடல்களோடு நாம் இணைந்திருக்கிறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
5: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
1: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலே அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: நேர்களை இணைந்திருக்கிறோம். இது இசை ஊஞ்சல். எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடியுள்ள ஊமை விழிகள் படப்பாடல் அடுத்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிக்கோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
4: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: என்ன ராமன், நாத்து ரெடி ஆயிடுச்சு, நடவு மிஷின் பிரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க.
6: நீ அப்பவே சொன்ன செல்வண்ணே, குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கலாம்னு. நான் தான் கேக்கல, எதையோ வாங்கிட்டேன்.
5: சரி, இப்பவாவது குபோட்டா நடவு இயந்திரம் வாங்கு.
7: ஜப்பானிய தொழில்நுட்பம் 4-6 வரிசை குபோட்டா நடவு இயந்திரம் வாங்க.
5: சிஏ டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
8: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா, மயிலாடுதுறை. யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிக்கோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடிய பாடல்கள் உலாவந்தன. குடும்பம், சட்டம் ஒரு இருட்டறை மற்றும் ஊமை விழிகள் படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாசலம்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
12: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நேர்லே காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55. நேர்லி இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை விளங்கும் இன் சொல் அமுது நிகழ்ச்சியில் இனி முன்பாக
13: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
14: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பி எம் சூரிய

0: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: இன்சொல்லவு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் அட் ஹோஸ், நரம்பி வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
6: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கல்விக்கு அழகு கற்றறிந்த அடங்கல் என்பதை கற்றவர்கள் சிலர் அடக்கத்தின் மேன்மையை அறிந்து அடக்கமாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருக்கும் செல்வமும் அறிவும் அவர்களிடம் நாம் பேசும் வரை தெரியாது. ஆடம்பரமான மனிதர்களை பார்த்து பழகியவர்களுக்கு அடக்கமுடையவர்கள் பற்றி அறியாமல் அவர்களை எளிமையாக மதிப்பிடுவர். அடக்கமுடைய அறிவாளிகள் தகுந்த நேரத்தில் தேவையானதை செய்வார்கள். அப்படி ஒருவர் அந்த ஊரில் இருந்தார். அவர் இராணுவத்திற்கு சென்று 30 வருடங்கள் ஆகிவிட்டன. இராணுவத்தில் பணியில் சேர்ந்தவர் எப்போதாவது ஊருக்கு வருவார். அந்த ஊரின் மீது அவருக்கு ரொம்ப நேசம். அதனால் ஊரை 2 முறை சுற்றி வருவார். பேசுகின்றவர்களிடத்தில் அன்பாக பேசுவார். பேசாதவர்களை இவரே பார்த்துவிட்டு நாம் அவர்களை பார்த்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வந்துவிடுவார். அவர் ஊரையும் ஊர் மக்களையும் மிகவும் நேசித்ததால் அவரை அனைவருக்கும் பிடித்திருந்தது. இராணுவத்தில் சேருவதற்கு முன் ஊரில் உள்ளவர்களின் தேவையை அறிந்து சான்றிதழ்கள் பெற்று தருவது, மனு கொடுப்பது, நோயுற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போன்ற ஊர் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இப்போது அவரவர் வீட்டிலும் பிள்ளைகள் படித்து பெற்றோரின் தேவைகளை நிறைவு செய்கின்ற வகையில் வளர்ந்திருக்கின்றனர். அதனால் அவருக்கு தற்போது ஊருக்கு செய்ய பெரிய தேவைகள் எதுவும் இல்லை. மாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு வகுப்பு நடத்தலாம் என்று எண்ணி படிக்கும் மாணவர்களை ஒருங்கிணைத்தார். ஆனால் மாணவர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. இப்போது அவருக்கு வயது 60. அப்போது அவரை பார்க்க வந்த நண்பரிடம் தனது மன விருப்பத்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியர். மாணவர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களிடம் இராணுவ வீரரின் தொண்டுள்ளம் பற்றியும் அவரால் அவர்களுக்கு சிறப்பாக பாடம் நடத்த முடியும் என்றும் நாளை முதல் வகுப்பை நடத்த இருக்கிறார், அனைவரும் பயன்பெறுங்கள் என்றும் கூறினார். அடக்கமுடையவர்கள் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு போன்று தன்னுடைய அனுபவத்தையும் அறிவையும் சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து செயல்படுத்துகின்ற இந்த இராணுவ வீரரை போன்றவர்கள் உண்மையாகவே அடக்கமுடையவர் என்று ஆசிரியர் மாணவர்களுக்கு அறிவுரைகளை கூறி அவருடைய பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்தார். அமைதியானவர்களை அறிவிலார் என்று நினைக்க கூடாது நேயர்களே. நன்றி, வணக்கம்.
5: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தரமான தார்பாய்கள் கிரீன் அட் ஹோஸ், நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் சரியாக 20:10.

0: இரவை இனிதாக்கும் காலத்தால் அழியாத காவிய காலங்களோடு பண்பலையில் இனி உலா வருவது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ் வழங்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பார்த்திராத புது மாடல் ட்ரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை கடித வழி நேர் விருப்பமாய் உலாவரும் இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் செம்பனார் கோவில் குணசேகர் திலகவதி பொன்சை ஆறுமுக முத்துலட்சுமி திருச்செம்பொன்பள்ளி பிச்சுமணி விசாலாட்சி இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல். இது நான் ஆணையிட்டால் படத்திற்காக எல்லாரும் ஈஸ்வரி பாடியது. ஆலங்குடி சோமு அவர்கள் இயற்றிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ கேட்கலாம். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை பிற்பகல் 12:50

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் விளங்கும் பசும் தளிர் விழா வரும்
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல வந்து கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
3: அண்ணா, இனிமே டிராக்டர் ஓட்ட நான் வரல.
4: என்னப்பா சொல்ற, ஊர்ல ஆத்துல வேற தண்ணி வந்துச்சு, வேலை நிறைய இருக்க.
3: இந்த டிராக்டர் இனிமே என்னால ஓட்ட முடியாது.
4: 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே புதுசா வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள ஓட்ட முடியாதுன்னு சொல்ற.
3: நான் குபோட்டா டிராக்டர் கேட்டேன், நீங்க என்ன டிராக்டர் வாங்கி கொடுத்தீங்க? குபோட்டானா கை வலிக்காது, முதுகு வலிக்காது, டீசலும் கம்மியா குடிக்கும்.
4: சரிப்பா, வா குபோட்டா டிராக்டர் வாங்கிடுவோம். ஜப்பானிய தொழில்நுட்பம், 42, 45, 50 HP கிடைக்கும்.
3: CA டிராக்டர், திருவாரூர், கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணி குழிய குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடல் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிறுவைச்சேரி சிவாஜி, சென்னை குண்டத்தூர் சௌத்ரி பிரகாஷ். இந்த நேரத்தின் விருப்பம் ஆய்ப்பாடல் இது. எல்லோரும் நல்லவரே படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. புலமை பெற்றவர்களின் பாடல், வி குமார் அவர்களின் இசையில்.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நீரம். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை

0: வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீஃப் வழங்கும் கலக்கல் நீரம். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை, காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை. இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் திருமொழிசை கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி, பெண்கரும்பூர் நேரு, லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி, குப்பநத்தம் ராமு, கோகிலா, கணேசன், கஸ்தூரி இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. அவர் எனக்கே சொந்தம் படத்திற்காக பி. சுசீலா பாடியது. பாடல் இளையராஜா அவர்களின் இசையில்.

0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் வாய்ப்பாடு. செங்கல் சோலை மற்றும் மதிய நெல் விடுவதற்கான தாரப்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர் கேட்கலாம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
5: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும் போது கேட்கலாம்.
10: பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களை, 4:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: முன்னதாக நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
14: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
15: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 860-820-7777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
0: கடித வழி நேர் விருப்பம் ஆய்வுலாவரும் இன்றைய இரவு மலர் முயற்சியில் அடுத்து வரும் பாடல் திருமலராயன்பட்டினம் பூங்கொடி தேவா, லட்சுமி அன்பரசு, ரேணுகாதேவி பழனிவேலு, மீனா செல்வம், சாரதா தட்சிணாமூர்த்தி, தர்ணீஸ்வர் கைலாஷ்வர் இந்த நேர்களின் விருப்பம் ஆய்வுப்பாடல். இது கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள். MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில், கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் இந்த பாடல் அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து.

0: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள், அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நேரம் 10:22:50. நீங்களே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லும் கேட்கலாம். தார்பாய்கள், கிரீன் ஹெட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஒரு மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
5: விவசாயிகளை நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
0: வரும் இந்த பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடியது. பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல். வரிகளுக்கு இசை இளையராஜா. பாடல் கவிக்குயில் படத்திலிருந்து.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 கடித வழி நேர் விருப்பமாய் உலாவரும் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் மகாராஜா சில்க்ஸின் இரவும் மலரும். இதுவரை ஒளி உலா வந்த நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மகாராஜா சில்க்ஸ் திருவாரூர்.
1: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: நேரம் 9:00 மணிக்கும் 10:30. நேர்களே, பண்பலையில் தொடர்ந்து உலா வருவது மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பண்பலையில் தவழும் இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும் யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 புதிய டிசைன்கள், 5 புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் பயணம் படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் இணைந்து பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை கேட்டு காத்திருக்கும் நிகழ் கரூர் தான் தோன்றிமலை ஸ்ரீனிவாஸ் நகர் செல்வராஜ் பெரிய நாயகி ஜோதி ஜோசிகா கிரீஷ் ஜெய்தேவ் ரமேஷ் காயத்ரி தலைஞாயிறு ராஜா முகமது அரகண்டநல்லூர் நாராயணன் சென்னை திருவொற்றியூர் காமதேவ நகர் செல்வி சுப்பிரமணியன் சூர்யா இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.

0: சொர்க்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வார்டு செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
9: விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, டெனிஸ் ராஜ், வேலாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குடந்தை மணக்குரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், தேவனூர் ஜோதிலட்சுமி, வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, இரவஞ்சலி கலாவதி, ராஜ்மோகன், தென்றலரசி, இமை விரும்பி இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. மலேசிய வாசுதேவன், பி சுசீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடலை ஏற்ற இளையராஜா அவர்களின் இசையில் பாடல் இது. 16 வயது நிலை படத்திலிருந்து.

0: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 உள்ள வரும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சி வழங்குவோர் ONGC காவிரியரசு காரைக்கால்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாளை மாலை 5:30 வரும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: விவசாயிகளை நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
9: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
8: கிறிஸ்டலின் சிகோசா
9: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: இரவு மலர் முயற்சியில் புலவர் மறுத்த பாடல் நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய் வெண்பா, ஆதிரா இனியா, குருத்தாழ்வார்குடி NK கிருஷ்ணா, சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி. இந்த நேரத்தின் விருப்பமாய் பாடல் இது. அவர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சதன் இணைந்து பாடியது. கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.
10: ஜு

0: நாளை காலை, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க ரீல்ஸ் போடுங்க.
6: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும் இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புது பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
0: வரிமைந்த பாடலில் போனா ஒரு கேள்விக்குறி படத்திற்காக ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் இணைந்து பாடியது பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நாம் கேட்ட அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதி காத்திருந்த நேர்கள் மேனாங்குடி எம் கே முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், ராஜலட்சுமி, விஜயா, நிஷான், ஹலீம், கொள்ளிடம் காமராஜ் ஆகியோர்.
1: என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
4: இந்த தீபாவளிக்கு திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்க்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: பன்மலையோடு இணைந்திருக்கும் நேர்களை மேலும் வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
4: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம்.
0: கடித வழி நேர் விருப்பம் ஆய்வுல அவரும் இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, முகமது ஹம்ராஸ் சலாமத் சுகைனா, நாகப்பட்டினம் ஆரியநாட்டு திரு சிவாபாரதி வாழ்முனீஸ்வரன், பாபா கோவில் ரவி, மயிலாடுதுறை வேந்தன், வேளாங்கண்ணி சுக்கலிங்கம், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன். இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல் இது நீயா படத்திலிருந்து.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை வழங்கிய இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை.
1: இந்த தீபாவளிக்கு மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். யாருமே கட்டாத புது டிசைன் சாரியும், யாருமே பாத்திராத புது மாடல் டிரெஸ்ஸும். இந்த தீபாவளிக்கு முதல்ல பாக்கணுமா? மயிலாடுதுறை வம்சாவுக்கு வாங்க. 20 லட்சம் புதிய டிசைன்கள், 5 லட்சம் புதிய பட்டு சேலைகள். அக்டோபர் 1 முதல் வெள்ளி நாணயம் இலவசம். வம்சா மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் சரியாக 11:00. இனி வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ், மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் தேசிய தன்னார்வ இரத்த தான சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள். காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். பக்தி மாலை கேட்கலாம் காலை 6:15. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. தொடர்ந்து 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது கேட்கலாம் வழங்குகிறார்.

0: காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி வி ஜானவ். காலை 7 மணிக்கு எதிரே இசை, 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் உள்ளவரும், 7:35 திருவாரூர் மகாராஜா சில்சின் காலை காம்போ, 8:05 முதல் உள்ளவரும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். காலை 9:05 உள்ளாவரும் திருச்சி மற்றும் சேலம் அங்கன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், அதனையடுத்து 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 9:45 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் முனிவர் சி அருணன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 10:05 மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் ஜி பூம்பா, குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 10:30 முதல் பண்பலை வழங்கும் ஜி பூம்பா தொடரும். முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் மகளிர் நேர்கள் தொலைபேசி வழியை பங்கேற்று மகிழலாம். பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதம் மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி வி ஜானவ். பகல் 12:55 பன்னிசை வேலுண்டு என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனிவரம். 1:30 கொடியை காத்த தியாகி, திருப்பூர் குமரன் அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் க அம்சப்பிரியா அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 1:55 மெல்லிசை கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் திருவாரூர் மகாராஜா சில்ஸின் வார்த்தை விளையாட்டு உலாவரும். 2:30 முதல் மயிலாடுதுறை வம்சா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு தொடரும். நாளை பிற்பகல் 3 மணிக்கு விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் லெக்சர் கமெண்ட், 3:30 முதல் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் லெக்சர் கமெண்ட் தொடரும். நாளை மாலை 4 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் கலக்கல் நீரம் உலாவரும். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை வசனமிகு என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். நாளை மாலை 6:20 நாச்சியார்பயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஆர் சண்முகநாதன் அவர்கள். இசை தூரிகை 6:45. நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், மல்லிகை மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள், திருநள்ளாறு பேட்டை ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம், 8:30 முதல் விருதாசலம் மணிக்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம் தொடரும். 9:15 பொன்னியின் செல்வங்கள், இதுவரை அறிவிக்கப்பட்டவை காற்றலையில் நாளை இனி தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அபினீத் சுக்லா. Finance Minister Nirmala Sitharaman today said that India's economic strength and resilience have been built over the past decade through a combination of fiscal prudence, infrastructure investment, banking reforms, improved delivery mechanisms, and consistent reforms. Addressing the 5th Kautilya Economic Conclave in New Delhi, Mrs. Sitharaman said that the government has advanced the national frameworks through GST, Insolvency and Bankruptcy Code, and the 4 labor codes. She said that India had navigated the shocks of the past 4 years with its fundamentals intact, citing 7.8% real GDP growth in the first quarter of fiscal year 2026-27.
2: Real GDP grew 7.8% in quarter 1 of FY 27, CPI inflation was about 4.82.